நேரம் 5:44. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் ஆர் விஜயா குரலில் மங்கள ரூபிணி என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 5:43. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கருணை எனும் தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. வீரமணியின் குரலில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளில் வீரமணி மற்றும் சோமு இவருடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது குமரி பண்பலை 101 இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய

வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ்நேகி தைவானின் லியோ ஜூ சுவை எதிர்கொள்கிறார். ககாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா அலமபல்லி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹவுக்ஸை எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நேர்களே, இப்போது நாம் இன்று நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க விளங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னலிகள் திரைசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09, 10, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தென்னிலையில் வடசேரி உழவச்சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலைகளின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சக்தி உலா. ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:50 3-in-1 தொடர்ந்து திரை இசை. 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம் வசந்தன்கோ வழங்கும் இந்நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் எஸ் நவநீத் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளின் நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். அவர்கள் தினசரி வாழ்க்கையை உங்களுடைய தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் குறித்து நேரலையில் நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Neena Arikil. Prime Minister Narendra Modi will inaugurate projects worth 13,000 crore rupees in Chennai, Tamil Nadu today. Prime Minister will flag off the metro rail service of the Chennai Metro Rail project, built at a cost of around 4,900 crore rupees. Mr. Modi will also undertake a ride on the Chennai Metro from Porur bypass station to Poonamalli bypass station and back. Poonamalli-Porur corridor features a unique

0: நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்களவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூல நூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையுருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து 2வது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. 3வது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். 4 காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர்நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். 5வது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். 6வது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். 7வது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். 8வது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். 9வது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. 10வது புதுவியல். புதுவியல் என்பது கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. 11வது பெருந்தினை என்பது ஆண்வாள் கூற்று, இருவாள் பெருந்தினை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம், பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். 12 கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை விட்டு குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியல் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணூர் தொழில், தன்னூர் தொழில் என இரண்டு வகைத்து, மண்ணூர் தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூர் தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. 13வது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள், போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா 4 வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும், கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 6:15. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம்.

மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை. 4:25 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் யஷ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைச்சரம். 5:30 வடசேரி கோட்டக்கல் வைத்தியசாலை வழங்கும் நவராத்திரி நாயகி சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவிலில் இருந்து நேரலை கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 செவிச்செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் முத்துலட்சுமி அவர்கள். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 ரவி வாசரி அகில பாரத சங்கீத சபா கலப்ராகி ஜெகதீஷ் ஜூக்கர் அவர்களின் தபலா இசை இடம்பெறும். 11:00 மனசமயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் கேட்டும் சிறப்பிக்கலாம். பனித்துளிகள் அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் சிலிருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101 ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குரளமுதம் கேட்கலாம்.

0: அன்புடையவன் எனவும் நல்ல குடியில் பிறந்தவன் எனவும் பாராட்டப் பெறுவது அவனிடத்தில் பண்புடைமை என்னும் ஒழுக்கம் நிறைந்து இருப்பதால்தான். குறள் எண் 992 அதிகாரம் பண்புடைமை.
1: அன்புடைமையான்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு.
0: அன்புடையவன் எனவும் நல்ல குடியில் பிறந்தவன் எனவும் பாராட்டப் பெறுவது அவனிடத்தில் பண்புடைமை என்னும் ஒழுக்கம் நிறைந்து இருப்பதால்தான். குறள் எண் 992 அதிகாரம் பண்புடைமை.
2: குறளமுதம் கேட்டோ. விரைந்து வந்த விடியல் மலர் வியந்தபடி இதழ் விரிக்கட்டும். புலந்த இந்த நாள் புத்துணர்வுடன் அமையட்டும். இறைவனை எண்ணி இன்பப்பா மாலை கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையில் நற்பண்பு நன்னடத்தை ஆகியவற்றால் தான் உண்மையான சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை பெறுவதே ஆன்மீகம். மேலும் ஆசைகளை வெல்வதுதான் ஆன்மீகம். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனை வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

நேரான பாதையிலிருந்து விலகாதீர்கள். அப்பாதையே நல்லதும் சரியானதுமாகும். எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள். பிரார்த்தனை செய்வதை நிறுத்தாதீர்கள். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

காலை 6:30. நமது குமரி பம்பளை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர்கள் ஹெலன் சத்யா, பெட்டி சத்யா.

இறை நம்பிக்கை கொண்டோரே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ எம் ஹனிஃபா.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கப்படுத்துறோம் நேர்களே. இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் சிரமடம் முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நம்ம குமரி பண்பலை நூற்றுல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். காலையில 10:30 குட்டீஸ் நீங்க பங்கேற்கக்கூடிய சூப்பரான நிகழ்ச்சி இது, சிறுவர் குரல் நேரலை. கதை சொல்லலாம், பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச அந்த விடுகதை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரியுமோ அதெல்லாம் பகிர்ந்துக்கக்கூடிய உங்களுக்கான நிகழ்ச்சி இது. 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை சொல்லி அசத்தலாம். இன்று மாலை 3:02 தேநீர் நேரம். இதில் உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் குறித்து நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்குது. 9:15 பவனி வரும் குமரிலா, இந்த நிகழ்ச்சியிலும் நேயர்கள் நீங்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கான பண்பலையின் தொலைபேசி எண்கள் 260 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 0462. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த

0: திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IITயில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் ESIC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக ESIC மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்கள்

அணிகளுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.

0: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஷ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதழ்விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க, இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபுக வருடம் புரட்டாசி மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேர்களை நமது பண்பலையில் இப்பொழுது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 17.1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்

0: அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களை, இன்று காலை 8:30 சக்தி உலா ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். விடிந்த பொழுதில் நீடித்த மகிழ்வாய் இன்பங்கள் மலர்ந்து இதமாய் தொடர்ந்து வாழ்க்கை வளம் பெறட்டும். எப்போதும் நல்லெண்ணங்களை நினைப்போம், நாளும் நலம் பெறுவோம், மகிழ்ச்சியுடன் கேட்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:00.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். தாட்கோ மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கழகம் இணைந்து ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு திறன் அடிப்படையிலான பல்வேறு பயிற்சிகள். மாவட்ட ஆட்சியர் தகவல். காசநோய் இல்லா மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து தீவிரமாக செயலாற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு ஆதித்திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கழகம் இணைந்து ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு சென்னை மாவட்டத்தில் மென்பொருள் வலைதளம் வடிவமைப்பாளர் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர், தரவு பகுப்பாய்வாளர், நுண்ணிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் பயிற்சியும், மதுரை மாவட்டத்தில் தரவு பகுப்பாய்வாளர், மென்பொருள் வடிவமைப்பாளர், நுண்ணிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது.

0: மென்பொருள் சார்ந்த பயிற்சி பெற இளங்கலை பொறியியல் மற்றும் பிஎஸ்சி கணினி அறிவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நிதி சார்ந்த பயிற்சிகள் பெற இளங்கலை வணிகவியல் மற்றும் இளங்கலை வணிக நிர்வாகவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சி சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியினை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் காசநோய் இல்லா இந்தியா இயக்கத்தின் ஜோஸ் அணிவகுப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் பத்மநாபபுர சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு காசநோய் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து தொகுப்பினை வழங்கி பேசுகையில், தற்போது நமது மாவட்டத்தில் 650 காசநோயாளிகள் சிகிச்சைக்காக தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் காசநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 9 வட்டாரங்களிலும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. டிபி முக்த் பாரத் அபியான் திட்டத்தில் 2024ஆம் ஆண்டு 23 ஊராட்சிகளும் 2025ஆம் ஆண்டு 26 ஊராட்சிகளும் காசநோய் இல்லா ஊராட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இன்று நன்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஞாலம் ஊராட்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக காசநோய் இல்லா ஊராட்சி என்ற சிறப்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியை காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்ற அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்து தொகுப்பினை பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். காசநோய் குறித்த கையேட்டினையும் வெளியிட்டார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் இணை இயக்குநர், மாவட்ட சுகாதார அலுவலர், ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர், கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர், காசநோய் துணை இயக்குநர்கள், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள், வட்டார மருத்துவ அலுவலர்கள், காசநோய் மருத்துவர்கள், பணியாளர்கள், துறை அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: காதிற்கினிய பயணம் காற்றலையில் இது நம்ம குமரி பண்பலை 101.

0: குமரிப்பண்பை காலையில 7:05 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் சந்தோஷமா நம்ம குமரிப்பண்பலை நூற்றொன்றில் இப்ப நாம கேட்கலாம்.
1: உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னம்மா, பிள்ளைக்கு விண்ணப்ப படிவம் பள்ளிக்கூடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீ போய் வாங்கணும். எனக்கு 1008 வேலை இருக்க இடத்துல இப்படி வந்து என்ன மலையில நினைய விட்டுட்டிய? தம்பி வீடு வந்த மாதிரி இருக்கு, வா தம்பி இருக்கானா பாப்போம். தவுல வாங்கி தலைய வாய தொடப்போம். ஏ தம்பி, அவங்கள ஏன் தொந்தரவு பண்ணா? ஒன்னால நாசி வேற அடைச்சாச்சு, இருமல் வேற வந்துருமோ என்னவோ, பரப்புரையில இருமுனா காச குறைச்சிருவாம்மா. வா வா, இவன் ஒருத்தன் கதவையும் திறக்க மாட்டான். ஏ தம்பி, சத்தம் போடுவேனா? ஓஹோ, ஏன் தம்பி, கூட கொஞ்சம் சத்தம் போடுவேன். ஏ தம்பி,
2: இது யாரும்மா கதவு சில்லி சில்லியா போற மாதிரி சத்தம் போடுறா? வெளிய என்னடி போய் பாரு. என்னது, மழை நேரத்து நீரு போய் பாரு. ஏன் நீ போற கதவு திறக்காதா? யாருன்னு போய் பாக்க. யாருன்னா இந்த மலையில மதனியம் போட்டு நினைச்சிருக்கீங்க?
1: என்னப்பா பேசுற, பிள்ளைக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கணுமா? இப்ப பெற்றோர் கையப்பான்னுதான் கேட்டிருக்கு. அவளே கையெழுத்த போட்டிருக்கலாம், பள்ளிக்கூடத்துல போய் ஒரு கொடையை கொண்டு வந்திருக்கலாம். மழை வரப்போகுது, வானிலை ஆய்வு மையம் கூட சொல்லிருக்காங்க அப்படின்னு தகவலை சொன்னதுக்கு பிறகும் மழையெல்லாம் சொன்ன பிரகாரம் தான் வருதா? வாங்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டா. எனக்கு தெரியும் வானிலை ஆய்வு மையம் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி. இவளுக்கு தெரியுமா? தம்பி என்னன்னா பேச தெரியாம பேசுற. நான் அவளை நினைச்சிட்டு வந்த மாய். ஏன் ஒரு டவல கூடப்பா?
2: அத மறந்துட்டே. ஏய், அந்த பீரோக்குள்ள ஒரு புது டவல் இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. அப்படியே டவலை எடுத்து தந்த கையோட சூடா காட்டமா சுக்காப்பிய போடு. அண்ணன்

0: குரல் எந்த விதத்திலும் பழுதாயிடக்கூடாதுங்கிற அவளை விட அக்கறை எடுக்கியப்பா.
1: மதனி, ஏதோ நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எங்க அண்ணனுக்கு பேச்சே இப்படிதான்.
2: என்னப்பா பார், எப்பம் பார்த்தாலும் மழை பெய்யுது, இந்த மாதிரி நேரத்திலயும் கூட களத்து மெட்டில காயப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிற, இது தேவையா உனக்கு? அரசு எவ்வளவு உதவி பண்ணுது, இதெல்லாம் நீ யார்ட்டையும் போய் கேக்குறது இல்லையா?
1: ஏன என்னன்ன, நீங்க இன்னைக்கு சொல்ற, நீங்க அன்னைக்கு அறுவடை பண்ணும் போது களத்து பேட்டுல நின்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களானே, இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க.
2: ஏ தம்பி, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கிராமப்புறம் இல்லப்பா, வியாபாரிட்ட கொடுத்து அந்த மாதிரி நிலை இருக்கனால உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், நீ கூட ஏதாவது முன்பணமா வாங்கியிருப்ப, அதுக்காக நெல்ல வித்துருவ, அந்த கண்ணோட்டத்துலதான்ப்பா நான் சொல்லல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நமக்காக மத்திய அரசு வந்து எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்துது, அதெல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு?
1: என்னென்ன திட்டம்? மூடும் தலைப்பு இல்லாம சொல்றீங்க, அப்படி என்னென்ன அரசாங்கம் நமக்கு திட்டங்களை தந்திருக்காங்க?
2: உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தையே எடுத்துக்கியா, கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அருமையான கட்டட அமைப்புகளை, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஊரம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கீரிப்பாறைக்கு அந்த பக்கம், அந்த இடத்திலயும் கூட வாசனை திரவிய பயிர்கள் இருக்கு பாரு, அத கூட சேமிக்கக்கூடிய அளவுல அருமையான திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க, இதெல்லாம் தெரியுமா?
1: யாருன்னே சொல்றா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்?
2: இந்த விஷயங்கள் அப்படிங்கறது அண்ணன் வந்து மத்திய அரசு திட்டங்களை வந்து பரப்புரை அப்படிங்கிற ரீதியில கையாளுறதுனால எல்லா தகவலையும் கிரகிச்சு ஒன்னமா இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த விவசாயிட்ட சொல்லும் போது அது பலருக்கும் போகுமே அப்படிங்கிற எண்ணத்துல, இப்ப பாரு, இனி நீ வந்து இந்த நெல்ல வந்து இங்க காய போட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி. எதுலயுமே ஒரு முயற்சி வேணும், பயிற்சி வேணும், விழிப்பு வேணும். ஆனா தம்பியை பொறுத்த அளவுல விழிப்பு இருந்தாலும் கூட பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில எப்பவாது கலந்திருக்கியா?
1: எங்கன்னே நேரம் காலையில மண்வெட்டி எடுத்துட்டு போனா ராத்திரி இருட்ட இருட்டதான் வீட்டுக்கு வர்றது.
2: ஏ உழைப்ப கொடுக்க, உழைப்ப முறையா கொடுக்கலையாப்பா. ஒரு பயிற்சி எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த வேலை செய்யலையும் கூட ஒரு நுணுக்கம் இருக்கும். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கத்தில இருந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நபார்டு வாயிலா கூட பயிற்சி கொடுக்கறாங்களே. வேளாண் உள்கட்டமைப்பு நிதி என்ன காரணத்தினால கொண்டு வந்திருக்காங்க, அந்த நிதியை வந்து எந்தெந்த விதத்தில எல்லாம் விவசாயிகளுக்கு உபயோகப்படுற மாதிரி செயல் திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, அதை செயல்படுத்துறதுனால விவசாயிகள் வாழ்வுல பிற மாநிலங்கள்ல என்ன ஒரு செழிப்பு ஏற்பட்டிருக்கு, தமிழகத்திலயும் கூட பிற பகுதிகளில் விவசாயிகள் என்ன அளவுல அதை பயன்படுத்தி வெற்றிவாக சூடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பயிற்சி.
1: ஒரே ஒரு உதவி பண்ணுங்கண்ணே, எல்லா விவசாயிகளும் கூட்டி வைக்கிறனே, அப்போ இந்த விவசாய உள்கட்டமைப்பு நிதி பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பயனடைவாங்கண்ணே.

0: ஏற்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று காலை 8:30 சக்தி உலா, இதில் ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலையில 7:10 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்டதான் பேச போறோம். அந்த சின்ன குழந்தை நமக்கு என்னெல்லாம் சொல்லித்தர போகுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் செல்லக்குட்டி பிள்ளையோட பேர் என்ன?
3: அகன்யா.
1: அகன்யாமா, எங்க இருந்து வரீங்க?
3: அப்படியா,
1: சரி. நீங்க வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கீங்களே, எப்படி?
3: எப்பவும் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கணும்.
1: ஓ, சிரிச்சுட்டே இருந்தா உங்களை போல அழகா இருக்கலாமா?
3: ஆமா.
1: சரி, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அழகா இருக்குது. யார் வாங்கி தந்தாங்க?

0: சித்தி சித்தி வாங்கி கொடுத்தாங்களா? சரி, நம்ம செல்லக்குட்டி வந்து என்னெல்லாம் சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான், முதச்சே உலகு பிறவி பெருங்கடல், நீந்துவார் நீந்தா இருநடி செய்வார்தார், நீஞ்ச பொலிவில் பெரிதுவக்கம் தன் மகனை சாஞ்ச என் கேட்டாய், காலத்தினால் சேதனன்றி சிறிதைனும் நாணத்தின் மான பெரிது, அடக்கம் அமரு உயிக்கும் அடங்காமை ஆறுவிடும்.
0: சரி, இவ்ளோ திருக்குறள் அழகா சொல்றீங்களே, பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? அழகா தெளிவா திருக்குறளை வந்து சொல்லியாச்சு. சரி மக்களே, இப்ப காலையில சாப்பிட்டீங்களா?
1: இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டேன்.
0: ஓ, சாப்பிட்டீங்களா? சரி, உங்க அம்மா சமைக்கிறதுல உங்க பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுவீங்க?
1: அம்மா சமைக்கிறது அம்முதா சமைக்கும்.
0: அம்முதான் சமைக்குமா? அம்முனா யாரு?
1: அம்முனா பாட்டி.
0: உங்க பாட்டியதான் நீ எவ்வளவு செல்லமா சொல்றீங்களா?
1: ஆமா.
0: உங்க பாட்டி சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுவீங்க?
1: பாட்டி சமைக்கிறது எல்லாம் பிடிக்கும்.
0: பிள்ளைக்கு எல்லாம் பிடிக்குமா? சரி, நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆகணுமா? டாக்டர் ஆகி என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு செக் பண்ணிதான் மருந்து கொடுப்பேன்.
0: வாவ், இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு தெளிவோட ஒரு ட்ரீம்ல இருக்கீங்க. நீங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மலலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

இன்னைக்கு நம்ம குமரிப்பண்பலை நூற்றுள்ள இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை நாம இப்ப நினைவுபடுத்திடலாம். காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்வெப்ப நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குட்டீஸ் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுது. இதே மாதிரி உங்களுக்காக இன்னொரு நிகழ்ச்சி கூட இருக்குது. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த இரண்டு நிகழ்ச்சியிலுமே நீங்க பங்கேற்று சிறப்பிக்கலாம், உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. இதுல கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு நேயர்கள் விடை சொல்லி அசத்தலாம். மாலையில 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பரான தலைப்பு இருக்கு. உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கறத அந்த நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியிலும் நீங்க பங்கேற்று அழகா கருத்துக்களை, உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும்.

0: என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதி நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு, வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IITயில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை

தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுத்தி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுத்திகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25 சேவை செய்திகள் கேட்கலாம். மேலசுரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் இன்று 7:30 தீப ஆராதனை. புலவர்விளை அருள்மிகு தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெருந்திருவிழாவில் இன்று காலை 8:00 தீப ஆராதனை, மாலை 5:30 ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு காப்பு கட்டுதல், 6:00 கொலுபூஜை, 8:00 மகா காளி அலங்கார பூஜை. வட்டவிளையில் வள்ளலார் பிறந்த தின விழா மற்றும் வள்ளலார் சன்மார்க்க சங்க துவக்க விழா இன்று நடைபெறுகிறது. பசித்தோருக்கு பசியாற்றுதல் என்ற தர்மத்தின் அடிப்படையில் தினமும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணி சிறப்பாக நடைபெறவுள்ளது.

ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை தபால்காரர்கள் மூலமாக சமர்ப்பிக்கலாம் என தபால் துறையின் கன்னியாகுமரி கோட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள், தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி ஓய்வூதியதாரர்கள், மாநில அரசு, ராணுவ ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இதர ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் முதல் தேதி முதல் தங்கள் உயிர்வாழ் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேரில் சென்று சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால்காரர்கள் மூலம் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க தபால் துறையின் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வழிவகை செய்துள்ளது. இதற்கான கட்டணம் 70 ரூபாய். இந்த சேவையை பயன்படுத்த விரும்புவோர் தங்கள் பகுதி தபால்காரரிடமோ தபால் நிலையத்திலோ தெரிவிக்கலாம். டாக் சேவா செயலியிலும் கோரிக்கைகளை பதிவு செய்யலாம். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பத்தில் சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடங்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 தேதி என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறுவதனை தவிர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் இ நலம் எனும் வாட்ஸ்அப் செயலியில் சாட்பாட் சேவையினை தமிழ் மற்றும் ஆங்கிலம் எனும் இரு மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் கைபேசியில் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து 96 19 22 29 99 என்ற எண்ணிற்கு ஹாய் என்ற குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமாக இந்த சேவையினை பொதுமக்கள் பயன்படுத்த முடியும் என நாகர்கோவில் மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம்.

0: சுவை தமிழில் இசையும் கருத்துக்களும் சங்கமிக்க இனிமையாய் வாசம் வீசுகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 7:30. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் விந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. இப்படி அமரும் உம்மிடம் ஒரு விஷயம் கூற வேண்டும்.
1: என்ன விஷயம் அண்ணா, கூறுங்கள்.
2: எனக்கு திடீர் என்று ஒரு ஆசை மந்திரியாரே.
1: இந்த மன்னர் என்ன ஆசையை குறித்து சொல்ல போகிறார் என்று தெரியவில்லையே. அதை நிறைவேற்ற நான் எங்கெல்லாம் அலைய போகிறேனோ, என்ன பாடுபட போகிறேனோ, இறைவா என்னை காப்பாற்று.
2: என்ன மந்திரியாரே, யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்.
1: அது வந்து மன்னா, தங்களது ஆசையை நிறைவேற்றிட என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
2: அதற்கு நான் இன்னும் எனது ஆசையை கூறவில்லையே மந்திரியாரே.
1: அவசரப்பட்டு அந்த திடீர் ஆசையை தாங்கள் கூறினால்
2: ஒரு தியேட்டருக்கு சென்று திரைப்படம் பார்க்க வேண்டும்.
1: இவ்வளவுதானா? கூறுங்கள் மனா, எந்த தியேட்டருக்கு செல்ல வேண்டும்? உடனே ஆன்லைனில் டிக்கெட்டை புக் செய்து விடுவோம்.
2: அங்குதான் நிற்கின்றான் இந்த 73 இளையசி மன்னன்.
1: திரைப்படம் பார்ப்பதில் என்ன மனா ட்விஸ்ட்?
2: தியேட்டருக்கு இந்த மன்னன் போக போவதில்லை. தியேட்டர் இந்த அரண்மனைக்கு உள்ளே வந்தாக வேண்டும்.
1: இவ்வளவுதானா? சரி, ஒரு ஹோம் தியேட்டரை வாங்கி விடுவோம்.
2: ஹோம் தியேட்டர் அல்ல, உண்மையான ஒரு பெரிய தியேட்டர். அது உடனே

0: அதில் நான் திரைப்படம் பார்த்தே ஆக வேண்டும்.
1: மன்னர் திடீராசை என்று கூறும் போதே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு ட்விஸ்டை வைப்பார் என்று. இப்போது என்ன செய்யலாம் யோசிப்போம். மன்னா, ஜூனோவை அழைப்போம், உதவி கேட்போம்.
0: உடனே ஜூனோவை அழையுங்கள்.
1: எங்கே அந்த அற்புத விளக்கு? எடுப்போம், தேய்ப்போம். உடனே ஒரு பெரிய தியேட்டரை இந்த அரண்மனைக்குள் கொண்டு வர வேண்டும்.
2: இதோ எனது மாயாஜாலத்தால் இப்போதே கொண்டு வருகிறேன்.
0: ஆஹா ஆஹா, எவ்வளவு பெரிய திரையரங்கம், அதுவும் ஏசி திரையரங்கம். நல்ல பெரிய ஸ்கிரீனாகத்தான் இருக்கிறது. நல்ல ஒரு சீட்டாக பார்த்து அமர்ந்து விட வேண்டும். திரைப்படம் பார்க்கும் போது பாப்கார்ன் வேண்டாமா? பாப்கார்ன் எங்கே? என்ன மந்திரியாரே, ஜூனோ உளறிக் கொண்டிருக்கிறது. தியேட்டரில் தருகின்ற பாப்கார்னை தானே கேட்டேன், அதில் எப்படி கெமிக்கல் கலந்திருக்கும்?
1: மன்னா, ஜூனோ கோருவதிலும் விஷயம் இருக்கிறது. வெளியேயும் தியேட்டர்களிலும் விற்கப்படும் பாப்கார்ன்களில் பெரும்பாலும் வெண்ணெய், உப்பு, சர்க்கரை மற்றும் மறைக்கப்பட்ட ரசாயனங்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். வெண்ணெய் சுவைக்காக டயாசிட்டில் என்ற பிளேவரை பயன்படுத்துகிறார்கள். இது நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மன்னா,
0: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? பாப்கார்ன் உடலுக்கு நல்லது என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பாப்கார்னில் ரசாயனம் கலக்கப்படுகிறதா?
1: சுவைக்காக சேர்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். மன்னா, ஒரு திரையரங்குக்கு சென்றாலும் அல்லது வீட்டில் எல்லோரும் சேர்ந்து டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, தட்டில் பாப்கார்ன் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு பாப்கார்ன் ஒரு சுவையான நொறுக்கு தீனி. இந்த பாப்கார்ன்கள் சுவையாக மொறுமொறு என்றும் விதவிதமான சுவையுடன் இருப்பதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை விரும்பி சாப்பிடுகின்றனர். அதனால்தான் என்னவோ கடைகள் இந்த பாப்கார்னை விதவிதமான டேஸ்டில் பாக்கெட்டுகள் விற்பனை செய்கிறார்கள். பல்வேறு சுவைகள் கிடைக்கும் பாப்கார்ன் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்னில் ரசாயனம் இருக்காது. அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம், நாமும் சாப்பிடலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. எண்ணெய் கலக்காமல் ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்களில் பழங்கள், காய்கறிகளை விட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், நார் சத்தும் அதிகம். உடல் எடையை ஏர் பாப் செய்யப்பட்ட பாப்கார்ன்கள் குறைக்கும் என கூறுகிறார்கள்.
0: மந்திரியாரே, மந்திரியாரே, என்ன மந்திரியாரை காணவில்லை? என்ன, எப்படி இருந்தாலும் இங்குதானே வர வேண்டும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பாப்கார்னை சாப்பிட்டுக் கொண்டே திரைப்படம் பார்ப்போம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.

மத்தியான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனலை. நேரம் இப்பொழுது காலையில 7:35 ஆகியாச்சு. புத்துணர்வுடன் புலர்ந்த காலை பொழுதில் மனதிற்கின்மையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை விவரம், நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தென்குமரி தேனலையில். தேனலையின் தேன் தொழியா இப்ப நம்ம நிகழ்ச்சியிலே இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நாள், எல்லா நாளுமே நல்ல நாள் நம்ம மனசு மாதிரியே தான். நம்மளுடைய மனசுல நல்ல எண்ணங்களோட நினைச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் புலரக்கூடிய அந்த பூக்கள் மாதிரி அந்த காலை பொழுதும் சூப்பராவே இருக்குங்க. இன்னைக்கு வந்து பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாள். இந்த நாள்ல பெண் குழந்தைகள் அனைவருக்கும் சந்தோஷமா நம்முடைய குமரி பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடலாமே. பெண் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அவங்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துறதுக்காக, அப்புறமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாள் ஐக்கிய நாடுகள் சபையால 2011 வருஷம் டிசம்பர் மாதம்

மாசம் 19 நாள் தீர்மானம் நிறைவேற்றி 2012 வருஷத்திலிருந்து அக்டோபர் மாதத்தின் 11 நாள் பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு அந்த குழந்தைகள் தொடர்பான ஒரு கேள்வியை நம்ம கேட்டுடலாம். உலகின் முதல் பெண் குழந்தைகளுக்கான செயற்கைக்கோள் திட்டத்தில் தேர்வான ஆந்திர மாநில சிறுமியின் பெயர் என்ன? உலகின் முதல் பெண் குழந்தைகளுக்கான செயற்கைக்கோள் திட்டத்தில் தேர்வான ஆந்திர மாநில சிறுமியின் பெயர் என்ன? இதுதாங்க இன்றைய பொதுறிவு கேள்வி. இதுக்கு என்ன விடை அப்படிங்கறதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப சித்தா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பு, சந்தோஷ் நாராயணன், தாவணி கைலாஸ் இவங்களுடைய குரல்களில் விவேக்கின் வரிகளில் பாடி கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தே

தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமல்

0: வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.
1: தென்னில் காற்று சுகந்தமை வருடும் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலையில் இணைந்திருக்கின்றோம். தென்குமரி தேனலையில் இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ அந்த கேள்விக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை சொல்லிடலாமா? உலகின் முதல் பெண் குழந்தைகளுக்கான செயற்கைக்கோள் திட்டத்தில் தேர்வான ஆந்திர மாநில சிறுமியின் பெயர் என்ன? இதுதான் இந்திய பொதறிவு கேள்வி. இதற்கான விடை கண்டோலா ஜெஸ்ஸி. இவங்க வந்து ஆந்திராவின் கிழக்கு கோதாவரியில் உள்ள தவளேஸ்வரம் அப்படிங்கிற அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்களுடைய அறிவியல் ஆர்வம் தான் இவங்களுடைய சாதனைக்கு காரணமா இருந்திருக்கு. அது என்ன சாதனை அப்படின்னா, உலகத்திலேயே பெண்களை மட்டும் நிலவுக்கு அனுப்பக்கூடிய முதல் கியூப்சாட் திட்டம் தான் மிஷன் சக்தி சாட். இத வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா இவங்க வந்து நடத்துறாங்க. இதுல பங்கேற்கிறதுக்காக வேண்டி 108 நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 12,000 பேர் விண்ணப்பிச்சாங்களாம். அதுல நம்ம இந்தியாவில இருந்து 20 பேரை மட்டும் தேர்வு செய்திருக்காங்க. அந்த 20 பேர்ல தான் ஆந்திராவில இருந்து தேர்வான ஒரே மாணவி தான் இந்த கண்டோலா ஜெஸ்ஸி. இவங்க வந்து இனி விண்வெளி விஞ்ஞானிகள் கூட சேர்ந்து பயிற்சி எடுத்து மாணவர்களுக்கான நிலவு செயற்கைக்கோள உருவாக்குற வேலையில இவங்களும் பங்கெடுக்க போறாங்க. பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாள்ல இந்த சிறுமியோட வெற்றி பயண பாதையை பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சியுடன் மீண்டும் இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. உலகின் முதல் பெண் குழந்தைகளுக்கான செயற்கைக்கோள் திட்டத்தில் தேர்வான ஆந்திர மாநில சிறுமியின் பெயர் என்ன? இதற்கான விடை கண்டோலா ஜெஸ்ஸி. அவங்க நினைவுபடுத்துகின்றோம் நேர்களை, இன்று காலை 8:30 சக்தி உலா ஆனந்தமருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம்.
2: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: அம்மாண்டிவிளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
2: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
3: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
2: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டிவிளை.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்பொழுது காலை 7:45. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது கேட்கலாம்.
2: தேதியும் செய்தியும்
3: இன்று அக்டோபர் மாதம் 11
2: சர்வதேச பெண் குழந்தைகள் நாள் இன்று.

0: பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தவே 2011 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 நாளை சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக ஐநா சபை அறிவித்தது.
1: கனடாவினால் தீர்மானிக்கப்பட்டு பிற நாடுகளால் முன்

0: அறியப்பட்டு உலகமே ஏற்றுக்கொண்ட இந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: இந்நாளில் உலகமெங்கும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு
2: வருகின்றன.
0: தமிழ் புதின முன்னோடி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: சங்கத்தமிழ் கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
1: 1826 ஆண்டு இதே நாளில் பிறந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை படைத்தவர் ஆவார்.
0: இவரது சமகாலத்தோரான தமிழறிஞர்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ராமலிங்க அடிகளார், கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆகியோருடன் நட்பு பாராட்டி நெருங்கி இருந்த இவர் ஆங்கில மொழியில் இருந்த சுமார் 56 ஆண்டு கால சதன் கோர்ட் தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார்.
1: இவ்வாறு தீர்ப்புகளை முதன் முதலில் மொழிபெயர்த்த தமிழறிஞரும் இவரே ஆவார்.
0: தமிழிசை பாடகியும் நடிகையுமான கே பி சுந்தராம்பாள் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தொள்ளாயிரத்தி 1908 ஆண்டு இதே நாளில் பிறந்த கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தமிழிசை, நாடகம், திரைப்படம், அரசியல், ஆன்மீகம் என பல துறைகளிலும் புகழ் ஈட்டியவர் ஆவார்.
0: ஔவையார், பூம்புகார், கந்தன் கருணை, காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 படங்களில் இவர் சொந்த குரலில் பாடி நடித்துள்ளார்.
1: பழம் நீயப்பா, வாழ்க்கை என்னும் போன்றவை இவர் பாடிய பிரபல பாடல்களுள் சிலவாகும்.
0: இசை பேரறிஞர் விருது, சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
1: இந்திய திரைப்பட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களுள் ஒருவராக கருதப்படும் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் 1942 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
0: ஆண்டு இதே நாளில் ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகமான சிட்னி பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது.
1: 1968 ஆண்டு இதே நாளில் நாசா முதல் தடவையாக 3 விண்வெளி வீரர்களை அப்பல்லோ 7 விண்கலத்தில் விண்ணுக்கு அனுப்பியது.
0: 1984 ஆண்டு இதே நாளில் சேலஞ்சர் விண்ணோடத்தில் சென்ற கேத்ரின் சாலிவன் எனும் பெண் விண்ணில் நடந்த முதலாவது அமெரிக்க பெண் எனும் பெருமையை பெற்றார். ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜேம்ஸ் பிரஸ்கோட் ஜூல் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: இங்கிலாந்தைச் சேர்ந்த இயற்பியல் அறிவியலாளரான ஜேம்ஸ் அவர்கள் வெப்பவியலில் ஆய்வுகள் பல மேற்கொண்டு வெப்பத்திற்கும் இயந்திர வேலைக்கும் உள்ள தொடர்புகளை ஆராய்ந்தார்.
0: இவருடைய ஆய்வுகளே ஆற்றல் அழிவின்மை விதி கண்டுபிடிக்க காரணமாக அமைந்தது.
1: இவருடைய நினைவாகவே வேலையின் அழகு ஜூல் என்று அழைக்கப்படுகிறது. கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, நாத கலா ரத்னா, நாத கலாநிதி, சங்கீத வாத்திய ரத்னா, சாக்ஸபோன் சாம்ராட், சாக்ஸபோன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ள தென்னிந்தியாவைச் சேர்ந்த சாக்ஸபோன் இசைக்கலைஞர் கத்ரி கோபால்நாத் அவர்கள் 2019 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: விண்வெளியில் நடந்த முதல் மனிதன் என்ற பெருமையை பெற்றுள்ள ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சி லெனவ் அவர்கள் 2019 ஆண்டு இதே நாளில் காலமானார்.

நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலையில் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில இனி அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் விவேக்கின் வரிகளில் ஜனநாயகன் திரைப்படத்தின் பாடலை இப்போது கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் சிரமடம் முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம். தென்குமரி தென்னலையில் இப்ப நாம கேட்கலாம் கனா திரைப்படத்திலிருந்து ஆராதனா சிவகார்த்திகேயன் வைக்கம் விஜயலட்சுமி குரல்களில் திபுனினன் தாமஸ் இவங்களுடைய இசையமைப்பில் பாடல். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையை.

0: நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி தைவானின் லியோ ஜூன் ஹூவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீராம்பூரில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:02. ரவி மனக்காலை வேளையில் காற்றலையில் தவள கேட்டு இங்குவது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. நமது பண்பலையில் இப்பொழுது நம் வடசேரி உணவு சந்தையில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 45 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 110 ரூபாய், சீனியவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், 1 கிலோ முருங்கைக்காய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், சௌசௌ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 155 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா பால் சேம்பு இவை 1 கிலோ தலா 90 ரூபாய், வழுதலங்காய் கோவைக்காய் தலா 1 கிலோ 60 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 55 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், அன்னாசிப்பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அம்பை 16 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 260 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1900 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 18.39 அடி, பெருஞ்சாணி அணை 39.6 அடி, சிட்டார் அணை 1.3.21 அடி, சிட்டார் அணை 2.3.31 அடி, பொய்கை அணை 14.6 அடி, மாம்பழத்துறையாறு அணை 33.63 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பல் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது காலை 8:06.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 வடசேரி ஆசிராமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தனங்கை அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிராமம் சுசீந்திரம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலையில 8:08 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து தென்குமரி தேனலையில் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் சித் ஸ்ரீராம் குரலில் தாமரையின் வரிகளில் டி இமானின் இசையமைப்பு விஸ்வாசம் திரைப்படத்தின் பாடல்.

நினைவுபடுத்துறோம் நேர்களே, இன்னைக்கு காலையில 8:30 நம்ம குமரி பண்பலை நூற்றோடின் சக்தி உலா. இதில் ஆனந்தமருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம்.

இன்றைக்கின் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகள் உங்களுடைய நினைவிற்கு. காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுது. காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை, இதில் குழந்தைகள் அவங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்தலாம். 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. தேநீர் நேரம், இதில் உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் குறித்த நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்குது. 9:15 பவனி வரும் குமரி நிலா, இந்த நேரலை நிகழ்ச்சிகளில் நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று தென்குமரி தேனலை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பில இருந்துச்சு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:30. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி சக்தி உலா
3: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம்.
2: நவராத்திரி என்பது சக்தி தாயை வழிபடும் விழா. மூவருக்கும் தேவருக்கும் முனிவருக்கும் மற்றும் உள்ள யாவருக்கும் அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமே நவராத்திரி என்கின்றன புராணங்கள்.
4: புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தேவியை வழிபடும் நோன்புதான் நவராத்திரி.
2: மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்கிய போது இச்சை என்கிற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிகின்ற ஞான சக்தியும் தோன்ற கிரியாசக்தியால் உலகம் படைக்கப்பட்டதாம். இச்சை விருப்பம், ஞானம் அறிவு, கிரியா ஆக்கல். எனவே இத்தகைய சக்தி அம்சமான அம்பிகையை முதல் 3 நாளில் இச்சாசக்தியாக துர்க்கையாகவும் அடுத்த 3 நாட்களில் சகல நலன்களையும் தருகின்ற மகாலட்சுமியாகவும் கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியாகவும் வழிபடுகின்றோம் என்பது சிவாகமங்கள் தருகின்ற உள்ளுரையாகும்.
4: தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை தந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பார்வதி தேவி ஊசி முனையில் 9 நாட்கள் தவம் செய்து நவசக்தியாக நவ துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாள்.
2: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலக எங்குமாய் நின்றாள் என்று அம்பிகையை பாடுகின்றார் அபிராமி பட்டர். ஒன்றாய் அரும்பி சிவமாக நின்று பலவாய் விரிந்து தேவி

0: சக்தியாக அருள்மழை பொழிபவரே இறைவன். ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி.
1: ஒரு சிவனை பலகோடி சிவன்களாக மாற்றுகின்றவள் சக்தி தாய், அவளே மகாமாயா. அப்படி சிறப்பு மிகுந்த நவராத்திரி விழாவிலே அப்பனாம் சிவபெருமானையும் உலகலாம் சக்தியாக ஆற்றல் தருகின்ற தாயையும் ஒன்றாக வழிபட உங்களை கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
0: நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை வரை பயணித்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டோம். இதோ பத்மநாபபுரம் அரண்மனை நம்மை வரவேற்கிறது. இந்த பத்மநாபபுரமே கல்குளம். கிபி 1790 வரை திருவிதாங்கூரின் தலைநகரமாக இருந்தது.
1: குமரி மாவட்ட காஞ்சிபுரம் என்று சொல்லும் அளவு இந்த பத்மநாபபுரம் கோவில்களால் நிறைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் வழிபட்ட சரஸ்வதி தேவி அருளும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ராமசுவாமி கோவில் என அரண்மனையை ஒட்டி கோவில்கள் அமைந்த தலமே பத்மநாபபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரித்தான சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் 7வது திருக்கோவிலை நாம் இன்று தரிசிக்க வந்திருக்கும் கல்குளம் அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
0: சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கல்குளம் தாலுகாவை சுற்றியுள்ள 12 திருக்கோவில்களை வெறும் பாதங்களில் மாரத்தான் போல ஓடி கடப்பது அல்லது நடந்து தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரி நாளுக்கு முந்தைய நாளில் தொடங்கி காவி அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கையில் விசிறியோடு தேவையை சுருக்கி சிறிய திருநீர் பையினையும் எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோபாலா என்று நாமம் உச்சரித்தபடி நடக்கின்ற அடியவர்கள் தரிசிக்கின்ற 12 திருக்கோயில்கள் என்னென்ன? முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம், திருப்பரப்பு வீரபத்ரர் ஆலயம், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம், பொன்மனை தீம்பிலேஸ்வரர் ஆலயம், திருப்பன்றிப்பாகம் மகாதேவர் ஆலயம், கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில், மேலாங்கோடு காலகாலர் ஆலயம், திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி திருக்கோவில், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் ஆலயம், திருநட்டாலம் சங்கர நாராயணர் திருக்கோவில். ஹரியும் ஹரனும் ஒன்றென உணர்த்தும் சிவாலய ஓட்ட நிகழ்வில் 7வது திருக்கோவிலே இன்று நாம் தரிசிக்க வந்திருக்கின்ற அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
1: பத்மநாபபுரம் அரண்மனையின் பின்புறம் அழகுற இயற்கை சூழலில் அமைந்ததே நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கான மற்றொரு நிகழ்வும் இங்கு உண்டு. நீலகண்ட சுவாமிக்கு ஆராட்டு ஸ்ரீ ராமசுவாமி கோவில் குளத்திலும், ராமசுவாமியாக அருள் புரியும் பெருமாளுக்கு ஆராட்டு நீலகண்ட சுவாமி கோவில் குளத்திலும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஸ்தலத்தின் கல்குளம் அதாவது பத்மநாபபுரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டோம் தானே.
0: திருக்கோவிலுக்குள் செல்லும் முன் கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கீகாரம் பெற்ற 10 பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் முக்கியமான ஒன்று இந்த பத்மநாபபுரம் திருநீலகண்ட சுவாமி கோவில். கிபி 1551 வேணாட்டை ஆண்ட உதய மார்த்தாண்டவர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் என்கிறது வரலாறு. தென் திருவிதாங்கூரில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் கோபுரம் போல உயர்ந்த கோபுரத்தையும் உடையது.
1: கோபுர தரிசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு எதிரே தெப்ப மண்டபமும் தெப்ப குளமும் உள்ளன. 4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கோட்டை மதில் சுவரும் சுமார் 90 அடி உயரம் கொண்ட கோபுரமும் பிரமிப்பு தர உள்ளே அம்மையும் அப்பனும் தனித்தனி சன்னிதியில் குடிகொண்டுள்ளனர். கோவில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பரந்து விரிந்திருக்கிறது.
0: கிழக்கு பிரகாரம் சித்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான இம்மண்டபத்தில் 25 தூண்கள் அத்துணை அழகுற அமைந்துள்ளன. இங்கே தென்புறத்தில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள சன்னிதி வாசலும், வடபுறத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி குடிகொண்ட சன்னிதி வாசலும் நம்மை வரவேற்கின்றன. தனித்தனி கொடிமரங்களுடன் பலிபீடங்களும் கொண்டு நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பிகையும் அருள் புரிய காத்திருக்கின்றனர்.
1: இக்கோவிலின் மேற்கே தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டு அரசர்கள் இங்கே இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டினான் என்பது இக்கோவிலின் தல புராணம்.
0: ஆதி மூல சுவாமியாகிய நீலகண்ட சுவாமி உயரமான திருமேனி கொண்டு லிங்க ரூபமாக சுயம்புவாக அருள் பாலிக்கின்றார். அம்மன் கோயில் கருவறை சிவபெருமானின் சன்னிதிக்கு வடக்கே உள்ளது. இங்கும் முன்மண்டபம் உள்ளது. அம்மை ஆனந்தவல்லி நின்ற கோலத்தில் வீற்றிரு

0: இருக்கும். இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம் சுற்று மண்டபம் அத்தனையும் அழகுற அமைந்திருக்கின்றன.
1: இங்கு பள்ளியறையும் நந்தி மண்டபமும் உள்ளன. அம்பிகையின் சன்னதி வாசலில் அம்மையை வழிபட்டபடி இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மா, திருமலை நாயக்கர் இருவரும் சிற்பமாக உள்ளனர். ஆம், மதுரையில் வழிபட்ட மீனாட்சி அம்மையை தாம் இங்கும் வழிபட வேண்டி இங்கே கிளிக்கு பதில் தாமரையை கையில் ஏந்திய உருவாக தாவித்தார் திருமலை நாயக்கர்.
0: மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகிறது. அந்நாள் அகமகள் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சர்வலோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தி அவளே ஆனந்த வடிவுடையவள். அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தம் அகமகிழ்ந்து ஆனந்தமே அருள்பவள் இந்த தாய். இந்த திருக்கோவிலின் போற்றி நம்மிடையே பேசும்போது,
2: அம்மே சரணம் ஐ ஆனந்தவல்லி அமரது ஸ்ரீ மாயி மாயாஸ்வரூபி மாமதமை திறங்கி யோகி யோகாசனஸ்தி புவனசங்கரி ஐங்கிரேகன் நமஸ்தேவம் அம்மே நாராயணா.
3: என் பேர் அனந்தகிருஷ்ணன், நீலாண்ட சுவாமிகள் போட்டியா இருக்கேன். இது வந்து திருமலை நாயக்கர் பிரிட்டில் உள்ள கோவில். திருமலை நாயக்கரும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவும் பயங்கர ஃப்ரெண்ட். இவர் அங்கே போகிறதும் அவர் இங்கே வந்து பகவானை பார்க்கறதும் அப்படின்னு இருந்த காலத்தில் மீனாட்சியே நம்ம இங்கே கல்குளம் பிரதிஷ்டை பண்ணால் நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு திருமலை நாயக்கர்கிட்ட கேட்கவும் அவர் சரி சொல்லவும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு விக்கிரகங்கள்லாம் அடிக்க கொடுத்த நேரத்தில் பாழ் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கனவுல வந்து விக்கிரகங்கள் அடிக்க வேண்டாம், என்னுடைய விக்கிரகம் குளத்தில் மிதக்கிறது, அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் போய் எப்படி நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மேலே பூச்செண்டு மிதக்கும், அந்த இது அடியில் பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து எடுத்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகமாகும். ஆஹா, என்ன ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுக்கு ஆனந்தவல்லி ஆனந்தேஸ்வரிங்கிற பேர். அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் பயங்கர கேமமாக நடந்துட்டுருக்கு. அம்பாள் குருவில் இருத்தி பத்து நாளும் காலம்புற பூஜை, சாயங்காலம் பூஜை, அப்புறம் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும். ரெண்டாவது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மாங்கல்ய பிரசாதங்கள் வந்து சுமங்கலிமாருக்கு பிரசாதமாட்டு கொடுப்போம். பத்தாவது நாள் தெப்ப திருவிழா நடக்கும், உள்ள எழுந்தளிப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து மனசு ஆனந்தமாக்கிதா அப்படின்னு கேட்டா அவள் எல்லா சௌபாகியமும் தருவா.
1: ஆனந்த வல்லியாக அருள்மழை பொழியும் தேவியை குழந்தை பேருக்காகவும் மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமணம் வேண்டியும் தரிசிக்க வருபவர்கள் ஆயிரம் ஆயிரம். அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்வோம், ஆனந்தம் எங்கும் நிறையட்டும் என்று.
0: திருக்கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்கள் ஒரு சிலரின் அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோமா?
4: என்னுடைய பெயர் கோமதி, கேரளபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எங்க பாட்டி தாத்தா வகையில் எங்களுக்கு ஒரு குலதெய்வம். வேணாட்டு அரசர்களின் முக்கியமான ஆட்சி தளமாக கல்குளம் விளங்கியது. இங்கு சிவபெருமான் நீலகண்டேஸ்வரராகவும் அம்பிகை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆனந்தவல்லி அம்மனை போற்றியே திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ஆனந்தவல்லி என்ற புகழ்பெற்ற நீலாம்பரி ராக கீர்த்தனையை இயற்றியுள்ளார். சுவாதி திருநாளின் க்ஷேத்திர கீர்த்தனைகளின் பட்டியலிலும் இது தேவி ஆஃப் பத்மநாபபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த அம்மன் திருவிதாங்கூர் அரச மரபு, பத்மநாபபுரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கர்நாடக இசை மரபு ஆகியவற்றோடும் தொடர்புடைய சிறப்புமிக்க அம்பிகை.
5: என் பேரு சுகுணன், தக்கலேதான். புராதன கோவில் அம்மா நிக்கிறது போல உள்ள உருவம், தத்ரூபமாட்டு பாத்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மா தெய்வத்தை பார்க்க போல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நாங்க இங்கதான் வர்றது.
6: பத்னிலதான் மார்க்கெட்டு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தக்கல. ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் உள்ள இது பேசியாச்சு. இப்ப என்ன வீட்டு பக்கத்துல உள்ளவங்க தான் நமக்கு இந்த ஒரு கோயிலு போவோம் அப்படின்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோயில போட்டி நாங்க சொல்றோம். அப்படி மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு, அவங்க கேட்காங்க பையன் யாரு அப்படின்னு. பையனை பேர் என்ன பூஜை எல்லாம் பண்ணி வருவாரானே, அப்ப இந்த தெய்வம் தான் இவங்களுக்கு என்ன பிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நாங்க இத்தனை வருஷம் மட்டும் வந்துட்டு இருக்கோம்.
7: என் பேரு கீதிகா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கைக்காம இருந்தா, அப்ப நான் என்ன பண்ணேன், சிவன் சாமி பேரும் பார்வதி சாமி பேரும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன், கைக்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கிடைச்சி.
8: அஸ்வஜித்து, நாங்க சின்ன வயசு தொட்டே நாங்க வருவோம்.
9: சீதை பத்மாபுரம் அம்மைய வேண்டதும் அவங்க கைவிடவே மாட்டாங்க. பத்து நாளும் பூஜை வச்சு நவராத்திரி கொண்டாடி அம்மை நல்லா வழிபட்டு மக்கள் நல்லா போயிட்டு வாங்க. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரோம்பையே கௌரி நாராயணே நமசுதே சச்சிஸ்தே நாசானாம் சத்திபூதே சனாதனே குணசரே குணமயே நாராயணே நமசுதே.
0: இத்திருக்கோயிலில் பரிவார தெய்வங்களாக அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவே உக்கத்து பிள்ளையாராக கணபதியும் சாஸ்தா பூதத்தான் மாடன் தம்புரான் ஆதிமூல சிவன் சன்னதிகள் ஆகியன உள்ளன.

0: சிறிய கருவறையில் நடராஜரும் சிவகாமி அம்மையும் செப்பு படிமங்களாக அருள் புரிகின்றனர்.
1: உண்மையில் இத்திருக்கோவில் சிற்ப கூடமே. இங்கே கலைநுட்பமுடைய சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. கர்ணன், கங்காளநாதர், வேணுகோபாலன், அர்ஜுனன் தபஸ் போன்ற சிற்பங்கள் உள்ளன. இவை ஆளுயர கருங்கல் சிற்பங்கள். விளக்கேந்திய பாவை பலவகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். இவள் தலைமுடியை பின்னி போட்டிருப்பது நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது.
0: அம்மன் கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் ஒப்பனை பெண், வில்லுடன் ராமர், பாம்பு படுக்கையில் சிவன் என இன்னும் சிற்பங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
1: இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம். இங்குள்ள கல்வெட்டுகள் வட்டெழுத்தால் ஆனவை. கிபி 1237 ஆண்டு கல்வெட்டு வேணாட்டு மன்னன் இக்கோவிலுக்கு நிலம் அளித்ததை கூறுகிறது. கிபி 1577 ஆண்டு ஐப்பசி மாதம் 9 தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒரு கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. மற்றும் ஒரு கல்வெட்டு 1579 ஆண்டு இரண்யவர்மன் என்ற வேணாட்டு அரசன் இங்கு பணி செய்ததை சொல்கிறது.
0: இக்கோவிலில் அனுதினமும் காலை 5:30 நடை திறக்கப்பட்டு நிர்மாலய பூஜையும், காலை 6 உஷ பூஜையும், காலை 10 அளவில் அபிஷேகமும், முற்பகல் 11 உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றன. மாலை 5 நடை திறக்கப்பட்டு 6:30 சாயரட்சை தீபாராதனையும், 7:30 அர்ச்சாம பூஜையும் நடைபெறுவது வழக்கம்.
1: அம்பிகைக்கு நவராத்திரி விழா, சிறப்பு திருக்கல்யாண திருவிழாவும் நடைபெறுகின்றன.
0: துர்கா லட்சுமி சரஸ்வதியாக சக்தியை வழிபட்டு வெற்றியாம் விஜயத்தை அடையும் நவராத்திரியின் முதல் நாளில் மனதிற்கு ஆனந்தம் அருளுகின்ற அம்பிகையை வழிபட்டோம். மன உறுதிக்கு அடையாளம்தான் துர்க்கை. மனம், மொழி, மெய்யாலே தேவியை வழிபட்டு என்றென்றும் நிலைத்த ஆனந்தம் பெறுவோம்.
1: எத்தனை மங்களங்கள் அத்தனை நல்க வல்லாள், எத்தனை மறைகள் உண்டோ மறைவருள் அவளே ஆவாள். பித்தனை மணந்த அந்த பேச்சியின் பாதம் தன்னில் விழுபவர் எழுகின்றார்கள். எல்லாருக்கும் ஆனந்தவல்லியம்மை கல்வியும் செல்வமும் வீரமும் கடிதே தந்து வெற்றியருள வேண்டி வணங்கி நிலையம் திரும்புகிறோம்.
2: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:45. நேர்களை இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: இந்த உலகத்தில் சாப்பிடாத கஷ்டப்படுறவங்கள விட சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். அதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டு அவஸ்தப்படுறவங்க. ஆயுர்வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அளவறிந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்தது. ஒரு ஆகாரம் உங்கள் கண் முன்னாடி இருக்குது, உங்கள் கை அதை எடுக்கிறதுக்காக போகுது. அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணுமா? முதல்ல நம்ம செரிமான சக்தி எவ்வளவு, அடுத்தது இந்த ஆகாரத்தின் செரிக்கிற சக்தி எவ்வளவு. நம்ம உடம்பில் ஜீரண சக்தி எப்படிங்கிறது நமக்கு தான் நல்லா தெரியும். அது இப்போ சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு வந்தாச்சா? அடுத்தது இதோ எதிரில் இருக்கிற ஆகாரம் எளிதானதா கடினமானதா அப்படின்னு அதோட ஜீரண சக்தியும், அதாவது ஜீரணமாகிற சக்தியும் நாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, இதை சாப்பிட்டா லேசாக செரிச்சிருமா இல்லை சிரமப்பட்டு தான் செரிக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். லேசாக செரிக்கக்கூடிய ஆகாரம் எது, செரிக்கிறதுக்கு சிரமப்படுற ஆகாரம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இனிப்பு சுவையுள்ள உணவு பண்டங்கள், நெய்யில் சமைத்த உணவு வகைகள், இதையெல்லாம் அரை வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுதான் அதுக்கு அளவு. லேசாக செரிக்கிற ஆகாரங்களை மனசில் வந்து திருப்தி ஏற்படுற அளவுக்கு சாப்பிட்லாம், அதுதான் அதுக்கு அளவு. ஜீரணத்துக்கு லேசாக உள்ள பொருள்களை வந்து முறை தவறி சாப்பிட்டா கூட அதிகமாக எதுவும் கெடுதல் பண்ணிவிடாது. ஆனால் கடினமான உணவு வகை இருக்குது பாருங்கள், அதை கண்ணா முன்னான்னு சாப்பிட்டோம்னா கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டுறோம்.

0: ஆனால் தினமும் உடற்பயிற்சி செய்கிறவங்க, இயல்பாகவே அதிக ஜீரண சக்தி உள்ளவங்க, இவங்களுக்கு இது ஒன்றும் கெடுதல் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் வந்து, ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் தப்பு, குறைச்சலாக சாப்பிட்டாலும் தப்பு அப்படிங்கிறது ஆயுர்வேதம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்பில் வாயு, பித்தம், கபம் இது மூணையும் வந்து அதை அதிகமாக்கி விட்டுருமா, அதனால் செரிமான சக்தி குறைஞ்சிருமா, பல நோய்கள் உண்டாகுமா. குறைச்சலாக சாப்பிட்டா பலம், நிறம், வளர்ச்சி, மனம், அறிவு, புலன்கள் எல்லாம் பாதிக்கப்படுமா. முக்கியமாக ஆகாரத்தை போதிய அளவுக்கும் குறைச்சி சாப்பிட்டா அது 80 வகையான வாத நோய்களுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லுது ஆயுர்வேதம். அதனால் நாம் சாப்பிட்ற ஆகாரம் அதிகமாகவும் கூடாது, குறையவும் கூடாது. சரி, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? அளவோடு சாப்பிடும் பொழுது உடலின் செயல்பாடுகள் ஒழுங்காக இருக்கும். அதாவது நிற்கிறது, உட்கார்றது, தூங்கிறது, நடக்கிறது, மூச்சை இழுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது, சிரிக்கிறது, பேசுகிறது எல்லாம் சுலபமாக இருக்கும். இதையெல்லாம் நாம் சுகமாக உணர்ந்தால் நாம் சாப்பிட்ற உணவின் அளவு கூடவோ குறையவோ இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக சில வகையான ஆசாமிகளை நாம் தினமும் பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் உட்கார்றது ஒரு சாதனை, எழுந்திருக்கிறது அதை விட பெரிய சாதனை, நடக்கிறது ஒரு பெரிய சாதனை, சிரிக்கிறப்போ கூட உடம்பு சிரமப்படும். இவங்களெலாம் ஆகார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போது அவர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார், அருமையான சாப்பாடு, விலா புடக்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறார். ஒரு கல்யாண வீட்லேயே அப்படிலாம் செய்யப்படாதான், அது ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா. மூச்சு முட்டை சாப்பிட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதுவும் தப்பு. சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் உள்ள செரிமான உறுப்புகள் கெட்டுறப்படாது. அதனால் கை சாப்பாட்டுக்கிட்ட போகும் பொழுதுலாம் கவனமாக இருக்கணும். இவ்வளவும் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுகிற ஆலோசனைகள். நம்ம ஊரில் ஒரு கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பந்தியில் உட்காந்து மும்முரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். பரிமாறிக்கிட்டு வந்தவர், சார் இதுக்கு முன்னாடி முந்தின பந்தியிலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னார். அதுக்கு இவர், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலை 8:50. நேர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
2: இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கக்கூடிய தமிழ் வார்த்தை துளங்கினும். துளங்கினும் அப்படின்னா அசைந்தாலும் அல்லது நிலை தடுமாறினாலும் அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான உதாரணம், துளங்கினும் துளங்காதாரை சுடர் மொழியாளரோடும் அப்படிங்கிற 5ஆம் திருமுறை தேவார பாடல்ல வரக்கூடிய வரியில இருந்து பார்க்கலாம். வாழ்க்கையில துன்பங்கள் வந்து நம்மளை நிலை தடுமாற செய்தாலும் இறைவனின் திருவடிகளை தியானிப்பதில் சற்றும் மனமசையாத அடியவர்களுக்காக அப்படிங்கிற பொருளை இந்த வரி நமக்கு தருது. சோ இதுல இருந்து துளங்கினும் அப்படிங்கிற வார்த்தை அசைந்தாலும் நிலை தடுமாறினாலும் அப்படிங்கிற பொருள்ல வரத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you we're getting
1: together. Oh baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் ஜோல்ட். JOLT. ஜோல்ட் அப்படின்னா திடீரென உலுக்குதல், அதிர்ச்சி, a sudden shock or moment. இததான் ஜோல்ட் அப்படின்னு சொல்றோம்.
2: திடீர்னு கேட்ட அந்த சத்தம் என்ன ரொம்பவே அதிர்ச்சி ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லணும்னா தி சடன் நாய்ஸ் கேவ் மீ எ ஜோல்ட் அப்படின்னு சொல்லலாம்.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
2: நாம கிச்சன்ல வேலை பாக்குறப்போ நிறைய

வெஜிடபிள்ஸை கட் பண்ணுவோம், நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அழுகி போயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணுவோம், டஸ்ட்பின்ல போய் கொட்டுவோம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்றப்போ அல்லது அந்த தோலை சீவிறப்போ அந்த தோலையும் கொண்டு போய் நாம வந்து வெளியே கொண்டு கொட்டுவோம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வெஜிடபிள் கழிவுகள் எல்லாம் சேர்த்து வச்சா அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு உரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வெஜிடபிள் பீல்ஸோ இந்த வேஸ்டான வெஜிடபிளோ எப்படி நம்மளுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு

0: இருக்கக்கூடிய பாக்டீரியா, பங்கை, எர்த் வார்ம்ஸ் மாதிரியான டீகாம்போசர்ஸ் இதை வந்து பிரேக் டவுன் பண்ண தொடங்கும். இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் மெதுவா சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸா உடைக்கப்படும். சோ அந்த நேரத்துல அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் கிராஜுவலா பிளான்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம்ல மண்ணுல கிடைக்க உதவுது. அதோட அந்த மண்ணோட ஸ்ட்ரக்சரையே அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது.
1: உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழுவானது இந்த வெஜிடபிள் பீல்ஸ பிரேக் டவுன் பண்ணி சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியன்ட் ரிச் வார்ம் காஸ்டிங்ஸா வெளியேற்றுது. இதுதான் வெர்மிக் கம்போஸ்ட்ல நாம பயன்படுத்துறோம். சோ இப்படித்தான் வெஜிடபிள் பீல்ஸ் டீகம்போசஸ் மூலமா பிரேக் டவுன் ஆகி நியூட்ரியன்ட் ரிச் காம்போஸ்ட் ஆகி அந்த காம்போஸ்ட் தான் மண்ணுடைய ஃபெர்டிலிட்டிக்கு உதவுது.
0: சோ வெஜிடபிள் வேஸ்ட்ஸ அப்படியே போய் நம்ம செடி தொட்டியில போட்டுட்டோம் அப்படின்னா அது உடனே உரமாகிடாதுங்க. சரியான மாய்ஸ்சர், சரியான ஆக்சிஜன் லெவல், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே தேவைதான். சோ இனிமேலாவது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம காய்கறி கழிவுகளை குப்பை தொட்டியில போய் கொட்டிடாம அதை நம்ம மண்ணுக்கு உரமாக்கி மண் வளத்தை பாதுகாக்கலாம்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: தெளிவுபடுத்துகிறோம் நேர்களே. இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமார்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111394.
3: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
4: ஆ,
3: எவ்வளவு நேரம்டா?
4: 2 minutes.
3: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
4: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
3: நிம்மதியானா 2 மணி நேரமா?
4: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
3: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
4: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
3: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
4: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
3: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
4: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
6: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
4: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
3: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
4: நீரை சேமிப்போம்,
3: நாளையை பாதுகாப்போம்.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
0: தெளிந்த வானொலியில் தெள்ளிய குரல் ஐத்தி செய்யட்ட எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலையில 8:56 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம குமரி பண்பலை 101 இப்ப நம்ம மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். ராடர் திவ்யா ரமணி குழு இவங்களுடைய குரல்களில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில், கார்கியின் வரிகளில். இதோ பாடல்.

0: இதுவரை நம்ம குமரிப்பண்பலை நூற்றிலிருந்து திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. குமரி பண்பலை 101 இனிய நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் ஆர்ஜே ரீத்திகா. ஆரம்பமாகுது உங்க விருப்ப பாடல்களை காற்றலையில் தவழச் செய்யும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் நேரலை நேரலையில் பங்கேற்க டயல் செய்யுங்கள். 2602-4020-2907-222 முன்னிணைப்பாக 0465-2 தொலைபேசி எண் 8903-2-57039. நேரலையில் பங்கேற்கும் முதல் நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: படம் வந்து ராஜராஜேஸ்வரி.
1: ம்,
0: அதுல இருந்து காலை பொழுது விடிந்தது என் நெஞ்சத்தை கொள்ளுன்னு தொடங்கக்கூடிய பாடல் மேடம்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றி மேடம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
1: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம். காலை வணக்கங்களையா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: வேலை கிடைச்சிருக்கு படம், அதுல இருந்து மேடம்
0: வேலை கிடைச்சிருச்சு படத்துல இருந்து வாசி நாதஸ்வரம் பாட. நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குது. நீங்க இதற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 我是拿着锁了也听我了。
1: 哎呀பெரியவர இத பாடணும் அவ்வளவுதானே, விடு நான் பாடுறேன், நீ பாடுனா அபசரம், நான் பாடுனா நாதசரம்.

0: 9:13 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: உங்க பேர் என்னங்கயா?
2: இளங்கோ.
0: இளங்கோ, சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து உங்களுக்கு பாட்டு வேணும்?
2: படம் வெண்ணிற ஆடை, பாடல் வந்து அம்மம்மா காற்று வந்து ஆடை.
0: நீங்க கேட்ட பாடல கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 வடசேரி ஆசிரமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தனங்கை அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆமினி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
1: வசந்த அழைப்பில் மீண்டும் இணைகிறோம். நேரம் 9:20 நிமிடம். வணக்கம். நலமா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: படம் தர்ம இஷ்டம், பாடல் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்தே, என் தெய்வம் தந்தே, என் தந்தை.
1: நீங்க கேட்ட பாடல கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றிங்க சார்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்சாக்,
2: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
4: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101, நேரம் 9:25. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். நேயர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: செட்டியார் மனம், ஸ்ரீ மணிகண்டன்.
4: ம், சொல்லுங்க சார்.
5: எனக்கு திருவிளையாடல் படத்துல இருந்து கே.ஆர். மகாலிங்க பாடிய பாடல், இசை தமிழ் நீ செய்த, இப்போ நவராத்திரி என்னன்னு பாடல் நான் கேட்டேன்.
4: அந்த பாடல் கேட்டிருக்கீங்க, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.
5: நன்றி.

0: பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்ற எனக்கில்லை.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம்.
2: இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம், எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் ஒலிக்கவிருக்கும் பாடல் புத்தம் புது காலை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நிறைய இருக்கு, ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
2: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நேயர் விருப்ப பாடல் நேரலை. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்
3: அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கங்களம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கீங்க. சூப்பரான மூடோட சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுருங்க.
3: சூப்பரான ஒரு பாடல், என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து. சித்திர சிட்டுக்கள் சீவந்த முட்டுக்கள் சிரிக்க கண்டேனே, சிறகு இல்லாமல் பறக்க கண்டேனே. அந்த பாடல் வேணும்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்கள். இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 9:42. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 102 வசந்த், 101 வசந்த அழைப்பு. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வாழும் இல்லத்தை சொர்க்கமாக்கும் குட்டி தேவதைகளுக்கு இந்திய தேசிய பெண் குழந்தைகள்

0: நல்வாழ்த்துக்கள். அதுக்காக நகி சின்ன கண்ணம்மா படத்துல இருக்குது, எந்த வார்த்தையின் அர்த்தம் இப்போ
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டிருக்கீங்க, இணைந்ததற்கு நன்றிங்கம்மா.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: வசந்த அழைப்பில் மீண்டும் இணைகிறோம் நம்முடைய இணையம் நேயர். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேம்.
2: இனிய காலை வணக்கங்கள், சொல்லுங்க சார்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: இன்னைக்கு எனக்கு மிக பிடித்த பாடல் விக்ரம் அண்ட் ஜோதிகா இவர்களுடைய நடிப்புல அருள் இந்த திரைப்படம். இதுல இருந்து 10 விரல் உனக்கு பாட்டினுடைய இசை, வரிகள், காட்சி அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா மேம்?
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி, வணக்கம் மேம்.

0: நேரம் 9:55. வசந்த அழைப்பில் இணைகிறோம். நேரில் நாம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
1: பாடல் ஆதிபராசக்தி படம் பாடல் ஆதிபராசக்தி அப்படி தொடங்கக்கூடிய பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்ட ரசிகங்கள் இணைந்ததற்கு நன்றிங்க சார்.
1: நன்றி.

0: பரபரக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.
2: வசந்த அழைப்பில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திரமோடியை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்கொடி கஸ்தூரி ரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஆன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபூவை இன்று எதிர்கொள்கிறார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குமரிப்பண்பலை 101 இனி கேட்கலாம் இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையவார நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் வரப்போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாதிக்க பிறந்தோர் பகுதியில் பார்வதிபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான பல்கலைக்கழக அளவில் விளையாடிட்டு இருக்கும் மல்யுத்த வீரர் எஸ் நவநீத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கூட மாநில அளவில் விளையாடிட்டு இருக்கோம் மல்யுத்த வீரர் எஸ் நவநீத் அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்க ஒரு மல்யுத்த வீரரா இருக்கீங்க, இந்த மல்யுத்த விளையாட்டுல உங்களுக்கு ஆர்வம் வர காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: எனக்கு வந்து மல்யுத்தம், நான் வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் பாக்கறப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஃபைட் சீன் இருக்கக்கூடிய மூவி எல்லாம் பிடிக்கும். அப்ப அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படி உள்ள போயிட்டு.
0: ஓகே, அப்போ நீங்க வந்து நீங்க மல்யுத்த விளையாட்டுகள் பார்த்து, மூவி பார்த்து, அதுல உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துதான் நீங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள நீங்க என்ட்ரி ஆகிருக்கீங்க. நீங்க இந்த மல்யுத்தம் விளையாட்டு வந்து எந்த வயதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறான் தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்ப கரெக்டா வந்து என் யூஜி செகண்ட் இயர்ல அப்போ ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் வந்து போக போக போக போக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூடுச்சு.
0: அப்போ நீங்க வந்து கல்லூரி படிக்கும் போது உங்களுடைய விளையாட்டு பயணத்தை தொடங்கி இருக்கீங்க. நீங்க வந்து இந்த மல்யுத்த விளையாட்டுல முதல் முதலா கலந்து கொண்ட விளையாட்டு பத்தி சொல்லலாமா?
1: கரெக்டா போன வருஷம் தான், போன வருஷம் வந்து போனேன். கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது, இல்லைன்னு இல்ல, என்ன விட கொஞ்சம் திறமையான பிளேயர்லாம் இருந்தாங்க. பட் எனக்கு பயம் இருந்தாலும் உள்ள வச்சுட்டு வெளியே ஃபேஸ் நார்மலா வச்சுட்டு, எப்படின்னா நம்ம ஆப்போனண்ட்டுக்கு நம்மள ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இது கொடுத்துறோம். நம்ம எல்லாம் எவ்வளவு டஃப் கொடுக்கறோம் அதை பொறுத்தாரு.
0: விளையாட்டு மட்டையில நம்ம எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் முதன் முதல நம்ம கலந்து கொள்ளும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வர்றது சகஜம்தான். அதை ஓவர்டேக் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம சாதிக்கிறோம். அந்த விதத்துல நீங்க வந்து முதன் முதல கலந்து கொண்ட விளையாட்டுல வந்து என்ன பிரைஸ் வின் பண்ணீங்க?
1: கோல்டு மெடல் அடிச்சிட்டு.
0: ஓகே, சூப்பர். நீங்க முதல் முதலா கலந்து கொண்டு நீங்க வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கீங்க, அந்த விளையாட்டு அனுபவம் பத்தி சொல்லலாமா?
1: சொல்லலாம். கரெக்டா நாகர்கோவில் வச்சு நடந்துச்சு. அப்போ வந்து அங்க ஒரு ஸ்கூல், ஓகேங்களா, அங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல்ல அங்க வச்சு இந்த மல்யுத்தம் எல்லாம் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல இருக்க சமயம் எல்லாரும் டஃப் நிறைய இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு வர சமயம் கொஞ்சம் ஹாப்பியா.
0: இப்போ உங்களுக்கு இந்த மல்யுத்த போட்டி எத்தனை ரவுண்டா கண்டக்ட் பண்ணாங்க?
1: எனக்கு வந்து மூணு ரவுண்டா பண்ணாங்க.
0: ஒவ்வொரு ரவுண்டு வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் உங்க கூட மோதி இருப்பாங்க, அவங்களை எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி அவங்களை வின் பண்ணி வந்தீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லலாமா?
1: இப்ப வந்து நீங்க ரூல்ஸ் கேட்டீங்க. ரூல்ஸ் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து பாக்ஸிங் மாதிரி குத்ததோ அப்படி அடிக்கிறது கூடாது, சும்மா த்ரோ பண்ண மாதிரி அப்படிதான் இருக்கும். அந்த வர அதுலேயே ரெண்டு ஸ்டைல் உண்டு, ஆனால் கிரெக்கோ ஒன்று உண்டு, ஃப்ரீ ஸ்டைல் ஒன்று உண்டு. கிரெக்கோனா நம்ம வந்து கையை மட்டும் பிடிச்சிட்டு ஆட மாதிரி, இந்த தூக்கி எறிய மாதிரி. ஃப்ரீ ஸ்டைல்னா காலையும் பிடிச்சி தூக்கலாம் அப்படி இருக்கும். முதுக்கு வந்து கீழே பட்டா நமக்கு வந்து நின்றுட்டே கீழே பட்டா 4 பாயிண்ட் வரும். அதே மாதிரி அவங்க முதுகு ஃபுல்லா படுத்திருந்து நம்ம அவங்க ஃபால் அடிச்சிட்டோம்னா முடிஞ்சு மேட்ச் அவ்வளோதான். இப்போ வந்து மேட்ச் வந்து கரெக்டாக 6 நிமிஷம் நடக்கும். அது சில்லட்டா நிறைய ஆள் இருந்தாங்கன்னா 3 நிமிஷம் நடக்கும், ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து நடந்த மேட்ச்ல 3 நிமிஷம் அந்த மேட்ச் தான் நடந்துச்சு. இருக்க சமயம் அது வந்து ஷார்ட் பீரியட், அது வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே முடிச்சிடணும் அப்படி இருக்கணும். அந்த எடுத்த உடனே வந்து ஃபுல் எஃபர்ட்டே போட்டுறணும், இல்லாட்டினா நம்ம அங்கே நம்மளை போட்டுருவோம் அப்படி மேட்ச்.
0: ஓகே, சூப்பர். நீங்க வந்து சொல்லிருக்கீங்க எதிரிய வந்து அவங்க முதுகு கீழே தரலப்பட்டா மார்க் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ மல்யுத்த போட்டியை பொறுத்தவரையில் எப்படி இந்த கேட்டகரி செலக்ட் பண்றாங்க, உங்களோட வெயிட் கேட்டகரியா இல்லைன்னா ஏஜ் கேட்டகரியா?
1: வெயிட் உண்டு, ஆனா ஏஜ் ரெண்டுமே உண்டு. இப்போ வெயிட் உண்டு, ஏஜ் உண்டு. இப்போ வந்து நான் 20 வயசுக்கு மேலனா அண்டர் 23 வரும். இப்போ 23க்கு மேலே ஆச்சுன்னா சீனியர் கேட்டகரி. இதே மாதிரி நான் இப்போ 15 தான், அண்டர் 15 அதுக்குள்ள தான் அப்படி அப்படி அவ்வளோ.
0: இப்போ உங்களுக்கு வந்து 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த 3 ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் வின் பண்ணீங்கன்னு சொல்லலாமா?
1: இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நான் 7 எடுத்தேன். இப்போ அதுக்குள்ளே அவங்க மேட்ச் முடிஞ்சு, இப்போ 7 அவங்க வந்து 4 முடிஞ்சு. 10 ஸ்கோர் அடிக்கணும், பட் நான் 7ல எப்பவுமே முடிச்சுட்டேன், அவங்க நாக் அவுட் ஆக்கிட்டேன். அப்புறம் ரெண்டாவது மேட்ச் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு 9 அவங்களுக்கு 9, 1 பாயிண்ட்ல ஜெயிச்சேன். அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து 5வது ரவுண்ட்லேயே முடிச்சிட்டேன். எப்படின்னா 5வது ரவுண்ட் மீன்ஸ் 5வது பாயிண்ட்ஸ்ல அப்பவே முடிச்சிட்டேன். அப்போ அவங்க 1 நான் 5 அப்படி.
0: நீங்க வந்து

0: நிறைய ஸ்கோர் மேக்ஸிமம் எடுத்தா வின் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்புறமா நீங்க வந்து முதல் மேட்ச்ல கோல்டு மெடல் வின் பண்ணிட்டீங்க, இதுக்கு அப்புறமா நீங்க கலந்து கொண்ட மேட்ச் பத்தி சொல்லலாமா?
1: இதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா வந்து நிறைய மேட்ச்ல வந்துச்சு, நான் அதான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு தேவை டிஸ்ட்ரிக் லெவல்ல தமிழ்நாடு மேட்ச், அதான் நான் ஏன் பண்றது. இப்போ வந்து நிறைய மேட்ச்ல வரும், ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் வரும். இன்ஜுரிஸ் வந்தா இப்போ அடுத்தடுத்த மேட்ச் போக முடியாது, இப்போ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கால் அடிபடும், கை அடிபடும், எனக்கு இன்ஜுரிஸ் வந்துருக்கு. நான் இல்லைன்னு இல்லை, பட் நான் வந்து 1 இயர் வெயிட் பண்ணுவேன் இந்த மேட்சுக்கு வண்டி. கரெக்டா நவம்பர் மாசம் நடக்கும், மேபி இல்லனா செப்டம்பர் இல்லனா ஜூலை, இந்த இதுக்குள்ளதான் நடக்கும்.
0: ஓகே, நீங்க சூப்பர் அழகா சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் நம்ம என்ன கேம் வந்தாலும் அதுல வந்து எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்க ஆனா உங்களுடைய போக்கஸிங் வந்து மெயினா என்ன கேம் இருக்கோ அதுலதான் நீங்க வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதுல வந்து கலந்து கொள்றீங்க. ஓகே, நீங்க வந்து இந்த தமிழ்நாடு டீம்ல வந்து நீங்க உங்களை செலக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரிலாம் செலெக்ஷன் ப்ராசஸிங் இருந்துச்சு?
1: அது வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அது பார்க்கணும். ஃபுல் மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு எலிஜிபிளான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெமோ மேட்ச் நடக்கும். டெமோ மேட்ச்னா இப்போ வந்து ஸ்டேட்டுக்கு நம்ம அங்கே யாரெல்லாம் வருவாங்களோ அப்போ நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்க கூட நம்ம மேட்ச் நடக்கும். இப்போ வந்து ஒரு 6 ரவுண்டு வச்சுக்கோங்களாம், 6 ரவுண்டு மீன்ஸ் ஒரு ரவுண்டு 1 மணி 1 நிமிஷம் சேம். அப்போ அதில் வந்து 6-3 அப்புறம் 4 எடுத்தா நம்ம வந்து குவாலிஃபை. இப்போ அது கீழே எடுத்தா நம்ம டிஸ்குவாலிஃபை அப்படி இருக்கும்.
0: நீங்க இந்த பிராக்டிஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? உங்களுக்கு கோச் பண்றது யாரு?
1: ஏன்னா கோச் பண்றது எங்க சாரதி சார், ஒருத்தர் உண்டு, அவர் தான் கோச் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உண்டு, அவங்க வந்து நிக்சன் ரோனு உண்டு, அப்புறம் வந்து வைரவகுமார் இருப்பேன். அப்போ அவங்களாம் வந்து எனக்கு வந்து இப்போ உங்க கிளாஸ் லீவுனா கூட நான் வந்து காலத்த பீச்சுக்கு போய் விளையாடிருப்பேன். அவங்க வந்து என்னோட வயசு கூடுதல், அவங்க பெரியவங்க, சீனியர் கிடைக்கிறவங்க. இப்போ 29 வயசு 30 வயசு கூட இருப்போம் அவங்களுக்கு. இப்போ அவங்களோட அடிச்சுமே எனக்கு வந்து என்ன ஆகும்னா என்னோட சீனியர்னா அடிச்சிடலாம் அப்படி ஒரு மனதைரியம் வரும்.
0: ஓகே, இப்போ நீங்க வந்து இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நீங்க எதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கும் இந்த தமிழ்நாடு டீம் நீங்க செலக்ட் ஆகி அங்க உங்களுக்கு பிராக்டிஸ் தரதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
1: இப்போ இங்க வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு வச்சுக்கோங்களா. இப்போ தமிழ்நாடு டீம் இருக்க சமயம் அங்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ காலத்த 5 மணிக்கே இருந்துச்சு, இப்படி ஒரு ஒர்க் அவுட் உண்டு. எப்படின்னா புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், அப்புறம் ரோலிங்கு, அப்புறம் நிறைய இருக்கும் அப்படி. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து 1 தடவை 2 தடவைலாம் இல்லை, 100 தடவை அடிக்க மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்ண விட மாட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும்ல இவங்களுக்கு பண்ணலாம், இவங்களுக்கு பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாம் சத்து ஃபுல்லாக இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ஃபைன். இப்போ நானும் நார்மலாக ஏன் ஷர்ட் போட்டு போனால் பனியன் கிளாத் ஓகேங்களா போட்டு போனால் அது ஃபுல்லாக தண்ணியாக நினச்சி கீழே ஒழுகிட்டே இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் ட்ரைனிங். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்போ இவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டுருவேன்.
0: டைமிங் எல்லாம் எப்படி? மார்னிங் 5:00 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு டைமிங் வந்து எப்போ எண்ட் ஆகும்? தமிழ்நாடு டீம்ல வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாம்
1: கரெக்டா வந்து ஒரு 6:30-7 மணிக்கிட்ட முடிஞ்சிடும்.
0: ஓகே, இப்போ நீங்க கல்லூரி படிப்பு தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க, இது கூடவே உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் எப்படி டைமிங் எல்லாம் நீங்க யூக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றீங்க? பிராக்டிஸ் டைமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு நீங்க எப்படி டைமிங் ஸ்பெண்ட் பண்றீங்க?
1: இப்போ உண்மையை சொல்லணும்னா நான் வந்து பிராக்டிஸ் தான் நல்லா டைம் கொடுக்குறேன், படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், பட் அது ஆவரேஜ் தான். எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயருமே சந்திக்க வேண்டிய கஷ்டமான விஷயம் இதுதான். எப்படினா இப்போ நம்ம படிக்கவும் செய்யணும், ரெண்டத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கணும். ஒன்று போச்சுனாலுமே கஷ்டம் தான். ஏன்னா வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், கிராஜுவேட் ஆகிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆசை ஒரு நல்ல மேனேஜர்கிட்ட பார்க்கறதுக்கு ஆசை, பட் எனக்கு வந்து இங்கே பேஷனில் ஒரு ஆசை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் அப்பீட் பண்ணியிருக்கேன். இதே ஒரு கஷ்டம் தான், ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் இருந்து வந்து அடிக்கிறது கஷ்டம். இப்போ சப்போர்ட் இல்லாமல் போய் அடித்து அதையும் வீட்டில் மறைச்சி அப்படி போயிட்டுருக்கு. இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது வந்து ரெஸ்லிங் மட்டும்தான். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லைன்னு இல்லை, படிப்புக்கு 1 ஹவர் 2 ஹவர் படித்தா ஒழுங்காக படிப்பேன், அவ்வளோதான்.
0: பிராக்டிஸ் இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பேரண்ட்ஸ் தெரியாம நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இது எந்த டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க?
1: கரெக்டா ஒரு 6 மணிக்கு வந்து கிளம்பிடுவேன், ஜிம் போன சொல்லிட்டு வீட்டுல கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு நேரா வந்து கிரவுண்டுக்கு போயிருவேன். கிரவுண்டுக்கு போய் அங்க போய் விளையாடிட்டு முடிச்சுட்டு கரெக்டா டைமிங் இருக்கும், ஒரு 2 மணிக்கு இருக்கும். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது ஜிம் வந்து எப்ப முடியும் எடுக்கும் தெரியாது. அப்போ நான் ஒரு 3 மணிக்கு அவசியமும் வருவேன், என்ன செய்ய ஏன் லேட்னு கேட்பாங்க. கரெக்டா சொல்லுவேன் ஜிம் போயிட்டு வந்தேன், அவ்வளவு தான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு அது முடிஞ்சிடும். ஓகே, அப்போ வந்து காலத்தை மறுபடியும் அதை பெயின் ஓடி வந்து எழுந்திச்சிட்டு காலத்தை ப்ராக்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து கரெக்டாக 9 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் கிளம்புறது 8 மணிக்கு கிளம்பிட்டு அங்கே வர போகணும், எனக்கு இருக்கும் தூரம் உண்டு. அப்போது அங்கே வர பெய் எடுத்து அங்கேயும் கொஞ்சம் பாடி பெயினாக தான் இருக்கும், அங்கே ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கேயும் கரெக்டாக டைமுக்கு பெய் எடுத்துட்டு அப்போ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நிறைய எனக்கு மேம் வேற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மேம் பிரசிதா மேம், ஜெபிடா மேம், அப்புறம் ஷேரன், சாம் ப்ரோ அப்படி நிறைய பேர் உண்டு. அப்போ அவங்கலாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணனால தான் எனக்கு வந்து இப்போ இங்கே வரைக்கும் போற ஆச்சு.
0: இப்போ உங்க காலேஜ் வந்து உங்க ஸ்டாஃப்ஸ்ல ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க உங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு. இப்போ நீங்க வந்து மல்யுத்தம் இதை தவிர வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களா?

0: அழுத்த தவிர ஷார்ட் புட்ல இருந்தேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் போல, இப்போ காலேஜ் வயசில் ஃபர்ஸ்ட் அடிக்கிறது, அப்புறம் எனக்கு யூஜியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ கரண்ட் லைஃப் ஒன்றும் இல்லை.
1: ஓகே, அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் தான் எடுக்கிறீங்களா?
0: அதுக்கு நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கல, ஆனால் இப்போ ரீசெண்டாக வேற ஒரு கேமுக்கு வேண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்போ ஓகே, நீங்க வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: ஆமாம், கோச் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த அடிமுறை சிலமும் உண்டு, அப்போ அதுக்கு வந்து நான் வந்து மாஸ்டராக இருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஓகே, இந்த அடிமுறை சிலம்பம் இந்த கேமுக்கு நீங்க வெளிய மேட்சஸ் தான் போயிருக்கீங்களா?
0: வெளி மேட்சஸ் தான் போயிருக்கேன்.
1: உங்களுடைய அடிமுறை சிலம்ப ஸ்போர்ட்ஸ் பத்தி அனுபவம் சொல்லலாமா?
0: சொல்லலாம், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனால் அதை நான் குவைட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இருக்க சமயம் வந்து கரெக்டாக அந்த அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்கும், அங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுவும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டாக இருந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு குட்டி பசங்க சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் பசங்க பண்ணுவாங்க, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் ஸ்டேஜ் பசங்கள்லாம் வந்து அங்கே ஆள் கம்மி, கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் தவிர. அப்போ வந்து அப்போ ஈஸியாக வின் பண்ணிடலாம் வச்சுக்கோங்களாம். அதனால தான் நான் வந்து அப்படி டைவெர்ட் ஆகிட்டேன் அங்கேருந்து. ஆனால் அதுன்னு விடலை, என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான்
1: இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிமுறை சிலம்பத்துக்கு வந்து ஆப்போனண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நீங்கள் அதுலேருந்து ஸ்கிப்பாகி மல்யுத்தம் விளையாட வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ இருந்தாலும் நீங்கள் வந்து அடிமுறை சிலம்பத்துக்கு தான் நீங்க இப்போ ஒரு கோச்சரா இருக்கீங்க அப்படிதானே? உங்ககிட்ட ஒரு ஆவரேஜ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க?
0: எனக்கு ஆவரேஜ் வந்து 50 இருக்காங்க.
1: 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க அதுக்கு தனியா ஏதாவது அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வர சொல்லி இருக்கிறீங்களா எப்படி?
0: இல்ல, அங்க ஒரு தனியா ஒரு சென்டர் உண்டு, அங்க என்ன ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணி பிளேஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு புளிக்கிற அந்த ஏரியால அப்போ அவங்க சர்ச் இருக்கும். அப்போ அங்கே வந்து எல்லாரும் சாயங்காலம் ஒரு 5-6 அந்த கிளாஸ்லாம் இருக்க சமயம் நான் அங்கே போய் டீச் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் மட்டும் போயிட்டு வந்துடுவேன்.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து மல்யுத்த வீரர், அதோட வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதோட வந்து ஒரு அடிமுறை சிலம்பத்துக்கு நீங்க ஒரு கோச்சரா இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து இதுக்கான டைம் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? காலையில உங்களுக்கு மல்யுத்தம் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் போறீங்க, அடுத்து காலேஜ் போறீங்க. இப்போ இந்த அடிமுறை சிலம்பம் எப்போ நீங்க வந்து கோச் கொடுக்குறீங்க?
0: அது வந்து சாட்டர்டே சண்டே தான். அது வந்து சாட்டர்டே சண்டே ஃபுல்லா பிஸிதான் இருப்பேன், எனக்கு நான் ஃப்ரீயாவே இருக்க மாட்டேன். இப்போ தான் நான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பசங்களுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நானே ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடியாது. இப்போ வந்து நான் எப்படி ப்ரெஷ் பண்ணுறோமோ, ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இது நம்ம டெய்லி பண்ணணும். இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து அதெல்லாம் 2 தனித்தனி ஃபுல்லாக அதே தான் போடுவேன், எஃபர்ட் போடுவேன் தவிர வேற ரஸ்லிங்கு அங்கெல்லாம் தொட மாட்டேன். அதில் வந்து திங்கள் டு வெள்ளி வர சனி ஞாயிறு வந்து ஆமாம் அது.
1: ஓகே, அப்ப நீங்க வந்து சாட்டர்டே சண்டே தான் நீங்க வந்து அடிமுறை சிலம்பத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இந்த அடிமுறை சிலம்பம் வந்து நம்ம பாரம்பரிய கலை, இப்ப வந்து அது கொஞ்சம் மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு இப்ப இருக்க மாணவர்கள்கிட்ட வந்து எப்படி இதுக்கான விழிப்புணர்வு இருக்கு?
0: இப்போதான் வந்து எல்லாருமே சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சிலம்பத்துல வந்து இப்ப எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் குறவா இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய சர்டிபிகேட் எல்லாம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி ஹையர் பண்ணாங்க நம்மள வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் படிச்ச வந்து இப்போ சிஎம் ட்ராஃபிலாம் உண்டு இப்போ இருக்குல்ல. அப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் தனி மரியாதை தான். இப்போ அதுக்கு சர்டிபிகேட்டுக்கு மார்க்லாம் உண்டு. இப்போ போலீஸ்க்கு எடுப்பாங்க, வேற ரயில்வேக்கு, நீங்க அது எல்லாமே போலாம்.
1: ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: எனக்கு ஃபியூச்சர் ஆம்பிஷன்னா ஒலிம்பிக் ரெஸ்லர் ஆகணும் தான். பட் எங்கள் அப்பாவுக்கு ஆம்பிஷன் ஒன்றும் ஒன்றும் இல்லை. இப்போ அதையும் பார்க்கணும்ல, அது வந்து இப்போ நான் ஏர்போர்ட் மேனேஜர் மாதிரி.
1: நீங்கள் வந்து என்ன கோர்ஸை மெயினாக எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க?
0: நான் இப்போ MBA ஏவியேஷன் படிச்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் மேனேஜராக போகலாம் அந்த மாதிரி தான் உங்களுடைய ஆசையை நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த டைமில் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்களா எப்படி?
0: அது வந்து அப்போ கொஞ்சம் குயிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ கரியராக பேஷனாக பார்த்தா இப்போ வந்து கரியர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் பேஷனை பண்ண வச்சுக்கோங்களாம், இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாம் ஃபைன் தான். ஆனால் சின்ன இன்ஜுரி வந்தால் கூட அங்கே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி நம்ம எவ்வளோ அந்த கேம் ஆட முடியாது. அப்போ வந்து இது ஒரு ரீசனாக இருக்குது. அப்புறம் நான் கரியர் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இப்போ வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனால இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ அதை நான் நிறைவேற்றணும். அதனால அங்கே இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட ஆம்பிஷனும் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்புறமா இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் தான் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த கோல்டு மெடல் வின் பண்ண அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டீங்களா இப்படி?
0: சொல்லிட்டேன். சொன்ன உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டாங்க, ஏன் தெரியாமல் போகிற எடுக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோடனா சரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க இனிமேல்டி வந்து வேற வேற மேட்ச்லாம் போகக்கூடாது, முடிச்சு விட்டுரு அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கள் அப்போ கன்வின்ஸ் பண்ணேன், எப்போ இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குப்பா, நம்ம வந்து போலீஸ் போகலாம், நம்ம ஸ்டேட் போனால் அங்கே நிறைய ஜாப் வேகன்சிலாம் இருக்குது, அப்புறம் நேஷ்னல் அப்புறம் ஒலிம்பிக்கில்

0: நமக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதுக்கான எலிஜிபிளான அந்த ஒர்க்லாம் இருக்க சொன்னேன். ஆனால் கேட்குற மாதிரி தெரில. சரி ஓகே ஃபைன், இப்போ எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்குதோ அதே பெறேன்னு சொல்லிட்டு அப்படி போய்.
1: உங்களோட இந்த ஸ்போர்ட்ஸ் இதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க?
0: ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ரெஸ்லிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வாட்டி ஓகேங்களா, கரெக்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி ஓகேங்களா, நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பண்ண செஞ்சு எனக்கு வந்து ஒரு ஒரு ஷோல்டர் வந்து இன்ஜுரி ஆகிட்டு கை தூக்க முடியாது. அப்படி ஆகிட்டுனா ரொம்ப அன்னைக்கு வந்து வீட்டில் சொல்லவும் முடியாது இருக்கும், அப்படி அந்த வழியோடி இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கை போச்சுன்னா அந்த ட்ரைனிங் எடுத்து ஃபுல்லாக போகணும், டெய்லியும் ட்ரைனிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும், விட்டுட்டோம் முடிஞ்சு. அப்போ வந்து அதையும் பார்த்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் மறைச்சிட்டு அப்புறம் நானே ஹாஸ்பிட்டல் போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிசன்லாம் கன்சியூம் பண்ணி 1 மந்த் கையை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டு அப்புறம் வந்து ரெக்கவர் ஆகி 1 மந்த் மறுபடியும் 2 மாதம் ஃப்ரீயாக இருந்தேன். ஃப்ரீயாக இருந்துட்டு மறுபடியும் ஆரம்பித்தேன்.
1: ஓகே, உங்களோட இன்ஜுரி ஏற்பட்டதான் உங்களோட மறக்க முடியாத அனுபவம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம வந்து வாழ்க்கை பாடம் சொல்ல, நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து தொய்வு வருதோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய அடுத்த லெவலில் நம்ம அடையிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கும். நீங்க வந்து அழகா சொல்லியிருக்கீங்க. சரி, அப்புறமா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கான ஒரு மெசேஜ் சொல்லலாமா?
0: இப்போ வந்து எல்லாரும் வந்து நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு வாங்க, நீங்க வந்து நிறைய பசங்க வந்து இப்போ ரீல்ஸ் அது இது ஓகே ஃபைன், அதெல்லாம் சைடில் வச்சுக்கிட்டுங்க. பட் ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யாருமே ஸ்போர்ட்ஸ்க்கு வர மாட்டாங்க. இப்போ வந்து வந்தால் கூட ஒரு பாதிலே போயிடுறாங்க. ஃபுல்லாக வாங்க, வந்துட்டு நீங்க உங்களுக்கு முடிஞ்ச லைஃப் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல. இப்போ வந்து நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், நீங்க வாங்க நான் சொல்லித்தரேன், ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னு சொல்லுவேன். இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரே வார்த்தை. நான் சொல்லுவேன் அப்படி நீ சொல்லாதேங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு 10 பேர் கூப்பிட்டேன், நான் ஒரு 5 பேர் வருவாங்க. அப்போ அவங்க ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சில பேர் பிடிக்கலாம் அவங்க போயிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் இருந்தாலும் ஒழுங்காக டிசிப்ளின் வரணும், அது பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வாங்க, வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரக்ஸ் அதெல்லாம் போகிறீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது, அவ்வளோதான்.
1: ஓகே, நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போனால் நம்ம வந்து உடல் கூட ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடுகள் நீங்க எப்படி வச்சிருக்கீங்க?
0: டயட்ல வந்து எடுக்கிறது உண்டு. எப்படின்னா காலைல வந்து 2 பனானா ஓட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேக் மாதிரி குடிச்சிருவேன். இப்போ வந்து நார்மலாக தோசை சாப்பிட்றத விட இப்போ நம்ம இந்த ஸ்மூதி மாதிரி குடிச்சா அது நிறைய இதாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி மதியானம் வந்து எல்லாரும் ரைஸ் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா மதியானம் நல்லா தூக்கம் வரும். அதனால ரைஸ் சாப்பிடல, என்ன இல்லை அது கொஞ்சம் வைங்க. இப்போ வந்து நம்ம காய்கறியும் நிறைய வச்சுட்டு ரைஸை கொஞ்சம் கம்மியாக வச்சா நல்லா இருக்கும். ஆனா இங்க யாருமே வந்து ரொம்பலாம் அவேர்னஸ் இல்லை, வீட்டில் பண்ணி கொடுக்கதான் சாப்பிட்றாங்க. ஆனால் நம்மளே வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், எனக்கு ஃபுட்டு இதுதான் வேணும்னா நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வச்சிருவேன்.
1: உங்களுடைய உணவு கட்டுப்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்றீங்க. ஓகே, நீங்க வந்து ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கீங்க, ரீசெண்டா வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, நீங்க அந்த அனுபவம் பத்தி சொல்லலாமா?
0: சொல்லலாம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணது வந்து அண்டர் 23 தான் நினச்சேன். நினச்சி போய் எடுத்து நல்லா டயட்டில் இருந்து 1 மாசம் இருந்து டயட் இருந்து 77 கிலோவில் இருந்து 72 கிலோவில் தான் ஆகணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னை வந்து அந்த டைமில் வந்து சீனியர் கேட்டகரிக்கு போட்டாங்க. எனக்கு பார்த்து ஷாக், என்னடா இது, எல்லாரும் பயில்வானாக இருப்பாங்க. இப்போ நான் அங்கே போய் நான் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன மாஸ்டர் நீங்கள் வந்து எப்படி போட்டாங்க, அது ஒன்றும் இல்லை ஆடு, நீ வந்து பிளேயர் தானே, அவர் தானே கான்ஃபர்ம் பண்ணி விடுவார். இப்போ வந்து நீங்கள் ஜெயிக்க தோக்கூடியது மேட்டர் இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான் மேட்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ அங்கே வந்து ஃபஸ்ட் அடித்தா வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த தேர்ட் அடிச்சா கூட பரவாயில்லை, எனக்கு நீ அதர் ப்ரைஸ் வாங்க கூட பரவாயில்லை, பட் லே அப்படின்னு சொன்னாங்க. சரி, என் ஃப்ரெண்டு கூட நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அப்போ சேம் தான், இப்போ வந்து நம்ம சீனியர் பிளேயரில் வந்து நிறைய ஸ்டாமினா அவங்களுக்கு இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் வந்து வெயிட் தூக்கி எறிவாங்க. நம்ம ஓடும் போது அவங்க இது இருக்காது, ஓடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ அவங்கள மைனஸ் வந்து ஸ்பீடு ஓகேங்களா. அப்போ நான் வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணி எடுத்து லெக் அட்டாக்கு, அவங்க லெக் அட்டாக் பண்ணால் அவங்க கீழே விழுந்துடுவாங்க, ஏன்னா அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கும். லெக் அட்டாக் பண்ணுவேன், அப்புறம் வந்து ஸ்லாமு, ஸ்லாம் முடியலனா கூட ஒரு ஒரு த்ரோ உண்டு, அது பண்ணால் முடிஞ்சு.
1: நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரி நீங்கள் வந்து மாற்றி போட்ட அப்புறம் கூட நீங்கள் அந்த வின் பண்ணி கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவாட்டு, இதுவரை நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாரெல்லாம்?
0: ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து எங்கள் ஃபேக்கல்ட்டி, பிரசித்த மெம்பர் மேம், அப்புறம் ஜெபிட்டா மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்ப்ரோ, அப்புறம் ஷேரன், அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து கொஞ்சம் எனக்கு எப்படின்னா ஃபுட்டு தருவாங்க லக்ஷ்மின்னு சொல்லி. அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ், ஏன்னா ஏன்னா உலகத்துக்கு பண்ணி எடுத்து வளர்க்கி விட்டுருந்தா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லட்டாமா அவங்களுக்கு. அப்புறம் எங்க அத்தை மாமா, ஏன்னா எங்க அத்தைக்கு மாமாவுக்கு தான் தெரியும்

0: நான் ஒழுங்கா விளையாடுறது இப்போ அவங்களுக்கு.
1: ஓகே, உங்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க, அதை தாண்டி உங்க ரிலேஷன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சோ ஓகே, நம்ம இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட மல்யுத்த வீரர் எஸ் நவநீத் அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து முதல் முதலா கலந்து கொண்ட டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்புறமா இது தவிர அவங்க வந்து மல்யுத்தம் ஸ்போர்ட்ஸ் தாண்டி அவங்க வந்து அடிமுறை சிலம்பம், அந்த அடிமுறை சிலம்பத்தை கத்துக்கிட்டு சக மாணவர்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு கோச்சா இருக்காங்க. அப்புறம் அவங்க பிராக்டிஸ் டைம் சொல்லும் போது அவங்க வந்து மல்யுத்தம் அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க, அடிமுறை சிலம்பம் அதுக்கும் பிராக்டிஸ் எடுத்து பிராக்டிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா தமிழ்நாடு டீம்ல வந்து அவங்க வந்து மல்யுத்தத்துல தமிழ்நாடு டீம்ல செலெக்ஷன் ஆகி தமிழ்நாடு டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் உங்க நேரத்தை எங்க கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
1: இதுவரை சாதிக்கே பிறந்தோர் பகுதியில் பார்வதிபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான பல்கலைக்கழக அளவில் விளையாடிட்டு இருக்கும் மல்யுத்த வீரர் எஸ் நவநீத் அவர்களுடன் நேர்முகம் கெட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
2: கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி உலக பருத்தி தினம் கொண்டாடப்பட்டது. பருத்தி மற்றும் அதன் பங்குதாரர்களின் உலகளாவிய கொண்டாட்டமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 2021ஆம் தேதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதியை உலக பருத்தி தினமாக அறிவிப்பதன் மூலம் பருத்தியின் தனித்துவமான நன்மைகளை அங்கீகரிக்கிறது. இந்த தினத்தின் முக்கிய நோக்கம் பருத்தி துறையின் தெரிவு நிலையை உயர்த்துவதும், பொருளாதார வளர்ச்சி, சர்வதேச வர்த்தகம் மற்றும் வறுமை ஒழிப்பில் அது வகிக்கும் முக்கிய பங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியன்று விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நாள் IAFS பணியாளர்களின் வீரம், அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்நுட்ப திறமையை கௌரவிக்கிறது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்பட்டது. 1874ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தொடங்கப்பட்ட உலகளாவிய அஞ்சல் ஒன்றியத்தின் ஆண்டு நிறைவை இந்த தினம் குறிக்கிறது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
2: அடுத்ததான் நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: ஜப்பானின் ஐசி நகோயாவில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ரிகர் வில்வித்தை அணிப்பிரிவில் இந்தியா தனது முதல் ஆசிய விளையாட்டு தங்க பதக்கத்தை வென்றுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் விருது ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக கணிதவியலாளர் ஷாரா பிலிஷூக் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 32 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய கணிதவியலாளர்களுக்காக சாஸ்திரா நிறுவனத்தால் இந்த விருது 2005ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் இரட்டை எரிபொருள் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ரயில் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ரயில் நிலையத்தில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஒட்டுமொத்தமாக சிறந்த நாடாக திகழ்ந்து நோனா கப்ரண்டாஸ்வில்லி கோப்பையை இந்தியா தக்கவைத்துக் கொண்டது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு மகளிர் சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியில் தனது 3வது WGM தகுதியை பெற்றதன் மூலம் 11 வயதான போதனா சிவானந்தன் அவர்கள் மிக குறைந்த வயதில் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளார். 2032ஆம் ஆண்டில் முதன்முறையாக UCI சாலை மிதிவண்டி உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த மகாராஷ்டிராவின் புனே நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் நகோயாவில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான டிராப் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தனிநபர் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை நீரு தண்டா அவர்கள் பெற்றுள்ளார்.
2: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.

0: நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:30 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் சிறுவர் குரல் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சுங்க. குட்டீஸ்களா, நம்ம நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கிட்டு பாடலாம், கதை சொல்லலாம், செய்யுள் சொல்லலாம், இப்படி உங்களுடைய பன்முக திறமைகளை நீங்க வெளிக்காட்டி அசத்தலாம். உடனே டயல் செய்யுங்க 2602-4902-9702-722. முன்னிணைப்பாக 0465-2 தொலைபேசி எண்ணும் இருக்குதுங்க, 8903-2-5703-9. நிகழ்ச்சியில ஓடி ஓடி வாங்க, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842-1-1-1964.
0: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் தெனாலி திரைப்பட பாடல்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்கரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 நேரம் 10:38 நிமிடம். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்க வீட்டு குட்டீஸ்களோட சில தனித்திறமைகளை வெளிக்கொணரணும்னு நீங்க நினைச்சீங்களா? உடனே டயல் செய்யுங்க 2602240 அல்லது 2907222. முன் இணைப்பாக 046522 தொலைபேசி எண், 8903257309. இனி கேட்கலாம் சின்ன தம்பி திரைப்பட பாடல்.

0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 10

0: மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
3: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी.
2: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है. आपको बस अपनी शिकायत को बोलना है. समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है.
3: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें.
2: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
4: நேரம் 10:44. நேயர்களே, இன்று பகல் 12:50 நமது குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர உடனே டயல் செய்யுங்க 2602240 அல்லது 2907722. முன்னிணைப்பாக 0465 2 தொலைபேசி எண் 8903257309. இனி கேட்கலாம் என் ஆசமச்சான் திரைப்பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமாவே இருக்கு.
3: பயப்படாத, நான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
6: நேரம் 10:51. குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொடரணும்னு நினைக்கிறீங்களா? குட்டீஸ்களா, உடனே டயல் செய்யுங்க. 260-2240 அல்லது 290-7222, முன்னிணைப்பாக 046-5-2. தொலைபேசி எண் 8903-2-5703-9. நேயர்களே, இன்று மாலை 4:25 நமது குமரி பண்பலை 101 கேட்கலாம் பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோயில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியவை இடம்பெறும். சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்பட பாடல்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி.

ஆகாஷ்மணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. நேர்களே, இந்த நேரத்தில் நம்ம குமரி பண்பலை 101 நாம் கேட்கலாம் எக்ஸூர்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:06 ஆகியாச்சு. நேரலை நாம் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கலாம். சூப்பரான நிகழ்ச்சி இது, பொது அறிவு நேரலை குமரி பண்பலையுடன். ஆர்வமுள்ள அன்பு நேர்களை, போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் இனிய நேர்களை, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை 101 உத்வேகமூட்டக்கூடிய சூப்பரான நிகழ்ச்சி இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்க அழைக்க வேண்டிய நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் 260 மற்றும் 1-290-722. முன் இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் கூட இருக்குது, 89-032-57-039. நிகழ்ச்சியில உங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு நாங்க ரெண்டு பேர் ரெடியா இருக்கோம், நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. இதே உற்சாகத்தோடும் உங்களோட பங்கேற்பை எதிர்பார்த்தும் இப்ப கேள்வி கணக்குள் இணையலாம். முதல் கேள்வி கேட்டிடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: என்ன கேள்வி கேட்கலாம்?
1: உலக ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலம் அதாவது ஃபியூவல் செல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது.
0: ஆஹா, முதல்ல நாளுக்கு வந்தாச்சு, எந்த நாள் அப்படிங்கறது கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
1: உலக ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலன் ஃபியூவல் செல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது.
0: என்னைக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நேயர்களே உடனே இணைப்புல வந்து பதில சொல்லிடலாம். நம்மோட இணைப்பில் இணையும் அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில இருந்து.
0: உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம்.
1: உலக ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலன் அதாவது ஃபியூவல் செல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலன் அதாவது ஃபியூவல் செல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது.
2: World
1: Fuel Cell Day, Hydrogen and Fuel Cell Day. நல்ல முயற்சி பண்ணீங்க, பங்கேற்றதற்கு நன்றி.
0: உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியின் முதல் நேரா பங்கேற்று சூப்பரா முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ நம்மோடு இணையும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பாரசாலையில இருந்து ராதாகிருஷ்ணன் ஐயா, விடை சொல்லிடலாமே?
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நம்ம நேயர் வந்து சரியான விடையை சொல்லியாச்சு. இப்ப நம்ம அது தொடர்பான கூடுதல் தகவல்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம், சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலன் பற்றி

0: விழிப்புணர்வை ஏற்படுத்துறதற்காக இந்த தினம் அக்டோபர் 8 அனுசரிக்கப்படுது. இது வந்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வந்து நமக்கு 2023 ஆண்டு வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி ஆண்டுக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. அதன் ஒரு நீட்சியா இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் முன்னெடுப்பு இது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் பாதுகாப்பான முறையில் ஹைட்ரஜன் உற்பத்தி, சேமித்தல், பாதுகாத்தல், பயன்படுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிட்டு அதை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது.
1: ஓகே, ரொம்ப அழகா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ அந்த கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக
0: சொல்லிடலாம். உலக ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் மின்கலம், அதாவது ஃபியூல் செல் டே என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அக்டோபர் 8.
1: இப்ப நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, இப்ப வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து நோபல் பரிசு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதே தொடர்பான ஒரு கேள்விதான். 2026 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? அதாவது ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க வேதியியல் டிபார்ட்மெண்ட்க்கு, அந்த இரண்டு நபர்கள் யார்? 2026 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார் அப்படிங்கறதா நேயர்களே உங்களுக்கான கேள்வி. கேள்வி கேட்ட மறுகணுமே நேயர்கள் இணைப்புல வந்தாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். ஓகே, சுகுமாரன் ஐயா, விடை சொல்லிடலாமே. 2026 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? என்ன சார்? ஆ சொல்லுங்க ஐயா. முயற்சி பண்ணிருக்கீங்க இரண்டு நபர்கள், உங்க அடுத்த நேயர் சரியா சொல்றாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கும். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள், நன்றிங்க ஐயா. அதாவது நேயர்கள்லாம் கேள்வி கேட்ட உடனே இணைப்புல வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களுடைய அந்த உற்சாகமான முயற்சிக்கு நம்முடைய பண்பலை சார்பு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் சொல்லிடலாம். கேள்வி மீண்டும் ஒரு முறை, 2026 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நபர்கள் யார் அப்படிங்கறதான் கேள்வி. இப்போது இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கதிகா, விடை சொல்லிடலாமா? சொல்லுங்க. சரியான பதில், வாழ்த்துக்கள். கரெக்டான விடைய சொல்லியாச்சு, அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம பண்பலை சார்பா சொல்லிடலாம். இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, கென்சோ ஜோய். இவங்க ஹென்றி பீகாக்கன், அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. எதுக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளோட பிம்பம் வந்து தெரியும் இல்ல, அந்த மூலக்கூறு நேரியல் தன்மை எவ்வாறு தன்னிச்சையா உருவாகுது அப்படிங்கறத ஆய்வு செய்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்ணாடி பிம்ப மூலக்கூறு அப்படிங்கறது தோற்றத்துல ஒரே மாதிரியா இருந்தாலும் ஒன்றின் மீது மற்றொன்று கச்சிதமா பொருத்த முடியாத மூலக்கூறு அப்படிங்கறத இந்த புதிருக்கு புரியும்படி தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க. இதுக்காக வேண்டிதான் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 2026 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? இதற்கான விடை ஹென்றி பீகாகன், கென்சோ ஜாய் இவங்க தான். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாம்.
0: இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது?
1: ஓகே, கேள்வி மீண்டும் ஒரு முறை.
0: இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன?
1: ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடலை கேட்டுட்டு நேர்கள் யோசிச்சிடலாம். பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்து பேசலாம், பதில் சொல்லி அசத்தலாம். என்ன பாடல் அப்படின்னா, புஷ்பவனம் கோப்புசுவாமி, மகிழினி மணிமாறன் இவங்களுடைய குரல்களில், தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசமைப்பில், விவேகாவின் வரிகளில், வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாமே.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும்

மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18-9-2026 முதல் 21-10-2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:21 ஆகியாச்சு. நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, அந்த கேள்வியை ஒரு முறை சொல்லிடலாம்.
1: இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன?
0: கேள்விக்கு விடை சொல்றதுக்கு நம்ம இணைப்புல நேயர்கள் வந்தாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரல் நிகழ்ச்சி. வணக்கம், நேரலையில் இணைந்திருக்காங்க நம்ம நேயர்கள். கேள்வி மீண்டும் ஒருமுறை சொல்லிடலாம்.
1: இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது?
0: வருக வணக்கம். வணக்கம், இணைப்பு கிடைச்சோன்னு நம்ம நேயர்கள் நம்ம கிட்ட அந்த பதில சொல்லலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, ஆசாரி பழத்துல இருந்து பேசுறீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், விடை சொல்லிடலாமா?
2: சொல்லலாம். 1976.
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி. நம்ம நீ சரியான விடையை சொல்லியாச்சு. இப்ப கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாமா?
1: 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் அப்படிங்கறது சேர்க்கப்பட்டிருக்குது. இது அடிப்படை கடமைகள்னா என்ன அப்படின்னா, இந்திய குடிமக்களா இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரிவு. இது வந்து அடிப்படை கடமைகள் வந்து அரசியல் அமைப்பின் பகுதி 4A பிரிவில் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறதும், சட்டப்பிரிவு 51A இது குறிப்பிடப்பட்டிருக்குது. முதல்ல வந்து 1976 42வது சட்ட திருத்தம் மேற்கொண்ட நேரம் ஒரு 10 கடமைகளை தான் சேர்த்திருக்காங்க. 2002 ஏற்படுத்தப்பட்ட 86வது சட்ட திருத்தத்துல வந்து 11வது கடமையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது கூடுதலான தகவல்.
0: ஓகே, சூப்பரா நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாச்சு. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும், கேள்வி கேட்டுடலாம். இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? அதாவது இந்த மாநிலம் வந்து 98.2% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படிங்கறது கேள்வி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? சரி,
3: என்ன
0: ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படிங்கறதா கேள்வி. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள், நன்றி. நம்மளுடைய நேயர் நல்லபடியா முயற்சி பண்ணிருக்காங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: சாந்தி பிரபானந்து, கீழப்பெருவளை மேடம்.
0: சரி.

0: கேள்விக்கான விடை சொல்லிடலாமா?
1: மிசோரம் மேடம்.
0: மிசோரம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றி. மிசோரம் அப்படிங்கறது கரெக்டான விடை. எழுத்தறிவு பெற்ற முதல் இந்தியாவுடைய முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிறது மிசோரம் தான். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், சிக்கிம், தற்போது 9வது மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தை இப்ப ரீசெண்டா தான் சமீபத்தில் வந்து தேர்வு செய்திருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து இப்ப பார்த்தோம்னா இங்க உள்ள எழுத்தறிவு விகிதம் 98.7%. மத்திய அரசின் உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. முதன் முதலில் 2022 வருஷம் ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வியை தவறவிட்டவங்களுக்கும் கல்வி வழங்குவதோடு அவங்களுக்கு அந்த அடிப்படை கல்வி, எண்ணறிவு, டிஜிட்டல் மற்றும் நிதியுதவி, வாழ்க்கை திறன்களை வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கல்வியினால அவங்களுக்கு அந்த அடிப்படை திறன்களை பெறக்கூடியதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். இந்தியாவின் முதல் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் எது? இதற்கான விடை மிசோரம். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம். இந்தியாவின் முதல் பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு இங்கு நடைபெற்றது.
0: இந்தியாவின் முதல்
2: பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு இங்கு நடைபெற்றது.
0: சரி, இதுதான் நேயர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமர்க், எல்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
0: நேர்களை இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி மீண்டும் ஒருமுறை சொல்லிடுறோம்.
2: இந்தியாவின் முதல் பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது?
0: நம்ம குமரி பொன்மலை நூற்றிலிருந்து பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இந்த கேள்விக்கான விட என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. தங் லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் அவங்களுடைய வரிகளில் வைஷால் ஜாமன், சத்யஸ்ரீ கோபாலன், ஆதித்யா இவங்களுடைய குரல்களில் ஏஆர் ரகுமான் இசமிப்பில் இதோ பாடல் வந்துகிட்டே இருக்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பொன்மலை நூற்றிலிருந்து குமரி பொன்மலையுடன் பொது அறிவு நேரலை.

0: பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் சிரமடம் முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:33 ஆகியாச்சு. நேர்களே, நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேயர்களை அட்டகாசம் அவங்க பதில சொல்லி ஆசத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இப்போ அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
2: இந்தியாவின் முதல் பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு எங்கு நடைபெற்றது?
1: விடை சொல்றதுக்கு இணைப்பில் நம்ம நேயர்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: வணக்கம், நான் கள்ளிக்குடியிலிருந்து
1: வணக்கம் சொல்லுங்க. யா விடை சொல்லிடலாமா?
3: குஜராத்.
1: குஜராத் சொல்லிருக்கீங்க, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஐயா, நன்றி.
3: நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசணுமா பேசண்டாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வருக, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் பெண் விவசாய தொழிலாளர் மாநாடு வந்து புதுடெல்லியில நடைபெற்றிருக்குது. விவசாயம் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்கள்ல வந்து பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத அங்கீகரிப்பது இந்த மாநாட்டினுடைய நோக்கம்.

0: எடுத்திருக்காங்க. பெண்களை விவசாயிகளாக அங்கீகரிப்பதிலும் நில உரிமைகள், நிறுவன கடன், விவசாய கருவிகள் மற்றும் சந்தை அணுகல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த மாநாடானது செயல்படுத்தப்பட்டிருக்குது. இதுல வந்து 7000 மேற்பட்ட பெண் விவசாயிகள் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் பெண் விவசாயிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் புதுதில்லி.
1: நேர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டிடலாம். 2026 ராமானுஜர் பரிசை வென்ற இந்திய கணிதவியலாளர் யார்? கணிதத்துல வந்து புலமை பெற்ற ஆற்றல் பெற்ற நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவங்க தான் ராமானுஜர். அவங்களை வந்து கணித மேதை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய பெயர்ல விருது கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 ராமானுஜர் பரிசை வென்ற இந்திய கணிதவியலாளர் யார் அப்படிங்கறதா நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வி. இணைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கேள்வி மீண்டும் ஒருமுறை. 2026 ராமானுஜர் பரிசை வென்ற இந்திய கணிதவியலாளர் யார்?
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
1: பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 2026 ராமானுஜர் பரிசை வென்ற இந்திய கணிதவியலாளர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். நம்மோடு இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சென்னையில இருந்து பிரமீளா பேசுறேன் மேடம்.
1: விடை சொல்லிடலாமா?
3: ராமானுஜர் விருது தானே?
1: ஆமா.
3: இணையத்துல கேக்குறேனா?
1: தெளிவா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் மா. நன்றி.
3: நன்றிங்க மேடம்.
1: இவங்க வந்து பெங்களூருவில் ஐஐஎஸ்சி இந்திய அறிவியல் கழகத்துல பேராசிரியரா பணிபுரியறாங்க. சர்வதேச கோட்பாட்டு இயற்பியல் மையம் மற்றும் சர்வதேச கணிதவியல் ஒன்றியம் இந்த அமைப்புகள் இணைந்து இந்த விருதை கொடுக்கறாங்க. இயற்கணித எண் கோட்பாடு என்ற அமைப்பு தான் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த பரிசை பெறக்கூடிய 5வது நபர் அப்படிங்கிற தனிச்சிறப்பை இந்த பேராசிரியர் மகேஷ் காக்டே இவங்க வந்து பெற்றிருக்காங்க. வளரும் நாடுகளை சார்ந்த இளம் கணிதவியலாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சர்வதேச அளவில் வழங்கக்கூடிய உயர்ந்த விருது தான் இது. இந்திய கணித மேதை சீனிவாச ராமானுஜர் நினைவாக இந்த விருது கொடுக்கறாங்க. 2026 ராமானுஜர் பரிசை வென்ற இந்திய கணிதவியலாளர் யார் என்ற கேள்விக்கான விடை பேராசிரியர் மகேஷ் காக்டே இவங்க. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது?
1: எந்த மாநாடு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்காக மீண்டும் ஒருமுறை அந்த கேள்வி.
0: உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது?
1: இந்த பாடல் கேட்டுட்டு அப்புறமா இதற்கான விடைய நேர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஏ.ஆர். ரஹ்மானின் இசையமைப்பு மற்றும் குரலில் யுக பாரதியின் வரிகளில் இதோ பாடல் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: ஏய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: அடேய், இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி இல்லையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது முற்பகல் 11:46 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து சூப்பரா நேயர்களோட பங்களிப்போடு பேசிட்டு இருக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி இது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
1: உலக வங்கி அதாவது வேர்ல்ட் பேங்க் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் IMF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது?
0: விடை சொல்றதுக்கு இணைப்பு நம்ம நேயர்களை வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோஷன் சார்.
0: ஓகே, விடை சொல்லலாமா?
2: கேள்வி ஒரு தடவை சொல்லுங்க.
0: கேள்வி ஒரு முறை.
1: உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது?
2: அண்மையில நியூ டெல்லி நடந்துச்சு.
0: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல நம்ம வந்து சரியான விடையை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லிடலாம்.
1: உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது?
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், தேரேகா புதூர் ராஜலட்சுமி.
0: வணக்கம் அம்மா, விடை சொல்லிடலாமா?
3: மாநாடு.
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா, நன்றி. இப்போ இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாம்.
1: உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு வந்து பிரிட்டன்ஸ் வுட் மாநாடு. 1944 இந்த மாநாடு நடந்திருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஹாம்ஷையர் மாகாணத்தில் இந்த மாநாடு நடந்திருக்குது. இதுல வந்து 44 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்காங்க. இரண்டாம் உலகம் போருக்கு பின்னால ஏற்பட்ட அந்த பொருளாதார சீர்குலைவு தடுப்ப அதுல இருந்து மீட்சி பெறுறதுக்காகவும் பொருளாதார ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்குது. இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கங்கள்ல ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. அதுதான் என்னதுன்னா, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாடு வங்கி உருவாவதற்கான ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் தான் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான தகவல்.
0: கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
1: உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உருவாவதற்கு அடித்தளமிட்ட மாநாடு எது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பிரிட்டன்ஸ் வுட் மாநாடு 1944.
0: இப்போ நேயர்களுக்கு அடுத்த கேள்வி நாம கேட்டுடலாம். தட்சிண கங்கா, தெற்கின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது? இதுதான் கேள்வி. தட்சிண கங்கா, தெற்கின் கங்கா என்றெல்லாம் அழைக்கப்படும் நதியின் பெயர் என்ன? என்ன நதி அப்படின்னு யோசிச்சிட்டீங்களா? அப்படின்னு உடனே இணைப்புல வந்து பதில சொல்லிடலாம். தட்சிண கங்கா, தெற்கின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது?

0: நேயர்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெற கேட்கலாம். குமரி பொன்மலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஓகே, கிருஷ்ணன் கோவில் இருந்து லட்சுமி அம்மா விடை சொல்லிடலாமே.
1: கோதாவரி நதி.
0: கோதாவரி
1: நதி.
0: கோதாவரி நதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. கேள்வி கட்டணும் விடை சொல்லிருக்கீங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது சரியான விடையை இன்னும் சில நொடிகள்ல தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் மா, நன்றி.
1: நன்றி.
0: தட்சிண கங்கா தெற்கின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது அப்படிங்கறத நேயர்களுக்கான கேள்வி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். தட்சிண கங்கா தெற்கின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது அப்படிங்கறதா நேயர்களுக்கான கேள்வி. இது வந்து 4 மாநிலங்கள்ல வந்து பாயுது அப்படிங்கறத ஒரு சின்ன க்ளூவா கூட வச்சுக்கலாம். தட்சிண கங்கா தெற்கின் கங்கா என்றெல்லாம் அழைக்கப்படும் நதி எது? இதனுடைய நீளம் ஒரு சின்ன க்ளூ, 800 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டதா இருக்குது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வடசேரிந்து ராமலட்சுமணன் ஐயா, விடை சொல்லிடலாமா?
1: வங்கதேசம்
0: அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கேள்வி என்ன அப்படின்னா, தட்சிண கங்கா தெற்கின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஐயா, நன்றி. இது வந்து தென்னிந்தியாவின் மிக முக்கியமான புனித நதி அப்படிங்கறத ஒரு சிறந்த குழுவா வச்சுக்கலாம். இப்ப நேர்கள் டக்கனி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இணைப்பில் ஒரு நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், கொட்டாரம் மகாராஜன்.
0: கொட்டாரத்துல இருந்து பேசுறீங்க ஐயா, விடை சொல்லிடலாம்.
2: ஹலோ.
0: விடை சொல்லிடலாம் ஐயா. காவேரி ரிவர் அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றி. காவிரி அப்படிங்கறது சரியான விடை. 1340 மீட்டர் உயரமும் 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுதான் இந்த காவேரி நதி. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து பாய்ந்து வங்காள விரிகுடா கடல்ல வந்து கலக்குது. தட்சிண கங்கா தெற்கின் கங்கா என்றெல்லாம் அழைக்கப்படும் நதி எது? இதற்கான விடை காவிரி. இப்ப நேயர்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்க போறோம்.
3: இந்தியாவின் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
3: இந்தியாவின் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
0: எந்த மாநிலம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டு டி இமானின் இசையமைப்பில் அருண்ராஜ் காமராஜ் இவங்களுடைய வரிகளில் புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி, அந்தகுடி இளையராஜா இவங்களுடைய குரல்களில் நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்தில இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: நேர்களின் நம்ம குமரி பண்பலையில் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கேள்வி ஒரு முறை,
1: இந்தியாவின் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
0: விடை சொல்றதுக்கு இணைப்பு நேர்கள் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணமேலம், லட்சுமி தான்
0: மேம். அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டுக்கள் மா, நன்றி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வடசேரி ராமலட்சுமணன். நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நேயர்கள் ஒருமுறை பங்கேற்று மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். வணக்கம். சரி, கேள்வி ஒரு முறை நம்ம சொல்லிடலாம்.
1: இந்தியாவின் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
0: வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, விடை சொல்லிடலாமா?
3: பீகார்.
0: பீகார் அப்படின்னு
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. விடை இப்போ சொல்லியாச்சு, இப்ப கூடுதல் தகவல் சொல்லிடலாம்.
1: இன்று வந்து பீகார் மாநிலத்தில் அமைந்திருக்கு. தொல்லியல் எச்சங்கள் கிமு 3-13 நூற்றாண்டு வரை இருக்குது. 2016 வந்து இதை யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க.
0: சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
1: இந்தியாவின் பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பீகார்.
0: நேர்களை ஒரு

0: உற்சாகமான எங்களோட பங்களிப்போடு நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணிகளோடு உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: ரீப்திகா,
0: ஸ்ரீ நிர்த்தியா. ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலியிலேயும் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 12:01. நேர்களே, நம்ம குமரி பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரன் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீசஸ் குறித்து விளக்குகிறார். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 செய்தி தெரியுமா? 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் குறித்து நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 4:25 பூவையர் பூங்கா. பூச்செண்டாக்கம் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 5:30 வடசேரி கோட்டக்கல் வைத்தியசாலை வழங்கும் நவராத்திரி நாயகி சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவிலிலிருந்து நேரலை இடம்பெறும். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன் இசை நேரம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிரமடம் முத்துலட்சுமி அவர்கள். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு குறித்த தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். இன்று 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. 8:30 திரை இசை. 9:15 பவனி வரும் குமரி நிலா. இன்று 10:00 ரவிவாசரி அகில பாரத சங்கீத சபா. கலப்ராகி ஜெகதீஷ் ஹூக்கர் அவர்களின் தபலா இசை இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம்.

உணர்ச்சி நிரல் கேட்டோம். நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:10. நேர்களே, இப்பொழுது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கல்வி செல்வத்தை வழங்கும் கலைமகள், வீணையின் இனிய இசை ஒலியின் வாசம் வீசும் திருமகள், மாதர்கள் தேன் தமிழ் பாயிசைக்க செந்தமிழ் சொற்களை ஊந்தளிக்கும் மலைமகள், வெள்ளை தாமரை மலரில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அலைமகளின் சிறப்புகள் நம் பைந்தமிழ் கவிஞர் பாரதியாரின் கவிதைகளில் மிளர்ந்து தாய் உள்ளம் இசையாய் எதிரொலிக்கின்றது. எம்எல் வசந்தகுமாரியின் பாடல் வரிகள் குரலில் இதோ பாடல்.

நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5,000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான குயிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

இப்பொழுது நண்பகல் 12:15. நேர்களின் நம்ம குமரி பண்மலை நூற்றுலந்து மனம் நினையும் மாதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இசை இறைவன் மனம் உவந்து அளித்த அருட்கொடை. உணர்வுகளை விவரிக்கும் கல் மனதையும் கரைய செய்யும். செவிக்கு விருந்தாகும், உள்ளத்தில் மகிழ்வாகும். இயற்கையின் வடிவில் புவியில் சுழன்ற நம் உணர்வில் நிறைந்து வாழ்வில் இன்பத்தை வரமாய் நல்க இறைவனே ஒளி தீபத்தை ஏற்றி அருள் புரிவாய் என இசை மீட்டி வேண்டுகிறார் நம் பாமகன். தவ புதல்வன் திரைப்பட பாடல் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். இதோ பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
1: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:15 நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று

சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு கேட்கலாம். நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:21. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து சந்தோஷமா நாம கேட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வெளிகளில் கவிமழை பொழிய இளநகை வழிய அடியாருக்கு அருளும் அரண் இறைவன் இசையாய் தமிழாய் இனிப்பவளை இகபர சுகமருளும் பரம கருணை வடிவாளனை பணிவோம் இந்த பைந்தமிழ் பாவால். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டிஆர் மகாலிங்கம் இவர்களுடைய குரல்களில், குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களுடைய இசையமைப்பில், கே டி சந்தானம் அவர்களுடைய வரிகளில் அகத்தியர் திரைப்படத்தின் பாடல் இதோ.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும்

அறிமுகப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று மாலை 3:02 நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பொருள் குறித்து நேர்கள் நேரலையில் பங்கேற்று பேசி சிறப்பிக்கலாம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதனைத் தொடர்ந்து பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெற கேட்டு மகிழலாம்.

சபையில் நடு நாயகமாக திகழ்வது இசை. சபையை நிரப்பி ஆனந்தமளிக்கும் இசை இறைவன் நமக்கு மனமோந்து கொடுத்த அருட்கொடையல்லவா? பாடாதவரையும் இசை இசைக்க தூண்டும் தானே. இந்த இசையினை ரசித்து இசையோடு வாழும் இசை அரசிகள் பாடும் போட்டி பாடல் எது? இவர்களில் யார் அந்த இசை அரசி? கேட்கலாமே. தாய் மூகாம்பிகை திரைப்பட பாடல், இளையராஜாவின் இசையமைப்பு, வாலியின் வரிகளில். பி. சுசீலா, எஸ். ஜானகி, எம். எஸ். ராஜேஸ்வரி பாடியுள்ள பாடல் இதோ.

0: பகல் 12:35.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 வடசேரி ஆசிராமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தனங்கை அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிராமம் சுசீந்திரம்.

0: குமரிப்பண்பலை நூற்றிலிருந்து மனம் நினையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்டு இருக்கோம். எழுத்துக்களுள் முதலாய் அமைந்தது அகரம். இந்த அகரம் முதல் நம் மொழி புலமைக்கும் சொல்லாற்றலுக்கும் வித்திட்ட எண்ணையும் எழுத்தையும் புலவர்கள் போற்றிட, வேந்தர்கள் புகழ்ந்திட, ஞானியர்கள் வாழ்த்திட, சிறப்புமிக்க கல்வியை வாய்த்திறந்து தந்த கலைமகளே, சரஸ்வதி தேவியே, உன் பொற்பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி இசைக்கின்றோம் இந்த பாவை. சரஸ்வதி சபதம் திரைப்பட பாடல் கே வி மகாதேவனின் இசையமைப்பு, கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் பாடல் கேட்டிடலாம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

0: நேயர்களே, இதுவரை நமது குமரிப்பண்மலை நூற்றொன்றிலிருந்து மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீநிர்த்தியா. இன்னும் சில நொடிகளை தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒராண்டு நிறைவடைகிறது.

0: நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். 490 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மென்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்திநகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 259,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார்.

0: குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
1: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்த், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. டும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரோதாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன்

0: உறவாடும்
1: குமரி பண்பலை 101
0: குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:50. குமரி பண்பலை 101 கேட்கலாம். நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
2: நலமாய் வாழ்வோம்.
3: குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
4: இன்று வெயில் காலங்களில் குழந்தைகளை எளிதாக தாக்கும் ஒரு வைரஸ் நோயை பற்றி பேச உள்ளேன். இது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் என கூறப்படும். இந்நோய் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை பெரிதளவு பாதிக்கிறது. இந்நோய் குழந்தையின் வாய், கைகள் மற்றும் கால்களில் நீர் கொப்பளங்களாக காணப்படுவதால் இதை ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் காக்ஸாக்கி வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையிலிருந்து மற்ற குழந்தைகளுக்கு உமிழ்நீர், மூக்கு மற்றும் தொண்டை நீர் சுரப்புகள், இருமல் மற்றும் தும்மல் மூலமாகவும் கொப்பளங்களில் உள்ள நீர் மூலமாகவும் பரவுகின்றது. இந்நோயில் கொப்பளங்கள் வாய்ப்பகுதியில், கைகால் முட்டி பகுதியில் மற்றும் பின்புறத்தில் அதிகமாக காணப்படுகிறது. இவை பார்ப்பதற்கு அருவறுப்பாக காணப்பட்டாலும் 2 வாரங்களில் எந்த ஒரு தழும்பு இல்லாமல் மறைந்து விடுகின்றது. இதற்கென்று பிரத்யேக மாத்திரைகளோ தடுப்பூசிகளோ இல்லை. இதை சிக்கன் பாக்ஸ் என்று பெற்றோர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சிக்கன் பாக்ஸில் உடம்பின் உட்புறத்தில் அதிக நீர் கொப்பளங்கள் காணப்படும் மற்றும் உள்ளங்கால், உள்ளங்கையில் நீர் கொப்பளங்கள் காணப்படாது. இந்நோய் பரவாமல் தடுப்பதற்கு குழந்தைகள் மற்றும் அவர்களை பராமரிப்பவர்கள் சோப்பினை கொண்டு மீண்டும் மீண்டும் கைகளை கழுவுதல் வேண்டும். இருமல் மற்றும் தும்மல் இருப்பின் கைக்குட்டைகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பயன்படுத்தும் சோப், கப் போன்றவற்றை மற்றவர் பகிரக்கூடாது. இந்நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு அதிக நீர் சத்து நிறைந்த திரவங்கள் மற்றும் உணவுகளை சிறிது சிறிதாக கொடுக்க வேண்டும். இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் நோய் தாக்குதலை நாம் எளிதாக குணப்படுத்த முடியும்.
3: குழந்தைகளை பாதிக்கும் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் எம் கோபால் அவர்கள்.
0: நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடர் கேட்டீர்கள். நேரம் 12:54. குமரி பண்பலை 101 கேட்கலாம். திரையிசையில் சிங்கம் 2 திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு இன்றைய செய்தி. தெரியுமா இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு அக்டோபர் 11 அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான நாள் இன்னைக்கு நாம் அனுசரிக்கிறோம் என்ன அப்படின்னா, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது வந்து பாலின பேதம் இல்லாமல் உலகிற்கு வரவேற்கப்பட வேண்டும். அந்த குழந்தையினுடைய கனவுகள், அதனுடைய எதிர்காலம், அதனுடைய ஆசைகள், இது எதையுமே அந்த குழந்தை என்ன பாலினம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக வந்து இந்த நாளை, அதாவது இன்றைய தினம் அக்டோபர் 11 நாம சர்வதேச பெண்கள் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஐநா சபை வந்து, ஐநா சபையினுடைய பொது சபை 2011 டிசம்பர் 19 அன்று ஒரு தீர்மானம் செய்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த வருடங்கள் அடுத்த வருடத்துல இருந்து அக்டோபர் 11 வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொண்டாடணும்னு சொல்லிட்டு 2012 முதல் நாம இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள பெண் குழந்தைகளின் உரிமைகளை அங்கீகரிப்பதும், அவங்க வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்களை பற்றின விழிப்புணர்வு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவதும் இந்த தினத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகளுடைய கல்வி, அதாவது பள்ளிக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு நம்ம கல்வி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது. அப்போ உண்மையான பெண் கல்வி அப்படின்னா என்ன, பெண்கள் கல்வி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, சுயமா அவர்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்க அனுமதிக்கதும், இன்னொன்று வந்து அவங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பளிப்பதும் வந்து பெண் கல்விக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தை பருவம் வந்து கனவுக்கான ஒரு பருவம், கனவு காண்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பருவம். இந்த பருவத்துல தான் அந்த குழந்தைகள் அவங்க வருங்காலத்துல எப்படி ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவை காண்கிறாங்க. அந்த கனவை குழந்தை பருவத்திலே சிதைக்காம அதை வேறு அதை நீர் ஊற்றி வளர்க்கிறதுக்கு தான் பெற்றோர்கள் ஆகிய நாம் பார்க்க வேண்டும். அந்த பாலின பேதம் இல்லாமல் குழந்தைகளுக்கு சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு சவாலா என்ன இருக்கு அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய திருமணம், அதாவது குழந்தை திருமணம்னு சொல்றோம். 18 வயதிற்கு முன்பு குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, இதனால குழந்தைகளுடைய கல்வி, உடல் நலம், மேலும் அவர்களுக்கான எதிர்கால வாய்ப்புகளும் வந்து தடைப்பட்டு போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால இந்த 18 வயது வரை அவர்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலம், அந்த குழந்தைகளை சுதந்திரமாக நாம வளர விடணும்.

அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வீட்டு பணிகள், வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டாக இருக்கும், இதெல்லாம் பெண்களுக்கு விளையாட்டு எதுக்கு, குழந்தை பெண் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்காம அவங்கள வந்து தாராளமாக நம்ம ஊக்குவிக்கணும். கல்வியிலையாக இருக்கட்டும், இது வந்து பெண்கள் அதிகமாக படிக்க மாட்டாங்கப்பா இந்த படிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காமல் எல்லா படிப்புமே சமத்துவமானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வந்து நாம் வளர்த்துக்கணும். மேலும் தொழில் தொழில் தொடங்குவதற்கும் அதை வந்து முன்னெடுத்து செல்வதற்கும் பெண் குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தரணும். இப்படி இந்த துறைகளில் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் இருபால் குழந்தைகளுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமூக முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சமூகம் பார்க்கும்போது ஆண் பெண் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு 20% அளவிற்கு வந்து பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல பெண்களுக்கான முன்னேற்றம், பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முன்னேற்றி செல்லும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 2026 அதாவது இந்த வருஷம் என்ன கருப்பொருள், அதாவது எல்லா தினங்களும் நம்ம கொண்டாடும் போது ஒரு முக்கியமான கருப்பொருள் வச்சிருப்போம். எதுக்கு இந்த கருப்பொருள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் அந்த கருப்பொருளை வந்து நம்ம மெய்ப்பிப்பதை நோக்கி அந்த வருஷத்துக்கான செயல்பாடுகள் பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த 2026 ஐநா சபையினுடைய இந்த உலக பெண் குழந்தைகள் தினத்துல என்ன கருப்பொருள் வச்சிருக்காங்க அப்படின்னா, குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுடன், இப்படி நம்ம முன்னாடியே பார்த்தோம், 18 முன் குழந்தைகளை வந்து திருமணம் செய்து வைக்கிறதுனால அவர்களுடைய உடல் அளவிலும் மன அளவிலும் மிகப்பெரிய சவால்களை குழந்தைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் இது தட்டி பறிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அப்போ உலக ஐநா சபையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதுடன் இன்னொன்று என்ன அப்படின்னா, பெண்களுக்கான உரிமைகளில் முதலீடு செய்வது, அதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பெண்களுக்கு என்னென்ன எல்லாம் எங்கெந்தெந்த இடத்துல உரிமைகள் மறுக்கப்படுது, அந்த உரிமைகளை எப்படி சரி பண்ணி கொடுக்கணும், குழந்தைகள் வந்து அவர்களுடைய விருப்பம் போல் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, குழந்தை பருவத்தை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்த ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அமைக்கப்பட்டிருக்குது. பெண் குழந்தைகள் குடும்பத்தினுடைய பெருமைகளை தாங்கி நிற்கும் தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்க்காம, அவங்களுக்குன்னு தனித்துவமான கனவுகள் இருக்கு, அவங்களுக்குன்னு உரிமைகள் இருக்கு, அவர்களுக்குன்னு திறமைகளும் விருப்பங்களும் இருக்கு அப்படிங்கிறத நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய அந்த குழந்தை பருவம் ஆனந்தமாக அமையும் அப்படிங்கிறது இந்த தினத்துல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இனி கேட்கலாம் 36 வயதிலே திரைப்பட பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமர்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறது வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்மளுடைய ஃபியூச்சர் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா அது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத சொல்றதை விட நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம வந்து முயற்சிகளை போட்டு அதை நிச்சயமா அடையலாம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அவங்க இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும். முக்கியமா உறவுகளுக்குள்ள நம்ம அம்மா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்ம அப்பா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கணவர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், மனைவி இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள் மேல நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்ல அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க செய்யறாங்களோ அப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லாம நம்ம எதிர்பார்த்த மாதிரி அல்லாம வேற ஏதாவது பேசினாலும் செஞ்சாலும் நமக்கு வந்து மனசுக்கு சங்கடமா இருக்கும், இல்லைன்னா அவங்க மேல நம்ம வந்து கொஞ்சம் கோவப்படும், இந்த மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு எப்படி மத்தவங்க மேல எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம மேலயும் நம்மளுடைய உறவுகளுக்கு நிச்சயமா எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா எல்லாருடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதே மாதிரிதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா விதத்திலயுமே நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களை 100% சரியா செஞ்சிட முடியாது. ஒரு ஓவியத்துல ஒவ்வொரு வண்ணங்களும் சேரும் போதுதான் அந்த ஓவியம் முழுமையான அழகாகுது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய உறவுகளையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் இருக்கும்போது அந்த வாழ்க்கையே அழகானதா இருக்கு. தவறுகள் இருந்தா திருத்திக்கலாம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்ப மட்டும் வச்சிடவே கூடாது. எல்லாரையும் அவரவர் போக்கிலேயே நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஈஸியா இருக்கும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில வாரந்தோறும் பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய சாதனை பயணத்தை பத்தியும் அவங்களுடைய அனுபவங்கள் பத்தியும் அவங்களுடைய வருங்கால லட்சியங்கள் பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த வாரம் நம்ம கூட வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது மேம்.
0: ஓகே, ஒரு ஓட்டுநர் பயிற்சி அப்படின்றது இப்போ வந்து பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கார் டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு கிளாஸஸ்க்கு போறாங்க. ஒரு ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராகவே நீங்க வந்துட்டு பல வருடங்கள் அந்த துறையில அந்த பணியை செஞ்சுட்டு வரீங்க. அதாவது நம்ம போகும்போது கொஞ்சம் அதோட மெக்கானிசம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சட்டன வண்டி நின்னுச்சுன்னா என்ன
1: பண்ணணும், டிராபிக்ல நிக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும் தெரியாது, சிக்கலாயிரும்.
0: இப்ப நம்மளே சொல்லுவோம் மேம், இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், டக்குன்னு வண்டி நிக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம எதை செக் பண்ணுவோம், எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுவோம் மேம்?
1: வண்டி அது ஏன்னு பாப்போம், முதல்ல வண்டி ஹீட் ஆயிடுச்சா, எதனால நிக்குது, பேட்டரி டவுனா, என்னன்னு பாத்து ஹீட்டா இருக்கும்போது பண்ணக்கூடாது. நமக்கு அந்த டெம்பரேச்சர் மீட்டர்லாம் பாக்கும்போது தெரியும் வண்டி எதனால ஸ்டாப் ஆயிருக்கு. சப்போஸ் ஃபேன் பெல்ட் வந்திருக்கலாம், இல்ல ரேடியேட்டர்ல ஏதாவது லீக்கேஜ் ஆகி தண்ணி இல்லாம அப்படி ஆயிருக்கலாம். நம்ம நிறுத்திட்டு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டரி டவுன், அப்படி அந்த சிச்சுவேஷனை பார்த்து நம்ம அதுக்கு தக்கன பண்ணிக்க வேண்டியதாமா.
0: அதாவது எந்த பணியா இருந்தாலும் அது யாரு, அதாவது ஆண்கள் பெண்கள்னு
1: அதெல்லாம் பார்க்க முடியாது,
0: கத்துக்கிட்டா எல்லாருமே
1: எல்லாமே ஈஸி தான். டயர் பஞ்சர் ஆயிட்டுனா கூட நம்ம மாத்திக்கலாம், அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டா ஈஸி தான். ஏதாவது கஷ்டம் கஷ்டம் மாதிரி இருக்கும், நம்ம பண்ணி பார்த்தா ஈஸியா தான் மேம் இருக்கும் நமக்கு.
0: ஓகே மேம், ஓகே. அந்த பணியில ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா, அது டெடிகேஷனோட அந்த விஷயத்த எல்லாம் கத்துக்கிட்டு அழகா அதுல நீங்க இன்னும் பயணிச்சுட்டு வரீங்க மேம். இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இங்க நம்ம கிட்ட படிக்க வர்றதுலயே வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அளவுக்கு சில ரொம்ப க்ளோஸ் ஆயிருவாங்க அப்படின்ட்டு. இப்ப பொதுவா நம்ம ஃபேமிலி கூட எவ்வளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடய தான் நம்ம இருப்போம். குழந்தைங்க மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தனியா இருக்கும். அப்ப எப்பவுமே ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண முடியாது, அந்த பொறுப்புன்றது இருந்துட்டே இருக்கும். ஆனா நண்பர்கள் கூட போகும்போது அப்படி இருக்காது, நம்ம ஃப்ரீயா இருக்கும். ஓகே, யங் ஸ்டேஜ்ல நம்மளுடைய நண்பர்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஈஸியா கிடைச்சிரும். ஜென்ஸுக்கு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்டர் மேரேஜ் கூட அவங்க அப்பப்ப அதுக்கு டைம் எடுத்துக்குவாங்க. ஆனா முக்கியமா குழந்தைங்களை நினைச்சு பெண்கள் வந்து அந்த டைம் எடுக்கிறதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில

0: போனா கூட குழந்தைங்களை கூட்டிட்டு தான் போவாங்க. சோ இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போற அவுட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா மேம்?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் நமக்கு ஒரு நாள் ஃப்ரீ நாள், அன்னைக்கு ஹஸ்பண்டும் எல்லாம் ஃபேமிலியாக தான் சேர்ந்து போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் போனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி அதுவும் ஃபேமிலியாகவே போயிருக்கோம். அப்படி போவோம் மேம், எங்கள் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அப்படி சேர்ந்து ஃபேமிலியாக போகிறோம்.
0: இப்போ இப்போ இவ்வளோ நேரம் நம்மளோட உங்களுடைய பணி அந்த ஒரு கரியருக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஆரம்பத்தில் உங்களோட ஸ்கூலிங் உங்களுடைய பள்ளிக்கூட படிப்புகள் எல்லாம் எங்கே இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லலாம்
1: மேம். என்னோட ஊர் வந்து நார்கோயிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு மேம், கல்லுக்கட்டின்னு சொல்லி எல்லாம் ஊர். அங்கே வந்து ஸ்கூல் நடக்குன்னா அதை ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். அந்த டைம்லலாம் பஸ் போக்குவரத்து அதுக்குள்ளே வசதிகள் எல்லாம் இல்லை. ஸ்கூலுக்கு கணபதிபுரம் வருவோம் கல்லுக்கட்டியிலேருந்து, நடந்து வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வீட்டுக்கு நடந்தே தான் போகிறது. அந்த மாதிரி தான் ப்ளஸ் டூ வர முடித்தோம். அப்புறம் வந்து பலவளை பாலிடெக்னிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன் மேம். அப்புறம் வேலைக்கு போகணும்னு ஆசை, நல்லா டைப் ரைட்டிங் படிக்கிறது அப்படி அந்த மாதிரி எல்லாம் படித்து கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்து.
0: ஓகே, நீங்கள் கல்லூரிக்குள்ளே என்ட்ரா உள்ள நேரத்தில் உங்கள் கூட நிறைய மாணவிகள் இருந்தாங்களா? ஏன்னா அந்த மாணவர்கள் தான் அந்த டைமில் எண்ணிக்கை அதிகமாக இருந்திருப்பாங்க. மாணவிகள் உங்கள் கூட எப்படி?
1: மாணவிகள் ரொம்ப குறவு. எங்கள் கிளாஸில் வந்து மொத்தம் 20 தான் ஸ்ட்ரென்த்து, அதில் வந்து 3 பேர் தான் லேடிஸ், மீதி எல்லாமே ஜென்ஸ் தான். அங்கே அப்பா வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க, ஆனால் சின்னதுலேயே இறந்துட்டாங்க. எனக்கு கூட தெரியாது. நாங்கள் 7 பேர் உண்டு எங்கள் வீட்டில், அப்பா வந்து சின்னதுலேயே இறந்துட்டாங்க. அதனால் அம்மா தான் மற்ற குடும்ப சொத்து உண்டுல, பாட்டி தாத்தா பாட்டி சொத்து அந்த இதை வச்சு தான் நாங்கள் அப்படி படித்து வளர்ந்து வந்தது. அம்மாவோட இதனால தான் வளர்ந்தது. இன்னைக்கு எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க.
0: ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அம்மா ஒரு பெண் தனியா வந்து பிள்ளைங்களை பார்த்து ஃபேமிலியை பாக்குறாங்கிறப்போ அதுல எவ்வளவு சவால்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த சவால்கள் அதுல என்னென்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, உங்க அம்மா அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு ஷேர் பண்ணலாமா?
1: அந்த காலத்திலேயே அம்மாவுக்கு படிப்பறிவு குறவுனாலும் அம்மா அவளை 7 பிள்ளைங்களையும் பார்த்து, இன்னொன்னு அப்பா ஃபேமிலி அந்த பிள்ளைங்களையும் பார்த்து தான் அம்மா மேனேஜ். அம்மா சொல்லுவாங்க எல்லாரையும், அப்பாவோட சகோதரங்கள் எல்லாருமே இங்க வந்திருந்து அவங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணி எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சு அப்படி சமாளிச்சதுதான்.
0: இப்போ இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, போட்டிகளும் கூடவே அதிகமா இருக்கு. சோ இந்த மாணவிகள் வளர்ந்து வரும் பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன மேம்?
1: நம்ம வந்து எதையுமே நல்ல தன்னம்பிக்கையோட நம்ம ஒரு இப்போ டிரைவிங் படிக்கணும்னு வரணும்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலுமே முதல்ல கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயத்துக்கு வேண்டி நம்ம அப்படியே நின்றக்கூடாது. அந்த பயத்தை தாண்டி அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம தன்னம்பிக்கையும் நம்ம முயற்சி திறவனையாக்கும் அந்த மாதிரி எதை வெற்றி பெறலாம் தடையணும்.
0: ஓகே மேம், இப்போ உங்களோட கரியர்ல வந்துட்டு இனி வந்துட்டு ஏதாவது ஒரு ஆம்பிஷன், இன்னும் நம்ம இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணணும், நம்ம எப்பவுமே லைஃப்ல ஒரு கோலோட தான் மூவ் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த இப்போ நீங்க இந்த ஒரு கரியர் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, சொல்லி கொடுக்குறீங்க, அந்த பயணத்துல வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு மோட்டிவ், ஏதாவது ஒரு எய்ம் அங்க இருக்கா மேம்?
1: இதை இன்னொரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசைகள் உண்டு. ஏன்னா இப்போ ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டோட மட்டும் தான் நட்டிட்டு இருக்கோம். இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் வேற விரிவாக்கம் பண்ணி வேற பணியாளர்களை போட்டு அப்படி பண்ணலாமா அப்படி எல்லாம் யோசிக்கிறது உண்டு.
0: இப்போ ஒரு மந்த்ல கிட்டத்தட்ட எத்தனை பேர் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடுறாங்க மேம் படிக்கிறதுக்காக?
1: ஒரு 10-15. ஒவ்வொரு சீசன் பொறுத்து வரமா, சில சீசன்ல நிறைய இருக்கு. இந்த லீவ் சம்மர் அந்த டைம்ல வந்து நிறைய பிள்ளைங்க வருவாங்க. நிறைய பேட்ச், எல்லா பேட்சுமே ஃபுல்லா போயிட்டே இருக்கும். எல்லா மந்துமே ஒன்னு மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி பொறுத்து வரும்
0: மேக்ஸிமம். இப்போ நிறைய டிரைவிங் ஸ்கூல்ஸ் கூட இப்ப நமக்கு நிறைய பொதுவா வரும், பக்கத்துல எல்லாம் வரும். அப்போ அது ஒரு தொழில் ரீதியான போட்டிகள் அங்க இருக்குமா?
1: தொழில் ரீதியா போட்டி எடுக்கணும்னா இந்த நார்கோயில வந்து டிரைவிங் ஸ்கூல் தொடங்கும் போது முதல்ல 3-4 டிரைவிங் ஸ்கூல்ல தான் இருந்தது. அதுல ஒண்ணு எங்களோட டிரைவிங் ஸ்கூல் வந்து இந்த ஓப்பன் ஆகி இந்த வருஷத்தோட 50 இயர்ஸ் ஆகுது. 50 இயர்ஸ் ஆகுது. அதனால எங்களுக்கு அந்த பழைய வாடிக்கையாளர்கள் இன்னும் எங்கிட்டே தான் வந்துட்டே இருப்பாங்க. தலைமுறை இப்போ நல்லா தாத்தா பாட்டி படிச்சாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட இப்போ 3வது தலைமுறை பிள்ளைங்க, என்கிட்டயுமே அவங்க அம்மா அப்பா படிச்சாங்க அவங்க பிள்ளைங்க வராங்க. நம்ம அந்த பழகிற விதத்தை வச்சு நம்பிக்கையே வச்சு அவங்க நம்மகிட்ட வராங்க. அதனால எவ்வளவு போட்டி வந்தாலும் என் மக்களுக்குள்ளதான் நமக்கு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை தான்.
0: ஓகே மேம், ஒரு இந்த மாதிரி ஒரு கரியர் நம்ம ஃபேமிலி அதாவது ஒரு வருமானம் அப்படின்னு ஒரு பெண் ஈட்டுறாங்கன்னா கண்டிப்பா அதுவுமே அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டா
1: இருக்கும்.
0: அப்போ அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து எந்தெந்த இடத்துல முக்கியமா தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்றோம் ஒரு குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னாலே அப்பப்ப எல்லாரும் பாத்துப்பாங்க, ஆனா மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா கையில தான் இருக்கும். சோ சில நேரங்கள்ல வந்துட்டு நிறைய பேர் சொல்றது ரெஸ்ட் ரூம் கூட போறதுக்கு டைம் இல்லாம அந்த குழந்தைய பாத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நெருக்கடியா இருக்கும் குழந்தை வந்துட்டு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல யாருக்கிட்டே குழந்தைய கொடுத்தா என்கிட்ட வந்து அழுதுட்டே இருக்கா, அம்மா கிட்ட தான் சும்மா இருக்கா, அதனால நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்ட் கிடைக்கும்? நம்மளும் அந்த குழந்தைகிட்ட பழகி எடுத்து அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான்.
1: எனக்கு அந்த மாதிரி கஷ்டம் இல்ல மேம். ஏன்னா என்னோட நாங்க கூட்டு குடும்பம் இருந்தாலும் மாமியார் கூடவே இருந்தனால அவங்க ஃபுல் பொறுப்படுத்த என்னோட பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க சமையலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபேமிலி எல்லாருமே.
0: இந்த கூட்டு குடும்பம் அது அந்த

0: டைம்ல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு எல்லாருமே தனியா இருக்கிறத
1: தனியா இருக்க
0: விரும்புறாங்க.
1: விரும்புறாங்க.
0: அதாவது இந்த தேவையில்லாத சச்சரவுகள் வந்து தனியா இருந்தா தடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனா குழந்தைகள் அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்படுற மாதிரி இருக்கு.
1: தனிமைப்படுத்தப்படுறாங்க.
0: போனோடே அவங்க, ஏன்னா அம்மாவுக்கு ஒர்க் இருக்கு, வேற வழி
1: அம்மை
0: இல்ல,
1: வழி இல்ல,
0: இவங்க
1: பிள்ளைங்களை கூட.
0: பாக்குறதுக்கு யாரும் இல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சோ அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் அந்த சச்சரவுகளையும் பார்க்கும்போது இந்த காலத்துல அந்த ஒரு கூட்டு குடும்பம்ங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒண்ணு, அதாவது அந்த டைம்ல ஓகே, பட் இந்த டைம்ல எந்த அளவுக்கு சாத்தியமான ஒண்ணு நீங்க ஃபீல் பண்றீங்க மேம்?
1: இந்த அளவு சாத்தியமான இப்ப வேணா பிள்ளைங்க வந்து வேலைக்கு பாக்குறதுக்கு வெளியூர் போயிடுறாங்க மேக்சிமம். வெளியூர், சென்னை, பெங்களூர் அங்க போகும்போது அங்கெல்லாம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போக முடிய வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்னு, பேரண்ட்ஸை கூட்டிட்டு போனாலுமே அவங்க இந்த பிள்ளைகளுக்கு வேண்டி ஏதோ அவங்க அவங்க சப்போர்ட்டுக்கு வேண்டி தான் கூட்டிட்டு போற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. அதுவும் முடியல, அதனால அது வாய்ப்புகள் குறைவு தான் அவங்களுக்கு கூட்டு குடும்பமா இருக்கிறது.
0: சூழ்நிலைக்கு
1: ஊர்ல
0: ஏத்த
1: சூழ்நிலைக்கு
0: மாதிரி.
1: ஏத்த மாதிரி அவங்க பண்ண வேண்டியது இருக்கு.
0: ஓகே மேம், ஓகே. இப்போ காலம் மாற மாற தொழில்நுட்பமும் மாறிட்டே வருது. ஒரு மொபைல் போன்ல கூட முதல்ல இருந்த ஒரு இது மாதிரி, அதாவது அத பட்டன் அழுத்துறதுல இருந்து இப்ப டச்சா வந்து அதுலயும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு, அந்த மாதிரி ஒரு கார்லயும் கூட நிறைய விஷயங்கள் மாறிட்டு ஆட்டோமேட்டிக் கார் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப ஒரு கார்ல இருந்து இனி புதுசா வரக்கூடிய கார்களுடைய மாடல் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அதோட மெக்கானிசம் சொன்ன மாதிரி மாறும், பயன்படுத்துற முறைகள்ல மாற்றங்கள் இருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி சொல்லி கொடுக்குற நாமளும் வந்து அப்டேட் ஆயிட்டே தானே இருக்கணும். சோ அந்த மாதிரி அப்டேட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம், நீங்க உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
1: நாங்க எப்படி அப்டேட் பண்றீங்கன்னா, சிலது இப்போ வந்து சில கம்பெனிகள்ல நியூ கார் லான்ச் பண்ணும்போது எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணி அவங்க வந்து அந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் பத்தி அதோட இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்புறம் வந்து ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு எங்களை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அதில் அதுலேயுமே நாங்கள் கொஞ்சம் எங்களோட நாலேஜ் வளர்த்துக்கிறோம். புதிய கார் எப்படி இறங்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ், இப்போ ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சொல்றீங்களா, அந்த மாதிரி அந்த கியர், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது அப்படியே நாங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிறோம் மேம்.
0: இந்த ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு இல்லையா, டிரைவரே இல்லாம இப்போ அது வந்து இப்ப வேற கண்ட்ரீஸ் வந்துருச்சு, கால் டாக்ஸி மாதிரி அது ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு. அதாவது டிரைவர் இல்லாம நம்ம போறதுன்ற மாதிரி. சோ அந்த மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு எப்படி எப்படி அப்டேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின விஷயங்கள் ஏதாவது
1: அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேம். ஏன்னா அது நம்ம நாட்டுல அது இன்னும் வரல, அந்த மாதிரி இல்ல. மற்றபடி இப்ப மற்ற ஆட்டோ கியர் அந்த வண்டி வந்து இப்ப நம்ம நிறைய யூஸ் ஆகுது, நம்ம ரோட்ல போகுது, நம்ம நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது இந்த டிராபிக்ல எல்லாம் மற்ற மேனுவல் கியர் வண்டி ஓட்டுறதோட ஆட்டோமேட்டிக் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. டூ வீலர் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி ஆக்சிலேட்டர், ஓன்லி பிரேக், இந்த ரெண்டு தான். ஸ்டீரிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையோட அந்த வண்டி ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். அதுல வந்து 20 நாள் 20 கிளாஸ் வரும்போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி ஓட்டுறதுக்கு அவங்க தரவாயிருவாங்க. அதுக்கு
0: இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 18 வயசு கடந்த எந்த வயசுல இருக்கிறவங்களும் நம்ம டிரைவிங் கத்துக்கலாம் வருவாங்க. ஆனா கொஞ்சம் யங்ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க, சொல்றதெல்லாம் டக்கு டக்குன்னு அவங்க வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த தொழில்நுட்பத்துக்கு விஷயங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கலி அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க. இப்போ ஒரு 60 வயசை தாண்டி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும் போது அதுல கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு சவாலா இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு கத்துக்க வர எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு 60 வயதை கடந்த ஒருத்தவங்க வர்றாங்கிறப்போ அவங்களுக்கு ரொம்பவும் நிதானமா சொல்லி கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். சோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்திருந்தா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா?
1: என்கிட்ட ஒரு அம்மா படிக்க வந்தாங்க, அவங்க வந்து 75 பிளஸ்ல படிக்க வந்தாங்க. அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்க, ரிட்டையர்ட். ஆனால் நல்லா போல்ட் ஆள், நல்லா ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அவங்க படிக்க வரும்போது என்னன்னா, நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அந்த பெரிய போஸ்டிங்ல இருந்தனால அவங்களுக்கு கீழே உள்ளவங்க சொல்றது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அதை மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டு அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிதான் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து, ஆனா நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்து. ஆனா கடைசியில அவங்களும் நல்லா பண்ணி வெளியே போனாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச சுவாபம். அவங்களுக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.
0: அதாவது ஒரு பணி செய்து ரிட்டையர்ட் ஆகி 75 வயதுக்கு மேல ஒருத்தங்க ஆசைப்பட்டு டிரைவிங் படிக்கிறாங்க. சோ அது ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஆசைப்பட்டது தான், அதை செஞ்சிருவோம்
1: அப்படிங்கிறது.
0: அந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து இந்த டைம்ல செய்யணும்னு நினைச்சிருப்போம், ஆனா ஏதோ ஒரு லைஃப் அது வந்து மூவாகி வந்துடுச்சு, ஆனா இனியாவது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கீங்களா?
1: அப்படி இல்ல, அந்த வேலை சின்ன வயசுல ஏதாவது வேலைக்கு போகணும்னு தான் ஆசை, அது கிடைக்கலன்னு ரொம்ப சங்கடமா இருந்து. இப்ப அதை விட இதுல வந்து நான் நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கிறேன். இது ரொம்ப நிகழ்வா இருக்கு, நிறைவா இருக்கு எனக்கு.
0: இப்போ டிராவல் உங்களுக்கு பிடிக்குமா மேம்?
1: டிராவல் நல்லா பிடிக்கும்.
0: நீங்க முக்கியமா வந்து ஆசைப்பட்டு போன இடங்கள், ஆசைப்பட்டு நீ போக நினைக்கிற இடங்கள் இதெல்லாம்
1: ஆசைப்பட்டு. நம்ம லாங் டிரைவ் போகும்போது ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா நம்மமே வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போவோம். அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஒரு ஆளே ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ஓட்டாமல், இப்போ சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கார்ல டிராவல் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி ஓட்டிக்கும்போது அது ஈஸியா இருக்கும். டிராவல் அப்படி போறதுக்கு என்ன, ஃபிளைட்ல போகணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஃபிளைட்ல போக வேண்டியதுதான்.
0: கண்டிப்பா போலாம் இல்லையா மேம்? கண்டிப்பா அந்த ஆசைகளுக்கு வந்து இந்த வயசு இந்த பொறுப்புகள் இதெல்லாம் தடைய வைக்கவே,
1: ஆசைகளை நிறைவேற்றணும். ஆமா
0: கண்டிப்பா இல்லையா?
1: ஆமா.
0: சோ இப்ப பெண்களுடைய ஆசைகள்ங்கிறது வந்துட்டு

0: ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் நம்மளும் லைஃப வாழணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போய் கொஞ்சம் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்க. பிளஸ் வீட்டுல கூட அதுக்கு ஒரு ஆதரவா தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. சோ இவ்வளவு ஒரு ஒரு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட வயசை சார்ந்தது கிடையாது. சோ சில நேரத்துல நினைப்பாங்க, இப்போ இவங்க அந்த ஜெனரேஷன்ல நம்ம பிறந்திருந்தா நம்மளும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அப்படி அது ஒவ்வொரு ஜெனரேஷனும் வரும், ஒவ்வொரு புது விஷயங்கள் வரும், நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அடுத்த
1: தலைமுறைகளுக்கு கிடைக்கிற
0: போது. ஆனா நம்ம வந்து எந்த ஒரு ஏஜ்ல இருந்தாலும் நம்மளுக்கு கூட சந்தோஷமா அந்த வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி தயங்கி நிக்கிற பெண்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வயச காரணமா வச்சு அவங்களுடைய ஆசைகளுக்கு கனவுகளுக்கு தடை போட்டு தயங்கி நிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க?
1: பயத்தை காரணமாவே வைக்க, அந்த பயத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் மேம். அந்த பயத்தை நம்ம தாண்டி வரணும், நம்மால முடியும், நம்ம தன்னம்பிக்கை எல்லா விஷயங்களும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா முடியும். ஏன்னா மற்றவங்களோட நம்ம போட்டி போட முடியாட்டாலும் அவங்க கொஞ்சம் ஸ்பீடா பிக்கப் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்மளாலே ஒரு நாள் முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் நம்ம விடாம இருந்தா என்னைக்குமே நம்ம வின் பண்ணலாம்.
0: சோ நிறைய அனுபவங்கள், அந்த டிரைவிங் ஸ்கில்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு, நிறைவா இந்த வயது அந்த வயதுன்னு இல்ல, பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன மேம்?
1: பெண்கள் வந்து சாதிக்கணும் மேம். நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை இன்னொரு ஆளை சப்போர்ட் பண்ணி எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் நம்மளாவே தனியா போகணும். இப்போ வந்து டிரைவிங் ரொம்ப மஸ்ட் எல்லாருக்குமே. ஒரு இடத்துக்கு போன இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்மளா போகலாம். நம்ம முயற்சி பண்ணுங்க, எல்லாருமே வெற்றி பெறலாம், சாதிக்கலாம், சந்தோஷமா இருங்க, சேஃப்டியா போங்க ரோட்ல, ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, சேஃப்டியா இருங்க.
0: ஒரு பெண்ணாவும் அதே நேரத்துல ஒரு ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராகவும் ரோட்ல போகும்போது சேஃபா டிரைவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உண்மையிலே பகிர்ந்துக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
1: நன்றி, வணக்கம்.

பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். எதிர்பார்ப்புகள் பத்தி பேசும்போது அடுத்தவங்க கிட்ட நம்ம வைக்கிற எதிர்பார்ப்புகள் அதை தவிர்த்துட்டு அவங்கள அவங்களாவே ஏத்துக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையாக்கும்னு சொன்னோம். ஆனா நம்ம கிட்ட நாம சில எதிர்பார்ப்புகள் வைக்கலாம், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும்.

0: அடுத்ததா வருது நமக்குள்ளே. ஐ அத்தை வந்தாச்சு, வாங்க வாங்க, உங்களுக்காகதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன்.
1: என்னது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காத்துட்டு இருந்தியா? நான் இப்பதான் வெளியே போயிட்டே உள்ள வாரேன். ஒரே வெயில், கொஞ்சம் வழிய விடு, நான் ஃபேன்ல உட்கார்ந்துட்டு வரேன்.
0: சரி ஃபேன போடுறேன், உட்கார்ந்துட்டே கூலா நான் சொல்றத கேளுங்க.
1: இப்பதான் உள்ள வந்திருக்கேன், நச நசன்னு இருக்கு, அதுக்குள்ள என்னத்த பேசணுமோ தெரியல. சரி, கிச்சன்ல நான் பாத்திரத்தை கழுவ சொன்னேன், அதெல்லாம் கழுவி கரெக்டா வச்சிட்டியா? நீ
0: சூப்பரா கழுவி அடுக்கி வச்சிட்டேன், வேணா போய் பாருங்க.
1: நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்ற பாரு. நான் போட்ட மேனிக்கு அப்படியே சிங்கில பாத்திரம் கிடக்கு. நீ என்னத்த கழுவி வச்ச?
0: நீங்க போகும்போது நான் சாப்பிட்டு இருந்த பாத்திரத்தை தானே கழுவ சொன்னீங்க, அதுதான் கழுவி வச்சேன். இதெல்லாத்தையுமா கழுவ சொன்னீங்க?
1: நான் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்துதான் கழுவ சொன்னேன். நீ என்னத்த கேப்பியோ என்னவோ, சரி நீ என்னவோ சொல்லணும் சொல்லணும்னு அவசரப்பட்டு ஓடி என்ன தேடி வந்திய? எதுக்கு
0: இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேட்டீங்க எல்லாம், இந்த மார்பக புற்றுநோய் பத்தி கேட்டீங்க இல்லையா, அதுல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அத சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட ஆர்வமா வந்தேன். உங்ககிட்ட யாராவது கேட்டா நீங்களும் கரெக்டா சொல்லணும்ல.
1: அப்படி என்ன விஷயத்த சொல்லாம விட்டு போயிட்டா?
0: மார்பக புற்றுநோய் வந்துட்டு மரபு ரீதியா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா?
1: ஆமா, நான் கூட அன்னைக்கு என் ஃப்ரெண்ட போய் உடம்பு சரியில்லாம இருக்காளேன்னு சொல்லி பாக்க போகும்போது அவளும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. அதாவது ஜெனெட்டிக் ரீதியா நம்ம சர்க்கரை வியாதி இந்த மாதிரி எல்லாம் பரவாத மாதிரி புற்றுநோயும் அது கண்டினியூஸா அப்படி பரவும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு சிலருக்கு அப்படி மரபணு மூலமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அத பத்தியா சொல்ல போற?
0: அத பத்தி தான் சொல்றேன். கண்டிப்பா அம்மாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும். நம்ம குடும்பத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் யாருக்காவது இருந்தா நமக்கு வரும் அப்படி கிடையாது. ஆனா அப்படியும் நம்ம வந்து பழக்க வழக்கங்கள், அதாவது மார்பக புற்றுநோய்க்கு காரணமான பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா கூட சம்டைம்ஸ் மரபணு காரணத்தினால இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அம்மா பாட்டிக்கு இல்ல, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்மளோட பிளட் ரிலேஷன்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு இருந்தா கூட நம்ம கொஞ்சம் அதுல கவனமா இருக்கலாம்.
1: நீ சொல்றது எல்லாம் சரிதான் நிலா. நானும் கொஞ்சம் விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மரம்

0: மரபணு ரீதியா வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னதுன்னு பார்த்தேன்னா உணவு பழக்க முறை அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாம முன்னாடி மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டா விரும்பி சாப்பிடுறது இல்ல. எது டேஸ்டா இருக்கோ அந்த ஃபுட்டை தான் நம்மளும் சாப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கும் அதை தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். அதனால கூட இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல.
1: சரி, ஓகே. அப்ப வந்துட்டு சாப்பிடுற விஷயங்கள் மூலமாவும் மார்பக புற்றுநோய் வருது. அதனால கவனமா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடறத குறைச்சிட்டு ஆரோக்கியமா சாப்பிடணும், அவ்வளவுதானே?
0: ஆமா, பீஸா, பர்கர், எண்ணெயில பொரிச்ச சிக்கன் இந்த மாதிரி ஐட்டங்கள், தந்தூரி சிக்கன் இந்த மாதிரியான பிராய்லர் சம்பந்தப்பட்ட நம்ம உடலுக்கு ஒவ்வாத இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா நம்மளுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த புற்றுநோய் இந்த மாதிரியான பெரிய பெரிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அத நாமளே ஏற்படுத்தி கொடுக்கலாமா? அது தேவையில்லைல. நாளே இருந்து நீ கம்பு கூழ் குடிப்பேல்ல?
1: குடிக்கலாம் தான், அதுக்கு முதல்ல இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவணுமே.
0: முத இப்ப கழிவு வையுமா? இன்னி என்னால ஒரு வேலை செய்ய முடியாது. நான் வெளியில போயிட்டு வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் வர்றதுக்குள்ள கிச்சனை நீட் பண்ணி வச்சிரு.
1: அத்த, எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குத்த, கொஞ்சம் படுத்துக்கவா? ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடுக்கறீங்களா?
0: ஆரம்பிச்சுட்டாடா.
2: எதிர்பார்ப்புகளுக்கும் நம்மளுடைய எதிர்கால கனவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படின்னு இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட நம்ம வைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறப்போ அதுல முழுதா நம்மளுடைய உரிமையை எடுத்துக்க முடியாது. ஆனா நம்மளுடைய கனவுகள் மேலயும் அந்த கனவுகளுக்காக நம்ம உழைக்கிற உழைப்பு மேலயும் நம்ம முழுமையான உரிமையை எடுத்துக்கலாம். அதுக்காக கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
3: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் தொழில் முனைவோர் அமீரா ஷா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முயற்சிக்கு எல்லை இல்லை. ஒரு சிறிய தொடக்கம், ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நம்பிக்கையுடன், விடாமுயற்சியுடன் தொடர்ந்து சென்றால் நம்மால் எவ்வளவு உயரத்தை வேண்டுமானாலும் அடைய முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அமீரா ஷா. இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோரில் ஒருவர் இவர். இன்று அவர் பிரபல ஹெல்த் கேர் நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனாக இருக்கிறார். ஆனால் இந்த உயரத்தை அவர் ஒரே நாளில் அடைந்து விடவில்லை. அவருடைய பயணம் தொடங்கியது 2001 அவருடைய தந்தை ஒரு நோயியல் ஆய்வகத்தை நடத்தி வந்தார். வெளியிலிருந்து ஒரு பெரிய பதவியுடன் நிறுவனத்திற்குள் வரவும் இல்லை, மாறாக கஸ்டமர் சர்வீஸ் பணியிலிருந்து தனது பயணத்தை தொடங்கினார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம். ஒரு பெரிய இடத்தை அடைய வேண்டுமென்றால் சிறிய இடத்திலிருந்து தொடங்குவதில் எந்த அவமானமும் இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் அதன் அடிப்படையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்பதை அமீரா தனது செயலால் நிரூபித்தார். அவர் படித்தது ஃபினான்ஸ். ஆனால் மருத்துவ துறையை சேர்ந்த குடும்ப தொழிலை வெறும் குடும்ப தொழிலாக பார்க்காமல் அதை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்ற கனவு அவருக்குள் இருந்தது. ஒரு லபாரட்டரியாக இருந்த நிறுவனம் அவரது தலைமையில் படிப்படியாக வளர தொடங்கியது. ஆனால் வெற்றி பாதை எப்போதும் நேரான பாதையாக இருக்காது இல்லையா? புதிய கிளைகள், புதிய முதலீடுகள், கடுமையான போட்டி, நிறுவனத்தை விரிவுபடுத்த வேண்டிய அழுத்தம், இவை அனைத்தையும் அவர் எதிர்கொண்டார். குறிப்பாக 2015 அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய நிதி முடிவு அவரது தொழில் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திருப்பமாக அமைந்தது. நிறுவனத்தில் இருந்த ஒரு முதலீட்டாளரின் பங்குகளை வாங்குவதற்காக அவர் மிகப்பெரிய தனிப்பட்ட கடனை ஏற்றுக்கொண்டார். அந்த முடிவு வெற்றி பெறவில்லை என்றால் நிறுவனம் ஆபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் அவர் அந்த ஆபத்தை எதிர்கொண்டார், அந்த முடிவு வெற்றி அடைந்தது. பின்னர் அவரது ஹெல்த் கேர் நிறுவனம் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் வளர்ந்தது. 2019 நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. இன்று இது இந்தியாவின் முன்னணி டயக்னோஸ்டிக் நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. அமீரா ஷாவின் வெற்றி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் நாம் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதில்லை. கிடைத்த வாய்ப்பை நாமே ஒரு பெரிய வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் அவருடைய வெற்றி தனிப்பட்ட வளர்ச்சியில் மட்டும் நின்றுவிடவில்லை. பெண்கள் தொழில் முனைவோராக முன்னேற வேண்டும் என்பதில் அவர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் புதிய பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவாகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். இன்று அவருக்கு கிடைத்திருக்கும் விருதுகளும் அங்கீகாரங்களும் ஏராளம். 2021 ஹெல்த் கேர் துறையின் ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் என்டர்

0: என்டர்பிரினர் ஆஃப் த இயர் விருதையும் அவர் பெற்றுள்ளார். ஆனால் அமிராஷாவின் வாழ்க்கையை வெறும் விருதுகளின் பட்டியலாக நாம் பார்க்க கூடாது. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். தொடக்கம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் நமது கனவு சிறியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு சிறிய வேலை செய்கிறோமா, ஒரு சிறிய தொழில் நடத்துகிறோமா, ஒரு கனவை மனதில் வைத்திருக்கிறோமா, அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். இன்று நாம் செய்யும் சிறிய முயற்சிதான் நாளைய பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கலாம். சிறிய அடியை இன்று எடுத்து வைப்போம். ஏனென்றால் பெரிய வெற்றிகள் எப்பொழுதும் பெரிய தொடக்கத்திலிருந்து வருவதில்லை, சிறிய தொடக்கங்களை விடாமல் தொடர்ந்தவர்களிடமிருந்துதான் வருகிறது.
1: நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர்

0: திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
1: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
0: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார்.

0: அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா NH83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 MW பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், என்எல்சி தூத்துக்குடியில் 250 MW 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
0: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்டகால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சிக் காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
1: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோட கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர்

0: சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கான்னுள்ளூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்க போறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டு

0: லிப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடிவரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
0: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4,000 மாணவர்கள், அப்புறம் 1,250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956ஆம் ஆண்டு ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959ஆம் ஆண்டு அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இதை பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்

0: உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோடு முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்கவுள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று

0: கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடிக் கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்கள் எல்லாம் அவங்கள்ட்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகாபெரிவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள். வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகாபெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த

0: பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
1: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த, சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமர் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
0: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
1: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
0: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
1: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the Tamil Thai Vaazhthu presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபசர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய

0: வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ ஒன்றை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ஒன்றை 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்முடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலகத் தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமம் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில, ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து கல்வி, சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி, மீனவர் நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில்

அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் எக்கானமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ரஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 kilometers ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 kilometers ஃப்ரம் பூனமலி பைபாஸ் டு வடபழனி ஹேஸ் பீன் இனாகிரேட்டட் டுடே. And about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sungavachathram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6-laning of the Chengalpattu-Trichy section of GST Road NH32, the 6-laning of the Trichy-Panchapur-Jayapuram-Karur section of NH81, the 6-laning of the Karur-Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Sholavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of rupees 5,110 crore
of central share is due to Tamil Nadu. I request the

0: Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மெஷின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 4-lane Thiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and VO Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: இட் இஸ் எ பிளேசர் டு பி இன் சென்னை வித் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் எ ஹிஸ்டோரிக் டே ஃபார் தமிழ்நாடு. டுடேஸ் ப்ரோக்ராம் இன்வால்வ்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 crore ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் ப்ராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்தபூமி சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுபகாமனாய் தேதா ஹூ.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் ஹமே ராஷ்ட்ர சேவா கே பிரதி ஔர் அதிக சமர்ப்பண சே காம் கர்னே கி பிரேரணா தேதா ஹை. மே இஸ் மன் சே இன் தோனோ மஹான் விபூதியோ கோ நமன் கர்த்தா ஹூ.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே

0: अनेक नए अवसर पैदा कर सकती है। इस विजिट के अलावा मुझे चेन्नई मेट्रो के एक और स्टेज को भी जनता को समर्पित करने का अवसर मिला है।
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத் துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும்.

0: भारत अपनी सांस्कृतिक शक्ति से प्रेरणा लेता है, विज्ञान की प्रगति से आगे बढ़ता है और आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जरिए नए अवसरों का निर्माण कर रहा है। हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही है।
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம், இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே, குச தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேசவாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்யமந்திரி கே ரூப் மே சபத் லி தி. और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट पीपल ऑफ कंट्री, सेकंड कोऑपरेटिव फेडरलिज्म। मैं हमेशा राज्य के विकास से देश के विकास का मंत्र लेकर चला।
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் எஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே एस्पिरेशंस गोल्स को पूरा कर सके।
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால்தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேத்தே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கர்னே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, ई पलानी स्वामी जी और एम के स्टालिन जी, इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला। सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर தமிழ்நாடு கே விகாஸ் கி இஸ் யாத்ரா கோ ஆகே படா ரஹே ஹேன்.
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா

0: சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடுமே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹை. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹை, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹி பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹை. और इसमें पब्लिक ट्रांसपोर्ट की बहुत बड़ी भूमिका होती है. ट्रांसपोर्टेशन अच्छा हो तो इससे लोगों की ईज ऑफ लिविंग बढ़ती है.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்க பதா ஹை, பெஹத்தர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ப் சடக்கே சௌடி கர்னா காஃபி நஹி ஹோதா. ஆதுனிக ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லிய பீத்தே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசேஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 மே தேச கா மெட்ரோ நெட்வொர்க் 250 கிலோமீட்டர்ஸ் கே கரீப் தா. 250 கிலோமீட்டர்ஸ். ஆஜ் யே நெட்வொர்க் 1100 கிலோமீட்டர் சே ஜாதா ஹோ சுகா ஹை. முஜே பிரசன்னதா ஹை கி ஆஜ் சென்னை மெட்ரோ கே இஸ் எக்ஸ்பென்ஷன் சே யே நெட்வொர்க் ஆர் படா ஹோ ரஹா ஹை. ஆர் யே காம் இஸ்லிய கியா கயா ஹை தாக்கி சென்னை மே ரஹனே வாலே சாமான்ய ஜன், யஹாங் கி வர்க்கிங் ஃபேமிலிஸ், யஹாங் கே ஸ்டூடண்ட்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் சப்கா சஃபர் ஆசான் ஹோ, உன்கி யாத்ரா குச் சமய மே பூரி ஹோ சகே.
0: 2014 ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாகி இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும்.

0: வேண்டும் என்பது இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு ஜெய்சே ராஜ்யோ மே மேனுஃபேக்சரிங் கோ ப்ரமோட் கர் ரஹி ஹை. தமிழ்நாடு கா மேனுஃபேக்சரிங் செக்டர், யஹாம் கே லகு உத்யோக், இன்மே காம் கர்னே வாலே ஹர் வியக்தி பர் ஹர் பாரத்வாசி கோ கர்வ ஹை. ஔர் ஆஜ் கேந்திர சர்க்கார் கே அபியான் சாஹே வோ மேக் இன் இண்டியா ஹோ யா வோக்கல் ஃபார் லோக்கல், வோ தமிழ்நாடு கோ பி லாப் பஹுஞ்சா ரஹே ஹை.
0: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் பூரி ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. ஔர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் ஹை. 2014 சே அப் தக் ஹமாரே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 11 டைம்ஸ் படே ஹை. ஹமாரே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50 டைம்ஸ் படே ஹை. ஔர் ஹமாரே இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் நே பி நயா ரிகார்ட் பனாயா ஹை.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கி இஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஔர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹை. ஔர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே

0: இது பேருதவியாக இருக்கும்.
1: एक स्ट्रांग मैन्युफैक्चरिंग सेक्टर बनाने के लिए हमें अच्छी रोड चाहिए, रॉ मटेरियल के ट्रांसपोर्टेशन के लिए रेलवे और पोर्ट चाहिए, और जब ऐसा इंफ्रास्ट्रक्चर बनता है तो इससे अलग अलग लेवल्स पर बहुत सारे रोजगार भी बनते हैं.
0: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
1: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க், வொர்க்கர்ஸ் கோ, ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை. சிமெண்ட், ஸ்டீல் ஆர் எக்விப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே छोटी कंपनियां भी रोजगार के अवसर बनते हैं, और जब प्रोजेक्ट पूरा हो जाता है तो अच्छी कनेक्टिविटी के कारण इंडस्ट्रीज और सर्विसेज को आगे बढ़ाने में मदद मिलती है. इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला है.
0: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை, தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹால் ஹி மே எக் மஹத்வபூர்ண் ஃபைசலா லியா ஹை. करीब 17,000 करोड़ रुपीज के इन्वेस्टमेंट से थूथुकुडी के बीओसी पोर्ट को वर्ल्ड क्लास मेगा कंटेनर और ग्रीन एनर्जी हब के रूप में विकसित किया जा रहा है. जब ये प्रोजेक्ट पूरा होगा तब यहां दुनिया के अल्ट्रा लार्ज कंटेनर वेसल्स भी आसानी से पहुंच पाएंगे. ये हमारे तमिलनाडु को இண்டஸ்ட்ரி ஆர் டிரான்ஸ்போர்ட் கா குளோபல் ஹப் பனானே மே மதத் கரேகா.
0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
1: बीते कुछ वर्षों में इंडियन पोर्ट्स की स्पीड और एफिशिएंसी दोनों बेहतर हुई है. स्पीड बढ़ने से पोर्ट्स पर जहाजों का टर्न अराउंड टाइम आधा हो गया है, और इसके कारण भारत के प्रोडक्ट्स भी पहले से ज्यादा तेजी से ग्लोबल मार्केट तक पहुंच पा रहे हैं.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
1: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரே ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. इसलिए पीएम मत्स्य संपदा योजना और दूसरी कई योजनाओं के जरिए तमिलनाडु के लिए हजारों करोड़ रुपए के प्रोजेक्ट्स को मंजूरी दी गई है. यहां

0: फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, मछलियों को ताजा रखने के लिए ट्रांसपोर्ट व्हीकल खरीदने में भी मदद दी गई है।
1: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள், கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
0: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு லிய சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீவீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ, केंद्र सरकार इसमें भी मदद कर रही है। किसान क्रेडिट कार्ड के जरिए अब हम फिशरमैन को भी बैंकिंग कैपिटल आसानी से मिल पा रहा है।
1: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
0: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்லே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவாண்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் மே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹேன். इससे हमारे फिशरमैन फैमिली और कोस्टल कम्युनिटी के लोगों का जीवन भी बेहतर हुआ है।
1: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
0: நண்பர்களே, हम एक ऐसा तमिलनाडु बनाना चाहते हैं जो निरंतर नई ऊंचाई तक पहुंचता जाए, और इसके लिए केंद्र से जो भी मदद चाहिए होगी हम उसके लिए पूरी प्रतिबद्धता से साथ आपके साथ खड़े हैं। हम मिलकर विकसित तमिलनाडु से विकसित भारत का संकल्प साकार करें, इसी भावना के साथ एक बार फिर आप सबको इन प्रोजेक्ट के लिए मेरी ढेर सारी शुभकामनाएं। नंद्रे वणक्कम।
1: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. धन्यवाद।

0: மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: தாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது

0: என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்னைக்கு நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சென்னை IIT நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
2: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் இருந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
2: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
3: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய ஹிந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்ட

0: கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவுதான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
0: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கவருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா சரி, நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த் குயிக்கும், அஸ்ஸாம் பிளட்டுக்கும், லேயோட பிளாஷ் பிளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டுல அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லயும் இப்ப கட்டி கொடுத்துட்டோம். அதுல 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்திருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறாா்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: அதனாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டுல கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேக்குற பொழுது அதுல என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போறோம், நம்ம ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது. அப்ப இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்கறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்க என்னமா பண்ணோம் பாவம், எங்களால 365 ரூபாய் கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணா கணக்கன் டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸு, 200-290 மேல நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

ஸ்ரீ குருபியோ நமஹ. நானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. நமஸ்தே டு ஒன் அண்ட் ஆல். இட்ஸ் வித் வெரி இம்மென்ஸ் பிளேஷர் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் கிராட்டிடியூட் ஐ ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஆர்கனைசேஷன் எக்ஸ்டெண்ட் அ வெரி வார்ம் வெல்கம் டு அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி, who has graced us with his presence today despite of his busy and demanding schedule. With folded hands and a heart filled with gratitude, swagatam suswagatam. Our prime minister, his continuous seva all these years under the guiding principles of sabka saath, sabka vikas, sabka vishwas and sabka prayers is deeply inspiring. It's not merely a janseva, but a true desh seva across your distinguished public service, from chief minister to the prime ministership. Your focus consistently remained on youth, entrepreneurship, education and innovation. Dedicated

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஹார்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா

0: हम दिन शिव और शक्ति की पवित्र धरती तमिलनाडु आने का ये सौभाग्य और मां सरस्वती के साधकों से मिलने का ये अवसर मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं, ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
0: மே அப்னி பாத் சுரு கரு உஸ்கே பஹலே மே ஆஜ் சென்னை மே தோ சமயசே பி 10 மினிட் பஹலே லேண்ட் கர் தியா தா, லேகின் கார்யக்ரமோ கி ரச்சனா ஔர் உஸ்மே कुछ न कुछ विलंब होता गया और इसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ। मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं।
1: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, ஆஜ் கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹதா ஹை. विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा। टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस एंड यू हैव द पोटेंशियल to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹை, மே சாஹதா ஹூ கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ उसी बड़े कैनवास पर देखें, बिकॉज दिस इज योर टाइम, दिस इज योर अपॉर्चुनिटी। मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा। टुगेदर वी विल डू इट।
1: நண்பர்களே, இன்று

0: கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
1: Together we will do it. Together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹான் ஆயா ஹூ. இஸ்கே பீசே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லியே உன்கா டிவோஷன் உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
0: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
1: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூஸ்ரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. மேனே தபி பக்கா கர் லியா தா கி மே இஸ் கார்யக்ரம் மே ஜரூர் ஆவுங்கா. மே இஸ் அவசர் பர் விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆர் பூரே ஹிந்து வித்யாலய பரிவார் கோ 50 இயர்ஸ் கி ஷான்தார் யாத்ரா கே லியே பஹோத் பஹோத் பதாய் தேதா ஹூ.
0: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்னி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை இஸ்கி யாத்ரா பி உத்தினி ஹி இன்ஸ்பைரி ஹை. 1975 மே சென்னை கா வேஸ்ட் மம்பலம் ஏக் சோட்டே சே வித்யாலய கே ரூப் மே இஸ் சம்ஸ்தான் கி ஷுருவாத் ஹுயி தி. உஸ் சமய இஸ்மே கேவல் 7 ஸ்டூடண்ட் தே. आज जैसी सुविधाएं

0: भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
0: சமயக்கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹே.
1: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
0: நண்பர்களே, மெய் அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜிக்கே யோகதான் கோபி ஆதரபூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலயக்கே பவன் நிர்மாணமே மகத்வபூர்ண சஹயோக் தியா. ஆஜ் மே உன் சபி சிக்ஷகோ கர்மச்சாரியோ அபிபாவகோ ஆர் பூர்வ வித்யார்த்தியோ காபி அபிநந்தன் கர்த்தா ஹூ ஜினோனே ஹிந்து வித்யாலயக்கு இஸ் யாத்ராக்கோ சஃபல் பனாயா ஹே. 50 இயர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன், 50 இயர்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், 50 இயர்ஸ் ஆஃப் சேவிங் யங் லைஃப்ஸ்.
1: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
0: நண்பர்களே, ஏக் சம்ஸ்தான் கேசே சிக்ஷா கே சாத் சாத் ராஷ்டிர பக்த நாகரிகோ கா நிர்மாண கர்த்தா ஹே, யே ஸ்தான் இஸ்கா பி உதாரண ஹே. மேனே அப்னி மன் கி பாத் மே இஸ்கி சர்ச்சா பி கி தி. கேசே கிர்ஜா அம்மானே பச்சோ கோ ஏக் ஐடியா தியா, ஹர் பச்சா ரோஜ் சிர்ஃப் 1 ருபி பச்சாயே ஆர் உசே தேஷ் கே சைனிகோ கே லியே சம

0: समर्पित करें। जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपए जुटा के लिए गए। इंडीड व्हाट एन इंस्पायरिंग एग्जाम्पल।
1: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தி உடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்த அதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
0: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है। आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है।
1: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
0: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே रूस के राष्ट्रपति पुतिन को तिरुकुरल का रूसी अनुवाद भेंट करने का अवसर मिला था।
1: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
0: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை, जो जीवन भर कुछ नया सीखते रहना चाहते हैं। तिरुवल्लुवर जी ने अपने एक बहुत प्रसिद्ध कुरल में वो हमें सिखाते हैं कि कुछ सीखने के साथ ही उसे अपने जीवन में अपनाना भी आवश्यक है। और ये आप सभी विद्यार्थियों के लिए भी बड़ी सीख है।
1: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
0: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவ

0: उनमें बड़ी भूमिका काशी की भी थी। काशी के आध्यात्मिक और राष्ट्रीय चेतना से भरे वातावरण का उनके विचारों पर गहरा प्रभाव पड़ा।
1: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: நண்பர்களே, நான் காசி கா சாம்சத் ஹூ. காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹேன். உன்கே சப்த அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹேன். इसलिए मैं यहां आप सब युवाओं से भी कहूंगा, आप निडर होकर स्वयं को एक मौका जरूर दीजिए, अपने आइडिया पर काम करके देखिए। ड्रीम बिग, थिंक डिफरेंटली एंड बी फियरलेस.
1: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
0: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்படி சமஜ் தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. गिरिजा अम्मा से मेरा पहला परिचय उसी एकता यात्रा के दौरान हुआ था। तब से हमारा ये परिचय बड़ा हुआ है।
1: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
0: நண்பர்களே, मेरी यात्राओं ने मुझे भारत की डायवर्सिटी को करीब से समझने का अवसर दिया। मेरे जीवन में तमिल भाषा और तमिल संस्कृति के लिए जो प्रेम है, ये भी इन्हीं अनुभवों से पैदा हुआ है।
1: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
0: Friends, that is why I encourage you to discover India.

0: Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories, and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
1: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள், இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: நண்பர்களே, ஆஜ்கி நியூ ஜெனரேஷன் அப்னே சப்னோ கோ பூரா கரனே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வ ஹே. ஆப் தேக்கியே, ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹே. 2014 மே பாரத் மே கரீப் 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்கியா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹே. காலேஜோ கி சங்கியா பி கரீப் 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹே. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக் IITs, IIMs, IIITs or AIIMS மிலே.
1: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300 அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000 அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
0: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹே. பாரதிய சம்ஸ்தானோ கி ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है. 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी, लेटेस्ट रैंकिंग में यह संख्या बढ़कर 52 हो गई है. इन आंकड़ों का मतलब बहुत सीधा है. More institutions, more choices and more opportunities for you.
1: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து

0: 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவாக்கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே ஹை, அப்னி அலக் பிரதிபா பி ஹோத்தி ஹை. உதாரண கே லியே மே ஆப்பே சே சாத் கை சாதி ஏசே ஹோங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ் கோ அப்னா கேரியர் பனானா சாஹதே ஹோங்கே. அப் தேர் இஸ்லியே தேஸ் பி ஏ என்ஷோர் கர் ரஹா ஹை கி ஸ்போர்ட்ஸ் கேவல் என்டர்டெயின்மெண்ட் தக் சிமித் ந ரஹே. இஸ்லியே ஆஜ் பாரத் மே கேலோ கே லியே நயி சுவிதாய் பன் ரஹி ஹை. யுவா கிலாடியோ கோ பெஹதர் ட்ரெயினிங் ஆர் சப்போர்ட் மில் ரஹா ஹை ஆர் இன்டர்நேஷனல் சப்போர்ட் மே பாரத் கா கத் பி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பாரத் கா கத் பி பட் ரஹா ஹை.
0: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹை. ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே ஹை. ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் பாரத் மே ஹோங்கே. இஸ்லியே பாரத் கே யுவாவோ கே பாஸ் அப் பிளேட்ஃபார்ம் பி ஹை, பொட்டென்ஷியல் பி ஹை, ஆர் சப்போர்ட் பி ஹை. இட் மீன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். முஜே விஸ்வாஸ் ஹை ஆப்கி ஜெனரேஷன் பாரத் கோ ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பி நயி ஊஞ்சாயியோ பர் லேகர் ஜாயேகி.
0: என் மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கே பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கே சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பஹத் ஷான்தார் ஹோகா. ஆர் உஸ் பவிஷ்கே சப்சே படே ஹீரோ ஆப் ஹை.
0: நண்பர்களே,

0: இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும் போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
1: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. ஆர் இஸ்லியே ஆஜ் மேன் ஆப் சபிக்கு சாத் குச் படே சங்கல்ப தொஹரானா சாத்தா.
0: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
1: அப் மே ஜோ போலுகா உஸ்கே பாத் ஆப்கோ தொஹரானா ஹை, வி வில் டூ இட். தொஹராயேங்கே? பக்கா? டெவலப் இந்தியா பை 2047. டெவலப் இந்தியா பை 2047.
0: வி வில் டூ இட்.
1: Say it with me. We will do it. Develop India by 2047. Top three economy. Self-reliant India. Global manufacturing hub. Hosting the Olympics. Indian on the moon. Yes, we will do it. We will do it. Develop Tamil Nadu. Develop Tamil Nadu. Develop India. Thank you so much. Nandri Manakkam.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத், இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை வகுத்தும்

0: தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும் உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவக்குமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
2: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வாவூசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அட்டல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி

0: கரூர் கரூர் கோவை ஆறு வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.

0: நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடி 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்ம்களோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்துக்கு பிரதமர் அமைச்சு
1: கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படைத் தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
3: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்டகால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை ஐஐடி வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம்

முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:05. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று
3: நேரில் நீ கேட்கவிருப்பது கால சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா குறித்த சிற்றுரை. கால சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சி திட்டமாகும். இந்தியாவின் கலை மற்றும் கலாச்சாரம் உலக புகழ் பெற்றவை. நமது நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவமான மொழி, இசை, நடனம், நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய கைவினைகள் மற்றும் கலாச்சார மரபுகள் உள்ளன. இத்தகைய கலை மற்றும் கலாச்சார செல்வங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பது நம் அனைவரின் கடமையாகும். இந்த நோக்கத்தை முன்னெடுத்து செல்லும் முக்கியமான திட்டங்களில் ஒன்றுதான் மத்திய அரசின் கலா சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா. இந்த திட்டம் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பது, கலைஞர்களை ஊக்குவிப்பது, கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஆதரவளிப்பது மற்றும் நாட்டின் பன்முக கலாச்சார மரபுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இந்தியாவின் பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, ஒடிசி போன்ற பாரம்பரிய நடனங்களும், கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை மற்றும் பல்வேறு நாட்டுப்புற இசை மரபுகளும் தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய கலை வடிவங்கள் தொடர்ந்து வளர்வதற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குவது மிகவும் அவசியம். கலா சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனாவின் கீழ் பல்வேறு துணை திட்டங்கள் மூலம் கலாச்சார அமைப்புகளுக்கும் கலைஞர்களுக்கும் ஆதரவு வழங்கப்படுகிறது. கலாச்சார நிகழ்ச்சிகள், கலை பயிற்சிகள், விழாக்கள் மற்றும் பாரம்பரிய கலைகளை பரப்பும் நடவடிக்கைகளுக்கு உதவி அளிப்பது இதன் முக்கிய அம்சங்களாகும். இதன் மூலம் கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் இளம் தலைமுறையினர் இந்திய கலை மரபுகளை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இத்தகைய கலை வடிவங்களை பாதுகாத்து அவற்றின் சிறப்புகளை இந்தியா முழுவதும் எடுத்து செல்வதற்கு இது போன்ற திட்டங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது நமது வரலாறு, நமது அடையாளம், நமது உணர்வுகள் மற்றும் நமது வாழ்க்கை முறையின் வெளிப்பாடாகும். வேற்றுமையில் ஒற்றுமையே என்பது இந்தியாவின் தனிச்சிறப்பு. நமது கலை மற்றும் கலாச்சார மரபுகளை பாதுகாத்து அவற்றை எதிர்கால தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் கலா சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா போன்ற திட்டங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. நமது கலையை பாதுகாப்போம், கலைஞர்களை ஊக்குவிப்போம், இந்தியாவின் கலாச்சார பெருமையை உலகறிய செய்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கலா சன்ஸ்கிருதி விகாஸ் யோஜனா குறித்த சிற்றுரை.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம். இனி
4: சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
5: ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. பாலின சமத்துவம், கல்வி மற்றும் இளம் பெண்களுக்கான வாய்ப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறது. பெண்கள் முன்னேறுவதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் அவர்களின் எதிர்காலத்தை வழிநடத்தவும் வடிவமைக்கவும் உறுதி செய்வதற்கும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை 2011 டிசம்பர் 19 அன்று அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அறிவித்தது. இந்த நாள் பெண் குழந்தைகளின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேவையை சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எடுத்து காட்டுகிறது. சிறுவர்களைப் போலவே இளம் பருவ பெண்களுக்கும் கல்வி, பாதுகாப்பு மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் சம வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. பெண்கள் தங்கள் வளர்ச்சி பருவத்தில் திறம்பட ஆதரிக்கப்பட்டால்

0: உலகம் முழுவதும் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை இயக்கும் தொழிலாளர்கள், தொழில் முனைவோர், தலைவர்கள் மற்றும் நாளைய மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாக மாறும் சக்தி அவர்களுக்கு உண்டு. பெண் குழந்தைகள் பிறப்பு என்பது பெற்றோருக்கு ஏற்படும் பொருளாதார சுமை என்கின்ற கருத்தியலை மாற்றியமைக்கவும், இவ்வுலகில் உயிர்கள் ஒவ்வொன்றும் தோன்றவும் சுதந்திரமாய் வாழவும் இயற்கையான உரிமைகள் உள்ளன என்பதை உணர்த்தவும் இந்த நாளில் பல நடவடிக்கைகளை தன்னார்வ அமைப்புகள் மற்றும் மக்கள் நல அரசுகள் வழியாக உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்படுகிறது. பெண்கள் ஏராளமான சவால்களை எதிர்கொண்ட போதிலும் நம்பிக்கையுடனும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உறுதியுடனும் இருப்பதாக காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் தாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கும் ஒரு தொலைநோக்கை நோக்கி செயல்படுகிறார்கள். பெண்கள் சரியான வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் ஆதரிக்கப்படும் போது அவர்களின் ஆற்றல் எல்லையற்றது. மேலும் அவர்கள் வழிநடத்தும் போது நேர்மறையான தாக்கம் அவர்களை தாண்டி அவர்களின் குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் பொருளாதாரங்களுக்கும் நீளும். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான சிறுமிகளுக்கு பாலினம் இன்றும் அவர்களின் தேர்வுகளை கட்டுப்படுத்துகிறது, அவர்களின் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கிறது. இருப்பினும் இந்த சவால்கள் கடக்க முடியாதவை அல்ல. சரியான முன்முயற்சிகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் ஒவ்வொரு பெண்ணும் வெற்றி பெற தேவையான சுகாதார பாதுகாப்பு, கல்வி மற்றும் திறன்களை பெறும் எதிர்காலத்தை நோக்கி விரைவாக முன்னேற முடியும். நிலையான வளர்ச்சியை வளர்ப்பதில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாப்பின் முக்கிய பங்கை அடிகோடிட்டு காட்டுகிறது. அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வது அவர்களின் தனிப்பட்ட நல்வாழ்வுக்கு மட்டுமல்ல சமூகத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் முக்கியமானது. குறிப்பாக பெண் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை அங்கீகரித்து நிலைநிறுத்துவது மிகவும் சமமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவசியம். இந்திய அரசாங்கம் பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட விரிவான திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சமூகத்தில் அவர்களின் முக்கிய பங்கை அங்கீகரித்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் மற்றும் சுகன்யா சம்ரிதி யோஜனா போன்ற முயற்சிகள், கல்வி மற்றும் திருமணத்திற்கான சேமிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கும் பெண்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. பெண் குழந்தைகளை ஆதரிப்பதற்கான அவசர நடவடிக்கையின் தேவையை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தில் ஒவ்வொரு பெண்ணின் உரிமைகளையும் பாதுகாத்து அவர்களின் முழு திறனையும் உணர உதவுவதில் நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏனெனில் பெண்கள் செழிக்கும் போது சமூகம் செழிக்கும். இந்த ஆண்டு சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தின் கருப்பொருள், குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பெண் குழந்தைகளின் உரிமைகளில் முதலீடு செய்வோம் என்பதாகும்.
1: சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம்.
2: நேரம் இப்போது 5:12. நேர்களே, இனி கேட்கலாம் முல்லைச்சரம். சலசலக்கும் நீரோடைகள், இதமாக வீசும் தென்றல் காற்று, பூத்து சிரிக்கும் புதுவண்ண மலர்கள், பச்சை பசியலென பரந்த புல்வெளிகள் யாவும் இறைவன் நமக்கு தந்த இனிய வரம். வரும் பாடல் சாந்தி நிலையம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 வடசேரி ஆசிரமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தனங்கை அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.

நேயர்களே, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை நூற்றுவரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். உடல்கள் இரண்டு என்றாலும் உயிர் ஒன்றுதான். கடல் காதலன் தீண்டலில் சிவந்ததோ அந்திவானம், செவ்வானம் அழகாய் சிரிக்க உன் வண்ணங்களால் என் விழிகளை நிரப்பிவிடு. மயில் தரும் அந்திவானத்தின் அழகு இதோ. சின்னவர் படத்திற்காக மனு சொர்ணலதா பாடியது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் பாடலை கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 வடசேரி ஆசிரமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தனங்கை அம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆமினி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
1: நேரம் இப்போது 5:24. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்பின் உருவம் அடைக்கலம் என வந்தோரை அற

அனைத்து காக்கும் சக்தியவள், ஆதிசிவனில் பாதியவள், மாரி மகமாயி திரிசூலி நீலி கருமாறி யாவருக்கும் தாயவள்தான். வருபாடல் அரண்மனை போர் படத்திற்காக அருணா ரவீந்திரன் மகாலிங்கம் பாடியது. பாடலுக்கு இசை ஹெட்காப் தமிழா. வரிகள் முத்தமிழ்.

0: நேர்களே, இதுவரை முல்லைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:30.
1: வடசேரி ஆசிரமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கும் நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் இன்று சுசீந்திரம் அருள்மிகு முன்னதி தனங்கையம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.

0: நேயர்களே, கோவில் வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்குவதற்காக தயாராக காத்திருக்கிறார்கள் நமது அறிவிப்பாளர்கள் வி சுகுமார், எஸ் ராதிகா. காற்றலை வழி கோவிலுக்குள் நுழைவோமா? வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, நவராத்திரி தாயகி சிறப்பு நேர்ல நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்வாக இன்றைக்கு சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கை அம்மன் ஆலயத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்குகின்றோம். முன்னுதித்த நங்கையே, எங்கள் உயிரில் கலந்த தெய்வத்தாயே, குணமதில் உயர்ந்த தேவியே, கும்பிடும் அடியார் தம்மை நலமதில் சேர்க்கும் தாயே, விண்ணவர் போற்றும் தேவியே, எங்கள் நா போற்றும் தேவியே, உன் திருவடிக்கு எங்கள் வணக்கம் தாயே. வடக்கே இதயத்திலிருந்து தென்கோடி வரை பறந்து கிடக்கின்ற நமது பாரத திருநாட்டில் பல ஊர்களின் கோவில்கள் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பக்தர்களின் நம்பிக்கையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நாகர்கோவில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும், முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆன்மீக நகரமான சுசீந்திரம். சுந்தர சதுர்வேதி மங்கலம், ஞானாரண்யம், திருச்சி விந்தரம், சுசீந்திரம் என்றெல்லாம் சிறப்போடு அழைக்கப்படுகின்ற இத்திருத்தலத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒரே லிங்க வடிவில் காட்சியளிக்கும் சுசீந்திரம் அருள்மிகு தாணுமாலய சாமி திருக்கோவிலின் பிரஜ்ஞ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற தெப்பக்குளத்தின் கரையில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஆலயம் அருள்மிகு முன்னுதித்த நங்கை அம்மன் ஆலயம். செந்தாமரை முகத்தில் செந்தூர திலகமிட்டு செம்மாதுளை விரிந்த செவிதழில் உன் சிரிப்போடு அன்னை காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள். உலகை காக்கும் பரம்பொருளாக, அன்பு தாயாக, நம்மை கண் இமை போல் காக்கும் கார்த்தியாயினியாக, கவலையை நீக்கும் தாகியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் முன்னுதித்த நங்கையை பக்தர்கள் எல்லாம் இரு கரம் கூட்டி வணங்கிக் கொண்டிருக்கும் காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இப்பொழுது வான் மழை நின்றாலும் ஆலயத்தின் உள்ளே அம்மனின் அருள்மலையில் நாங்கள் நனைந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய பூசாரி முன்னப்பன் அவர்கள் நம்மோடு. ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.

0: அம்பாளுடைய திரு உருவத்தை பத்தி சொல்லுங்க ஐயா. அம்பாள் வந்து மகிஷாசுர மர்த்தினி ரூபமாக வீற்றுக் கொண்டிருக்கிறாள். அஷ்டபுஜங்கள் எட்டு கரத்தோடு கபால மாலை அணிந்து இடது காலுக்கு கீழே மகிஷனுடைய தலையை வைத்து மகிஷாசுர மர்த்தினியாக வதம் செய்யக்கூடிய ரூபத்திலே அமர்ந்திருக்கின்றாள். அம்பாளுடைய ரூபத்துக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. அம்பாள் வந்து கடுகு சர்க்கரை மூலிகை பொருள்னு சொல்லுவாங்க, அதனால செய்யப்பட்ட விக்கிரகம். அதனாலே அபிஷேகம் வந்து ஸ்ரீசக்கரத்துக்கும் அம்பாளுடைய யந்திரங்களை நாங்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் ஸ்ரீசக்கரத்தை கீழே. அதுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுத்து மேலே பிரவேசனம் பண்ணி விடுவாங்க. சகல நோய் நொடிகளும் தீர்க்கக்கூடிய அருமருந்து அந்த அபிஷேக தீர்த்தம். இந்த ஆலயத்துல வந்து வேற என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்கு? இங்க வந்து பரிவார தேவதைகளாக சக்தி கணபதி இருக்கார், அப்புறம் குத்துக்காளி, புவன புவனேஸ்வரி, ஸ்ரீசக்கரம், அப்புறம் சூலகாளி, நாககிருஷ்ணர், உங்களுக்கு சிவனுடைய அம்சம் இருக்குது, உமா பார்வதி இருக்கிறா,
1: பெண் வேதாளம் இருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க.
0: வந்து அம்பாளுடைய வாகனம், அம்பாளுக்கு நேர விட்டு இருக்குது. அப்புறம் மோகினி இருக்கிறாங்க, மோகினி பஞ்ச கன்னிகள், சாஸ்தா இருக்கிறார், பைரவர் இருக்கிறார், நாகதேவதை, அது வந்து வரக்கூடிய பக்தர்கள் செய்யக்கூடிய வழிபாடுக்காக நாகதேவதை பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பரிவார தேவதைகளுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் தினமும் 6:30 அளவு காலையில் நடக்கும். கோவில் வந்து 6 திறக்கிறாங்க, 11:30 சாத்துவாங்க அதிகாலை. அப்புறம் சாயங்காலம் வந்து உங்களுக்கு 5 திறந்து 8:30 அடைப்பாங்க. இது பொதுவாக உள்ள நேரம். மற்றபடி திருவிழா காலங்களில் இந்த நேரம் வித்தியாசப்படும்.
1: இந்த ஆலயத்தில் வந்து என்னென்ன சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்கும்?
0: இங்க சிறப்பு வழிபாடு எல்லா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அலங்காரங்கள் நிவேத்திய சாதனங்கள் வச்சு கொடுப்பாங்க. திருவிளக்கு பூஜை ரொம்ப விசேஷம். மாதர்கள்லாம் வந்து திருவிளக்கு பூஜை, அது எல்லா மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்று நடக்கும். அம்பாளுடைய ஜென்ம மாதம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம். அன்றைக்கு ரொம்ப வெகு விமரிசையா இருக்கும். பாலசுந்தரியாக அம்பாள் காட்சி கொடுப்பா. மற்றபடி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரம். நவராத்திரி பண்டிகை வந்து இங்க ரொம்ப விசேஷம். மகிஷாசுர மர்த்தினியா வீட்டில் இருக்கனாலே நவராத்திரி பண்டிகை இங்க 10 சிறப்பாக கொண்டாடுவாங்க. முதல் நாள் இன்னைக்கு அன்னபூர்ணி அலங்காரத்துல அம்பாள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரம். 10th நாள் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம் செய்து பரிவேட்டைக்கு போவாங்க. இங்க இருந்து வழுக்கம்பாருன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க போய் பரிவேட்டை பண்ணி அம்பாள் இங்க வந்து அப்புறம் அம்பாளுக்கு கலச பூஜை செய்து பலி கர்மங்கள் பண்ணி அம்பாளுக்கு சாந்தி பண்ணுவாங்க.
1: மிக்க நன்றி ஐயா. இத்திருக்கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் முன்னுதித்தலங்கை அம்மனின் திருவுருவம் கற்சிலைகள் செய்ய தொடங்கும் பழங்காலத்திற்கு முன்பே கடு சர்க்கரை என்னும் தெய்வீக மருந்தால் செய்யப்பட்டுள்ளது. இந்த மருந்து காவிமண், குந்தரிக்கம், குலுகுலு சர்க்கரை, கொம்பருக்கு, செஞ்சயம், பசுனை, எள் எண்ணெய், பலவித மூலிகை சாறுகள் ஆகிய 8 பொருட்களால் செய்யப்பட்டது என கூறப்படுகிறது. சிற்ப சாஸ்திரம் இதை கடு சர்க்கரை யோக மருந்து என்கிறது. இத்தகைய திருமேனிகளுக்கு அபிஷேகம் கிடையாது. எனவே இத்திருக்கோவிலில் முன்னுதித்தலங்கை அம்மன் முன்பாக உள்ள மகாமேரு வடிவத்திலுள்ள ஸ்ரீ சக்கரத்திற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அன்னையின் கருவறையின் முன்பாக ஐயா சொன்னது மாதிரி சுமுகி சுந்தரி என்கிற இருவரும் தோர பாலகிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாஞ்சில் நாட்டில் நங்கை என பெயர் முடியும் தெய்வங்கள் பல உள்ளன. அழகிய பாண்டியபுரத்தில் வீரவநங்கை, தரிசனங்கோப்பில் ஸ்ரீதர நங்கை, பூதப்பாண்டியில் அழகிய சோழவநங்கை, தேரூரில் அழகிய சோழக நங்கை, குலசேகரபுரத்தில் குலசேகர நங்கை, சுசீந்தரத்தில் முன்னுதித்த நங்கை. நவராத்திரி நாளின் முதல் நாளாகிய இன்று முன்னுதித்த நங்கை அம்மன் அன்னபூரணி அலங்காரத்துடன் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆலயத்தில் பூமாலை சூடி அழகாக காட்சியளிக்கும் அன்னைக்கு இப்பொழுது பாமாலை செண்பகவல்லி.

0: இசையால் வசமாக இதயம் ஏது. இறைவன் கூட இசைக்கு வசப்படுகிறது என்பதை இந்த சிறுவினுடைய பாடல் வழியாக நாம் கேட்டோம். சுந்தரபுரி சுசீந்தைப்பதி இந்திரர் போற்றும் இறைப்பதி, மந்திர நீரும் மங்கள குங்குமம் சிந்தை நேற்றி அணி அருள்வாய் தாயே என்று அம்பியை பக்தர்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் ஆன்மீக பேச்சாளர் மு செல்லப்பன் அவர்கள் அம்பியின் அருள் குறித்து நம்மிடையே.
1: பழையாற்றின் கரையில் தன்னெடுங்காலமாய் அருள்பாலிக்கும் நங்கை என்ற பெயர் கொண்ட ஆலயங்களில் மிக பழமையான ஆலயம் இந்த முன்னோற்று நங்கை ஆலயம். குபேரன் மற்றும் சந்திரனுக்குரிய திசையான வடதிசை நோக்கி உக்ர வடிவத்தோடு நமக்கு மனசாந்தத்தையும் வளத்தையும் வாரி வழங்கும் வகையில் வடக்கு வாசல் செல்வியான இக்காளியம்மை இத்திரத்தில் கோயில் கொண்டுள்ளாள். பரசுராம கல்பச்சுத்திரத்தில் மகாமேருவாகிய ஸ்ரீ சக்கரத்தில் காளிகா தேவி ராஜசியாமளாவாக பூஜிக்கப்படுகிறாள். மகாமேருவில் காளிகா தேவியை பூஜிக்கும் முறைக்கு பெயர் ஷாம கிரம் கிரமம் என்று பெயர். இச்சக்கரத்தில் காளியம்மை கௌள மார்க்கத்தில் பூஜிக்கும் போது பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியாக அதாவது ஆதி பூதாவாக வழிபடப்படுகிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நடைபெற்ற காளியூட்டு பூஜையின் போது கௌள மார்க்கமே பின்பற்றப்பட்டுள்ளது. மகாமேரு சக்கரமுடைய காளி கோயில்களில் உச்சி வேளையில் அநாகத சக்கரம் என்னும் இதய பகுதியில் தேவியை மானசீகமாக பூஜித்தால் வேண்டியது நிறைவேறும் என்பது கல்பசூத்திரம் கூறுகிறது. காளிகா தேவி பரசுராம கல்பசூத்திரத்தில் குண்டலி யோகத்தை பக்தருக்கு வழங்குவதாக அறியப்படுகிறாள். அதனால்தான் பரசுராம கஷேத்திரத்தை தேசத்தைச் சேர்ந்த மக்களான கேரள தேசத்தவர்கள் நவராத்திரி விழாவின் போது இங்கிருந்து நவராத்திரி விழாவுக்கு செல்லும் தேவியை குண்டலி நங்கை என்ற பெயரில் அழைக்கின்றார்கள். சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வழிபட்டு உயர்ந்த இந்த காளி தேவி பக்தராகிய நாமும் வழிபட்டு வளம் பெறுவோம்.
0: நன்றி ஐயா. திருவனந்தபுரத்திற்கு நவராத்திரி விழாவிற்காக கடந்த 8ஆம் தேதி மேள தாளங்கள் முழங்க, குழந்தைகள் நடனமாட, பெண்கள் முத்துக்கொடை பிடிக்க தமிழ்நாடு கேரள போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையோடு பல்லக்கில் அம்பாளின் விக்கிரகம் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. ஆலயத்தில் இன்று முதல் நாளாகிய நவராத்திரி நாளில் படிக்கட்டுகளில் அழகாக கொலுபொம்மைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். செவ்வானம் மேகம் மூட்டத்துடன் இங்கே அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. அன்னை அன்ன பூரணியாக ஆலயத்தின் உள்ளே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். பக்தர்கள் எல்லாம் அம்பிகையை தொழுது கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நேர்ல நிகழ்ச்சியை ராதிகா தொடருவார்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ. பூதம் ஐந்து மானாய் காளி, பொறிகள் ஐந்து மானாய், துன்பம் நீக்கிவிட்டாய் காளி, தொல்லை போக்கிவிட்டாய், எங்களுடைய துன்பங்களையும் தொல்லைகளையும் போக்கி இன்ப வாழ்வு வழங்கும் அம்மை சுசீந்திரத்தில் அழகாக கொலுவீச்சு கொண்டிருக்கிறார்கள். இங்கே நவராத்திரி நாயகி நேரலை நிகழ்ச்சிக்காக நம்மிடம் பலர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம சந்திப்போம். வணக்கம் ஐயா.
3: என் பெயர் சங்கர் நாராயணன். நான் வந்து 300 கோவில் தினமும் வந்து கும்பிட்டு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்து இந்த நவராத்திரி நாளில் 9 நாமசங்கீர்த்தனம் மாலை நேரம் 6 முதல் 8 மணி வரை அம்பாள் கீர்த்தனைகள் எல்லாம் பாடி சந்தோஷமாக ஒரு கடந்த 20 செய்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னமும் ஆரோக்கியம் இருக்கும் வரை பாட வேண்டும் என்பது என்னோட ஆசை. அதை அம்பாள் நிறைவேற்றி தருவாள் என்று முழுமையாக நம்புகிறேன்.
2: உங்களுடைய எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அடுத்ததா ஒருத்தங்க இருக்கிறாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
4: ராதிகா சுபாஷ், அஷ்டங்குளம்.

0: நமச்சிவாய் எனக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்றால் அம்மை உமையவளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி. நவராத்திரி விழாவை இந்தியா முழுவதிலும் பல பகுதிகளிலும் கொண்டாடி வருகிறார்கள். நமது சுசீந்திரம் முன்னுரித்த நங்கை அம்மன் கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் அக்டோபர் 11 தேதி துவங்கி அக்டோபர் 20 தேதி நிறைவடைகிறது. இந்த ஆண்டு நவராத்திரியை ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கிறோம். இதற்கான சிறப்பு என்னவென்றால் இறைவனோடு ஒன்றி மேலும் வலிமையை பெறுவதாகும். உலகின் பரிமாண வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வழிமுறையில் 9 படிகள் அமைத்து அம்பாளை வணங்குகிறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவியரை நாம் இந்த நாளில் வழிபடுகிறோம். முதல் 3 நாள் பூஜை தீமையையும் தீய சக்திகள் அழியவும் தைரியமும் வலிமையும் கிடைக்க துர்கா தேவி வழிபாடு. அடுத்த 3 நாட்கள் குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெற மகாலட்சுமி வழிபாடு. கடைசி 3 நாட்கள் நம் பிள்ளைகளின் கல்வி சிறக்க, ஞானம் வளர அறிவின் தேவதையான சரஸ்வதியை வணங்கி விஜயதசமி நாளோடு பூஜையை நிறைவு செய்கிறோம். நவராத்திரி பூஜை மண்ணுலகில் மட்டுமின்றி விண்ணுலகில் தேவர்களாலும் போற்றப்படுகிறது. மகிஷாசுர அரக்கனை அழிப்பதற்காக அன்னை மகிஷாசுர மர்தினியாக 9 நாட்கள் போரிட்டு வெற்றி வாகை சூட்டுகிறாள். அதையே நாம் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம். விரதம் இருந்து அம்பாளை வணங்கினால் சகல சௌகரியங்களும் நம்மை வந்து சேரும் என்பதே ஐதீகம். நீங்களும் அன்னையின் அருள் பெற்று வாழ்வில் சிறப்படைவீர். அழகா கொல்லு பத்தியும் நவராத்திரி பத்தியும் அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. நங்கை என்றாலே பெண்ணில் சிறந்தவள் என்று பொருள். சைவ சமயத்தில் உள்ள 10 திருமுறையான திருமந்திரத்தில் நங்கை இறை எங்கள் முக்கண்ணி என்றும், 11 திருமுறையில் இமையா நெடுங்கண் உமையாள் நங்கை என்றும் மகிஷாசுர மர்த்தினி பற்றிய செய்திகள் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் நிரம்ப இருக்கின்றன. சுசீந்திரம் தெப்பளத்தின் அருகே உள்ள முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவிலின் தெற்கு வடக்காக அமைந்துள்ள ஆலயத்தில் தெற்கு வாசல் வழியை நாங்கள் எல்லோரும் நுழைந்து வடக்கு வாசல் நோக்கி எழும் அம்மனதா நாங்க இப்போ தரிசிச்சுட்டு இப்ப நாங்க இந்த நேரலையில இணைஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு பக்தி வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கமா.
1: மணிமேகலை கோட்டார்ல இருந்து பேசுறேன். நான் வந்து இங்க வந்து இன்னைக்கு குழு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்திருக்கேன். நவராத்திரி
0: நீங்க நம்ம எஃப்எம் நேயர் தானே?
1: நான் எஃப்எம் நேயர். எஃப்எம்ல சொன்னதை வச்சுதான் நான் இங்க வந்தது. வந்த இங்க அங்க இங்க வந்து நல்ல விசேஷம், முதல் நாள் நாங்க வருவான்னு சொன்னாங்க, அதை வச்சுதான் இங்க வந்தது. சாமிய கும்பிட வந்ததாமா.
0: அருமையான தரிசனம் கிடைச்சது. அழகா ஒரு பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்கல்ல,
1: பாடுங்களேன். பாடுறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி தூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி.

0: ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.
1: சரியம்மா, ரொம்ப நன்றியம்மா, ரொம்ப நன்றிம்மா, நன்றி.
2: ஆலய கருவறையில் முன்னதித்த நங்கையம்மன் வடக்கு நோக்கி ஆயுத பாணியாக 8 கரங்களுடன் மகிஷாசுரனை வதைக்கும் கோலத்தில் காட்சி தராங்க. அதனாலதான் இந்த அம்பிகை மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இப்ப நம்ம ஆலய வளாகத்துல இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம், அருணாசுரம் பேசுறேன், சுசீந்திரம். இந்த கோவிலுக்கு பல இடம் நாங்க வந்திருக்கிறோம், பல நூற்றாண்டு பல ஆண்டுகளாக இங்க வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, மற்ற எல்லா கோவிலை விட சிறப்பான ஒரு முற்பெரும் தேவியாக இங்க வீட்டிலிருந்து இந்த கோவில்ல ஆட்சி புரிகிறார். காவல் தெய்வமாக சுசீந்திரத்திலே காவல் தெய்வம் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். நம்ம கேட்டதெல்லாம் நடக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். குழந்தை கேட்ட வரங்களை எதுனாலும் நமக்கு கேட்ட வரங்களை கொடுக்கின்ற ஒரு அன்னையாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமாக இங்க சில சிற்பங்கள், சில சிற்பங்களை நம்ம உருவ சிற்பங்களை நாம் பார்க்கலாம். நேர்த்திகரனாக வச்சிருக்கிறது. இதே மாதிரி சுசீந்திரத்துல முக்கியமா தானுமாலின் கோவில் நடக்கின்ற விழாக்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம 301 தான். 301 தான் இங்க இருந்து சேர்ந்து அவனுடைய அர்ச்சகர் அங்க போய் அதனுடைய பரிகாரங்கள் பண்ண பிறகுதான் இந்த விழாவே தொடங்கும். ஒவ்வொரு கோயிலின் சிறப்பு இது நம்மளுடைய கோவில சிறப்பு. இப்பொழுது 301 வந்து திருவனந்தபுரம் சென்றிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டு நடந்துக்கிறது. எல்லோரும் சிறப்பாக இருந்து அன்னையனை கண்டுகளிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்ளுங்க.
2: அருமையா சொன்னீங்கயா, நன்றி. நவராத்திரி வழிபாடு சக்தி மகிமையை விளக்கும். இச்சா சக்தி துர்க்கை, வெற்றியின் தேவதை, வீரத்தின் தெய்வம், சிவப்பிரியை, மகிஷன் என்னும் அரக்கனை 9 இரவுகள் போரிட்டு வெற்றி கண்டவள். கிரியா சக்தி திருமகள் விஷ்ணு பிரியை, செல்வத்தின் உறைவிடமே இவளின் பிறப்பிடம், பார்க்கடலில் அமுதத்துடன் உதித்தவள், மலரை ஒத்த வெண்மையான அழகு நிரம்பியவள். ஞான சக்தி சரஸ்வதி, பிரம்மாவின் பிரியை, ஆய கலைகளுக்கும் சகல கலைகளுக்கும் அதிபதி, வீரம் செல்வம் கல்வி, இந்த முப்பெரும் சக்திகள் தான் இந்த உலகையே ஆட்சி பண்ணுகின்றன. இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தங்க நிக்கிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம். சத்யோ ஜாதவ அமதவய அகர தத்புருஷ ஈசாந்திய பஞ்சமுக ஓம் விராட் விஸ்வ பிரம்மனே நம. கேட்டால் கேட்டவரம் தரும் தாயே உன் சரணம். என்னுடைய பெயர் மந்திரமூர்த்தி, நாகர்கோயிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து அதாவது விவரம் அறியாத வயசுல வந்து ஃபேமிலியோட வரச்சே வந்து சுசீந்திரம் தேர் திருவிழக்க வரச்சே வந்து இங்க வந்து வெயிட் பண்ணி சாப்பாடுலாம் உணவுலாம் அறிஞ்சிட்டு போவோம். அப்புறம் வந்து இந்த 300 நங்கை அம்மன் வரலாறு நான் படிச்சிருக்கேன். அவங்க வந்து அதாவது சுசீந்திர தானுமலை மூர்த்தி கோயில் கெட்டரசை வந்து அக்னி குண்டத்துல அவங்க வந்து முதல்ல வந்து அந்த அக்னி புலம்புல வந்து அவங்க வந்து எனக்கு தான் முதல் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதன்படி அன்றைய நிர்வாகிகள் கெட்டினார்கள். அதனால் அவங்களுக்கு பேர் முன்னுதித்த நங்கை அம்மன். இப்போது வந்து முன்னுதித்த நங்கை அம்மன் வடக்கு பார்த்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்து 9 படிகளில் கோலு வைத்திருக்கிறார்கள். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது. அவருடைய சக்தி எனக்கும் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமா கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்க அருளாசி தேவை நாடி நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: அருமையா சொன்னீங்க, நன்றி ஐயா. மன உணர்ச்சியை கட்டுப்படுத்தி மனதிற்கு அமைதியை அளித்து ஆனந்த பெருவாழ்வுக்கு அழைத்து செல்றதுதான் இந்த நவராத்திரி வழிபாடு. இந்த நவராத்திரி வழிபாடுக்காக நிறைய பெண்கள் எல்லாருமே கொலு வச்சிருக்காங்க, பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பத்தி கேட்கலாம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
5: ராஜமார்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஜெயஸ்ரீ.
2: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: மங்களம். ஜெயஸ்ரீ
2: பாடுங்க.
5: வருவாய் வருவாய் வருவாயம்மா, திருவே உருவாய் வருவாயம்மா, இருளை விளக்கவே வருவாயம்மா, மன இருளை விளக்கவே வருவாயம்மா, உன்னருளை பொழியவே வருவாயம்மா, உன்னருளை பொழியவே வருவாயம்மா, வருவாய் வருவாய் வருவாயம்மா, திருவே உருவாய் வருவாயம்மா.
2: அருமையா பாடுனீங்க. இந்த கோவிலுக்கு எவ்வளவு நாளமா வரீங்க?
5: நான் என்னுடைய 20 வயசுல இருந்தே வந்திருக்கேன். அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்து உருவ வழிபாடு வந்து மிகச்சிறப்பு. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ, குழந்தை இல்லைன்னா குழந்தையும் ஒரு தாய் மாட்டு உருவம் செய்து வழிபட்டா

0: இந்த கோயில உடனே அம்பாள் நிறைவேற்றி தந்திருக்கா. என்னுடைய சகோதரிக்கே நாங்க அப்படி வேண்டிக்கணும், உடனே அம்பாள் உடனே குழந்தைய கொடுத்துருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவன், என்ன கேட்டாலும் தருவா, சொல்லவே முடியாது. அவ்வளவு கண்ணி, அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்தவன், அவள் பெருமை சொல்லி சொல்லி தீராது. அவ்வளவு ஆடி போறதுக்கெல்லாம் சின்ன பெண் மாதிரியே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆடி போறதுக்கு அம்பாள் அழகு, ஆடி செவ்வாய்க்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அழகு அம்பாளோட அலங்காரம். பக்தர்களுக்கு வேண்டும் மரத்தை கொடுக்கறது வரசக்தி விநாயகி அவள் தான்.
1: அருமையா சொன்னீங்கம்மா. மரத்தில் கூடி இருக்கின்ற பறவைகள் எல்லாம் அந்த மரத்தடியில் சென்று கைதட்டினால் பறந்து ஓடுவதை போல சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் நாமத்தை பாடினால் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பறந்து ஓடிவிடும் என்பது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரின் ஆழமான நம்பிக்கை. நிற்கக்கூடிய அனைத்து பெண்களுமே ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி என்ற ஓங்கார நாமத்தை இங்கே இரு கரம் குவித்து வழிபடக்கூடிய காட்சியை தான் நாங்கள் இந்த ஆலய வளாகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு நிறைய குட்டி பசங்களாம் இருக்கிறாங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ராமா விஷ்ணு பிரசாத். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: கிருஷ்ணங்கல்ல.
1: எத்தனை தடவை உங்க வந்திருக்கீங்கம்மா?
3: ரெண்டு தடவை.
1: ரெண்டு தடவை வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள், என்னெல்லாம் பாத்தீங்க கோயிலுக்குள்ள?
3: கோயிலுக்கு சாமி பார்த்தோம்.
1: நல்லா இருக்காங்களா? சூப்பரா சொன்னீங்க, நன்றிமா.
3: நன்றி.
1: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு விவேகானந்தன். இளங்கடை சகல வல்லமை படைத்த தாயாக சுசீந்திரம் நகரிலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய், சகல உயிருக்கும் தாயாக விளங்குகின்றவள். நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தியுடைய பராசக்தியாக இங்க வீற்றிருக்கின்றாள்.
1: அருமையா சொன்னீங்கய்யா, நன்றி ஐயா.
4: நன்றி.
1: அடுத்ததா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பாக்கலாம்.
5: நாகர்கோயில் கிருஷ்ணகோயில இருந்து கண்ணன் பேசுறேன். நாங்க டெய்லி எஃப்எம் கேட்போம், அதுல சொன்னனாலதான் நாங்க இன்னைக்கு இதுக்காண்டியே வந்தது. உங்களை பாக்க காண்டி, ரேடியோ ஸ்டேஷன் ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்க காண்டியே வந்தோம். வந்த இடத்துல வந்து நாகர்கள் மந்திரமூர்த்தி அவங்களையும் பார்த்தோம். அவங்க வாய்ஸு நல்லா இருக்கும், பேசல.
6: இப்ப அம்மனோட அருள் பத்தி பேசுங்க.
5: அம்மன் அருள், நாங்க வந்து வருஷந்தோறும் வருவோம், முதல் நாள் வருவோம், இல்ல நீங்க லீவ் நாள்ல கண்டிப்பா வருவோம். இந்த நவராத்திரி பொழுது பார்க்கறதுக்கு பசங்க விருப்பப்பட்டனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அவங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க.
6: நன்றி, நன்றி. 6:30 மணி அளவில் அம்பாளுக்கு தீப ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பறவைகள் தங்களுடைய இருப்பிடத்தை தேடி அந்தி மாலையில் அப்படி பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அம்பாளினுடைய விமானத்தின் மேலே அழகாக பறவைகள் பறந்து செல்வதை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு பக்தை நம்மோடு. உங்க பேர் என்னம்மா? எங்கிருந்து வாரீங்க?
1: மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாண்டியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே சங்கன பாணியன் கனிமுகம் கண்டனர் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி என்று இங்கு கொலுவிருக்கக்கூடிய அம்மனை மனதார வழிபடக்கூடிய காட்சியை தான் ஆலய வளாகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
6: சிங்க மீது அமர்ந்த ஓம்காரனை போற்றி, மங்களம் அருளும் மங்கையை போற்றி, எங்கும் நிறைந்த சக்தியை போற்றி, எங்கும் திருவடி போற்றிடவை போற்றி, நன்றாய் நச்சமிழ் தருவாய் போற்றி, அன்றும் இன்றும் என்றுமே போற்றி, நன்றாய் காப்பாய் பிரிவை போற்றி போற்றி என போற்றுகிறோம் தாயே. சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்தலங்கை அம்மனின் அடிபோற்றி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை நவராத்திரி நாயகி நேரலை நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவிலில் இருந்து நேரலை வழி குமரி பண்பலை 101 தரிசித்தோம். ஆலய வளாகத்தில் இருந்து நிகழ்ச்சியை வழங்கியவர்கள்
6: வி சுகுமார்,
1: எஸ் ராதிகா.
6: வணக்கம் நேயர்களே.
1: நன்றி நேயர்களே. நாளை மாலை 5:30 பத்மநாபபுரம் தேவாரக்கெட்டு சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு நமது குமரி பண்பலை 101 வழியாக சென்று அம்மனை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
7: நேயர்கள், இதுவரை வடசேரி ஆசிரமம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம் வழங்கிய நவராத்திரி நாயகி நிகழ்ச்சியில் சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் திருக்கோவில் சிறப்பு நேரலை கேட்டீர்கள். கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மருத்துவமனை மற்றும் மருந்தகம், வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
8: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
9: வடசேரி ஆம்னி.

0: பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
1: தோல் நோய்கள்,
0: வயிற்று செரிமான கோளாறுகள்,
1: மூட்டுவலி, வாதம்,
0: சுவாசக் கோளாறுகள்,
1: மூலம்,
0: தலைவலி, மைக்ரேன்,
1: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
0: 9443693100.
1: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
0: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
1: தோல் நோய்கள்,
0: வயிற்று செரிமான கோளாறுகள்,
1: மூட்டுவலி, வாதம்,
0: சுவாசக் கோளாறுகள்,
1: மூலம்,
0: தலைவலி, மைக்ரேன்,
1: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
0: 9443693100.

0: நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் லாரன்ஸ் கென்னடி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிலமடம் முத்துலட்சுமி அவர்கள். அமுத சுரபி, இதில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் சென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோசி அவர்கள். இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா, நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 10:00 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா, இதில் கல்புராகி ஜெகதீஷ் குஹர் அவர்களின் தபலா இசை கேட்கலாம், 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்டோம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashwani, the news read by Nishit Kumar.

குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி குறித்த அறிவிப்பு. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி இம்மாதம் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி, A letter to Mother Earth, My promise to protect nature என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு இம்மாதம் 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரைப்பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரைப்பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று என் வயது 18 மேல் அல்லது 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை இம்மாதம் 31 அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை வரும் நவம்பர் மாதம் 15 உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி, ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால், பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: இனி மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
2: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
1: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
2: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
1: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
5: सुनती हो, कमाल ही हो गया.
6: क्या हो गया ऐसा?
5: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
6: ये कमाल कैसे हो गया?
5: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
6: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
5: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.
7: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
8: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
9: மெல்லிசையில் முதலில்
10: குழலூதும் கோபாலனே என தொடங்கும் TK ஜெயராமன் இசையமைத்த பாடலை பாடுபவர் B. அருந்ததி, இயற்றியவர் செங்கதிர்வாணன்.

0: மெல்லிசையில் நிறைவாக.
1: மனிதா என தொடங்கும் பாடலை பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ். ஐ கே எம் முருகேசன் இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
1: இந்து தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
2: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
0: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, அக்டோபர் 2001 முக்கியமந்திரி சபத் லி தி.
2: அக்டோபர் 2001 நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், 2வது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
4: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு

0: திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாதில் நடைபெற்ற இப்போட்டியின் வில்லியர்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். கீர்த்தனா பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40 நிமிடம் 40 நொடி.

நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் ஏழாம் அறிவு படத்திற்காக கார்த்திக் மேகா பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமர்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் சிரமடம் முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேரம் இப்போது 6:49. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சிவாஜி படத்திற்காக உதித் நாராயணன் சென்னையை பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். பாடலை கேட்கலாமா?

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். நேர்மிப்போது 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101.
1: நீங்கள் கேட்கவிருப்பது இனிசை நேரம். இனிசை நேரத்தில் முதலில் வரும் பாடலை பாடியிருப்பவர் சௌமியா.

0: இன்னிசை நேரம் கேட்டோம். இனி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சி ராஜா அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத்தினும் சமரச தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 13,93,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,161 வழக்குகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 300 மாணவர்கள் ஒருங்கிணைந்து 300 திருக்குறளை இடைவிடாது வாசித்து உலக சாதனை புரிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கின. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டு போட்டிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் விளையாட்டு போட்டிகளை நடத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திய தொழிலமைச்சகத்தின் சார்பில்

0: 2 நாள் தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அளவில் பிரபலமான நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களின் உற்பத்தி பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியினை நடத்தினர். இதில் 1000-க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த 100-க்கணக்கான விநாயகர் சிலைகள், ராமநாயக்கன் ஏரி, சின்னாறு, கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்சேர்ப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த வாரம் சமரச தீர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று சமரச தீர்வு மையம் குறித்த ஒரு நாள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். உலக கராத்தே போட்டியில் கின்னஸ் சாதனை படைத்த 18 மாணவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறுவது அதிகரித்து வருவதாகவும், ஆண்டுக்கு சராசரியாக 24,000 பிரசவங்கள் பார்க்கப்படுகிறது என்றும், அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 12,000 பிரசவங்கள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொது சேவையினை பாராட்டும் வகையில் சேவா ஜோதி யாத்திரை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா இந்தியா இயக்கம், ஜோஸ் அணி தொடக்க விழா மற்றும் காசநோய் இல்லாத பஞ்சாயத்துகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 48 கிராம ஊராட்சிகளுக்கு சிறந்த ஊராட்சிகளுக்கான விருதுகளை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2092 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்கம் செய்வது, திருத்தம் மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி நகர்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், புதிதாக பெயர் சேர்க்க நேரடியாக முகாமிற்கு வர முடியாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அறிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறள்

0: களில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோபி யாத் கருங்கா.
2: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
0: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை.
2: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
0: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாயவிலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா ஒன்று வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்துப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்ட் டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச

வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். ரப்பரில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் வாழையில் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். சம்பங்கி, சாமந்தி மற்றும் அரளி அனைத்து பருவத்திலும் மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்கவும். தரையில் படரும் மிளகின் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சாபு மரங்களை சுற்றிவிடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் இலவங்கப்பட்டை செடி மரங்களில் மழை நீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம் என பீச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மானிய விலையில் சம்பா சாகுபடிக்கு நெல் விதைகள் விநியோகம் பற்றிய அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 1009, Sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:30. நேர்களே, இப்போது கேட்கலாம்

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் சிரமடம் முத்துலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: தென்னை மரங்கள் நமக்கு நீண்ட நாள் பலன் தரும் மரமாகும். சரியான நேரத்தில் பராமரிப்பு, நீர் மேலாண்மை மற்றும் பூச்சி நோய்களை கண்காணிப்பதன் மூலம் தென்னந்தோப்புகளை கவனித்தால் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யலாம்.

0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சிறுமடம் முத்துலட்சுமி அவர்கள்.
2: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: அம்மா, விவசாய தொழில்கள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்கள் செய்கிறீங்க?
3: நாங்கள் எனக்கு சின்ன ஊர்ல மாடு வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்த வளர்ந்த ஊர்லேயும் அம்மா அப்பாவெல்லாம் மாடு வச்சுருந்தாங்க, விவசாயமும் உண்டு. அதனால இங்கே கெட்டி கொடுத்த ஊர்லேயும் வந்து நான் மாடு வளர்ப்பேன்னு சொல்லி மாடு ஏற்கனவே அவங்க ரெண்டு மாடு வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் கூட நாலு மாடு வாங்கி விட்டு பால் கறந்து அதிலிருந்தே மாடு பெருகி 10-12 மாடு கிட்ட எல்லாம் உண்டு.
2: பசுமாடு விவசாயம் கூட வந்து
3: விவசாயமும் உண்டு. விவசாயம் எங்கள் வீட்டுக்காரங்க வாழை வச்சுருந்தாங்க, விவசாயம் போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு டெய்லர் வேலைக்கும் போவாங்க, அதையும் பார்த்துக்கிடுவாங்க.
2: அப்போ நீங்கள் வந்து விவசாயம் செய்கிறீங்க, அது போல வந்து கால்நடையும்
3: வளர்க்குறீங்க.
2: இப்போ கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அனுபவங்கள்
3: அனுபவம் உண்டு சார். ஆமாம், எனக்கு உள்ள அறிவிலே நான் பால் கறக்க வைக்க மாட்டுக்கிட்ட எது தைரியமாக போய் எல்லாம் செய்து சின்ன பிள்ளையிலே வளர்ந்து பழக்கம் இருக்கிறதுனால இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே வந்த பிறகு கட்டி கொடுத்த ஊர்லேயும் வந்த பிறகு நானே மாட்டுக்கு எல்லாமே பார்த்துக்கிடுவேன்.
2: இப்போ நீங்கள் இந்த திருமணம் ஆகி உங்க கணவனாருடைய வீட்டில் வரும்போது அங்கே வந்து பசுமாடுகள்
3: இருந்து சார் இருந்து சார் அங்கே அப்போ ரொம்ப இல்லை, ரெண்டு மாடு இருந்து. அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு மாடு வாங்கி விட்டாங்க. அந்த மாட்டிலேருந்தே பெருகி பெருகி ஒரு 10-12 மாடு கிட்ட வந்து மாடை வச்சேதான் அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துடும். பிள்ளை பசங்க ரெண்டு பசங்க உண்டு, இல்லை பையன் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தான். அந்த மாடை வச்சேதான் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு எடுத்து அவங்களை நல்லா ஆளாக்கி விட்டுருக்கு. மாடு எங்களுக்கு கை கொடுத்துருக்கு.
2: பசு மாடு தான் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு.
3: கை கொடுத்துருக்கு.
2: இப்போ நீங்கள் கொடுத்த நீங்கள் வந்து ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது எங்கள் கணவனாருடைய வீட்டில் வந்து ரெண்டு பசு மாடு தான் இருந்தது. அப்போ அந்த டைம்லன்னு பார்க்கும்போது தொழு பரப்புன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பசு மாடு கட்ட அளவுக்குள்ள தொழு பரப்பு தான் இருந்திருக்கு. இங்கே வந்த பிறகு அந்த பசு மாடை வந்து நீங்கள் அதிகப்படுத்தினீங்க. அப்போ அந்த தொழு பரப்பு வந்து நீங்கள் என்ன அளவில் அதை வந்து அதிகப்படுத்தி எடுத்தீங்க?
3: அதை இப்போ விரிவுபடுத்திருக்கோம் சார். எங்களுக்கு இடமெல்லாம் உண்டு, வீட்டு பக்கத்தில் பின்னாடி நிறைய இடம் உண்டு. அதில் இப்போ தொழுவத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி மாட்டுக்கு தக்கன அதுக்கு தக்கன விரிவுபடுத்திருக்கோம்.
2: கால்நடை வந்து நீங்கள் கண்காணிக்கிறேன்னு பார்க்கும்போது வீடோட பகுதியில் தான் வந்து நீங்கள் பசுமாடை வந்து வளர்க்குறீங்க?
3: கண்டிப்பாக சார், வீட்டுக்கு பின்னாடி தான் நாங்கள் மாடெல்லாம் கெட்ட வைக்க. ஆனால் மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் தள்ளி ஒரு தோப்பு மாதிரி உண்டு, அங்கே கொண்டு போயிடுவோம். வீட்டுக்கு வேணால் நைட்டு வந்து கெட்டது வீட்டுக்கு பின்னாடி தான், பாதுகாப்பாக தான் இருக்கும்.
2: இப்போ ஃபர்ஸ்ட்னு பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பசுமாடுகள்லேருந்து வளர்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு 14 பசுமாடு கிட்ட வளர்த்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பசுமாடுலேருந்து நீங்கள் வளர்க்கன்னு பார்க்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த கன்று குட்டியை வளர்த்து நீங்கள் கொண்டு வந்ததா, இல்லை வந்து நீங்கள் வந்து வெளி இடங்கள்லேருந்து நீங்கள் அந்த பசுவாட்டோ இல்லை பசு கன்றுவாட்டோ வாங்கி விட்ட வளர்த்த அனுபவங்கள் தானா?
3: இல்லை சார், இல்லை, நாங்கள் அந்த பசுலேருந்து வரக்கூடிய கன்று குட்டியை தான் வளர்த்துருப்போம். காளையாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக வளர்த்து விடுவோம், அது மலை மாட்டு கூட விட்டுருவோம். விட்டு அது கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் திருப்பி வண்டி காளைக்குன்னு வாங்குவாங்க, அப்படி கொடுப்போம். இல்லைன்னு உண்டு விலை கொடுப்போம், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எங்களால் காளையெல்லாம் வச்சு பாதுகாக்க முடியாது. ஆமாம், அதனால் இப்போ லேடிஸ் பார்க்கறதுனால முடியாது, அதனால் காளையெல்லாம் கொடுத்துருவோம். பசு கன்று குட்டினா அதை வளர்த்து அதுலேருந்தே தான் மாடு நாங்கள் வெளியே வாங்கவே மாட்டோம், அந்த கன்று குட்டியே தான். ஆமாம், இப்போ ஒரு 12 மாடு கிட்ட உண்டு. இப்போ கொஞ்சம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு 4 மாட்டை விலைக்கு கொடுத்துட்டோம்,
2: கொஞ்சம்
3: குறைச்சிட்டோம்.
2: இப்போ வந்து இங்கே பசுமாடு வந்து தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி என்ன பசுமாடுகளை வந்து நீங்கள் வளர்த்த அனுபவங்கள் இருக்கு?
3: ஜெர்சியும் நிக்கி, நாட்டு மாடும் நிக்கி.
2: ஜெர்சியும் வளர்க்குறீங்க,
3: நாட்டு மாடும் நிக்கி. நாட்டு மாடும் நிக்கி, ஜெர்சி மாடும் நிக்கி, ரெண்டு மாடும் நிக்கி.
2: இது வந்து நீங்கள் கால்நடை இனவருத்திக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் இனவருத்தி பண்ணுறது கொண்டு போகிறதா, இல்லை வந்து காளைகளுக்கு இந்த மாதிரி இனவருத்தி பண்ணுறது கொண்டு போகிறதா?
3: அது இல்லை சார், காளையில் மட்டும் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் மருத்துவரை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டும் மாடு சேர்க்கறதுக்கு இனவருத்தி பண்ணுவோம். அப்படி இல்லட்டா கால்நடை மருத்துவ அவங்க வராங்க,
2: அவங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள்
3: ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருப்போம், அவங்கள்ட்டேருந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க பண்ணுறாங்க.
2: இப்போ முதல்ல பார்க்கும்போது ஒரு பசுங்கன்று வந்து அந்த இனவருத்திக்கு தயார் பண்ணும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதம் கழிஞ்சு நீங்கள் அந்த இனவருத்திக்கான அந்த ஊசிகள் போடுறீங்க?
3: அது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது 18 மாதம் அப்புறம் தான் நாங்கள் டாக்டர் சொல்லுவோம், ஒரு கண்ணுக்குட்டி ஈத்து போட்டு 18 மாதம் ஆச்சு சார், நீங்கள் எதாவது இப்போ சேக்கலாகக்கூடிய பருவம் இருக்கான்னு நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்போம். அவங்க வந்து பார்ப்பாங்க, போட்டு கை விட்டு பார்த்து, ஆ இல்லைம்மா நல்ல பருவமாக இருக்குது இப்போ சேர்க்கலாம் சொல்லி அவங்களே சேர்த்து விடுவாங்க. இல்லை ஒரு கண்ணுக்குட்டிக்குள்ள உடல்நிலையை பார்த்து இப்போ முடியாதுமா, இன்னும் 2 மாதம் ஆகட்டும் சொல்லி அதுக்கப்புறம் தான்
2: அந்த பசுங்கண்ணுடைய அந்த கன்றை பொறுத்து நீங்கள் வந்து அந்த இனவருத்திக்கான ஊசிகள் போடுறீங்க?
3: போடுவோம் நாங்கள், ஏன்னா கண்ணுக்குட்டிக்கு கர்ப்பப்பை பலமாக இருக்கணும்ல, அதனால் அவங்க டாக்டரே பார்ப்பாங்க, 18 மாதம் முடிஞ்சு நல்ல பருவமா இருக்குமா இப்போ சேர்த்து விடலாம்னு சேர்த்து விடுவோம். இல்ல வேண்டாம்னு ஒரு 2-3 மாசம் ஆனா கண்ணுட்டி ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்கு வேண்டாம்னு சொன்னா நாங்க சேர்க்க மாட்டோம்.
2: அதுக்குள்ள தேவையான
3: ஆகாரங்கள் கொடுப்போம். அது 22 நாள் ஆனாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார், சேர்ந்தாச்சுன்னு உண்டு மாசி அடிக்காது, அப்புறம் நல்ல மாதிரி ஆயிரும். இல்லன்னு உண்டுனா அந்த 22 நாளைக்கு முன்னாடியே திருப்பி அது மாடு கலைய ஆரம்பிச்சிடும். அப்ப மாடு சேரல நினைச்சு திருப்பியும் சேர்க்க வேண்டியது, இல்ல அந்த 22 நாளைக்கு அப்புறம் இதாயிட்டுனா மாடு சேர்ந்துட்டேன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு அந்த அறிகுறி தான் சார்,
2: அறிகுறி வச்சு
3: கண்டுபிடிச்சிருவோம்.
2: இப்ப அந்த டைம்ல நீங்க அந்த பசு மாடுகளை வந்து நீங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போறீங்களா?
3: கொண்டு போவோம் சார். ஆமா ஆமா, மாடு சேர்த்து 1 மணிக்கூர் அதுக்கு தண்ணியும் காணிக்க கூடாது, வெளியிலயும் கொண்டு போக கூடாது, கெட்டிலே போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கூர் கழிச்சு சும்மா கொண்டு போகலாம், அதனால பிரச்சனை இல்ல.
2: இப்ப ஒரு பசுமாடு வந்து சேர்ந்து பாக்கும்போது எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறீங்க?
3: உணவு இப்போ நார்மலான உணவு தான் எப்பவும் கொடுக்கும். மாடு சேர்ந்து 6-7 மாசம்

0: மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆகாரங்கள் நல்ல மாதிரியே கொடுப்போம். அதுவும் நிறைய கொடுக்க மாட்டோம், நிறைய கொடுத்தா கண்ணூட்டி பெருத்தா அது ஈத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சத்தான ஆகாரம் கொடுப்போம், ஆனா மாடு ஈனதுக்கு அப்புறம் தான் நிறைய ஆகாரம், அதுக்கு நிறைய கொடுத்தாதான் பால் உற்பத்தி ஆகும் சொல்லிக்கிட்டு ஆகாரங்கள் நவதானியம் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிடு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம்.
1: நவதானியம் கொடுக்குறீங்க?
0: நவதானியம் கொடுப்போம், பருத்தி கொட்டை, பருத்தி கொட்டை கொடுப்போம். ஏன்னா ஈனத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பருத்தி கொட்டை கொடுப்போம், ஏன்னா அது காலு இதா இருக்குமா சொல்லி பருத்தி
1: கொட்டையம்
0: கல்சியம் கிடைக்கும். பருத்தி கொட்டையை அரைச்சு அந்த கோதுமை தவிடு கடலை புண்ணாக்கு எல்லாம் சேர்த்து போட்டு கொடுப்போம். ஆனா ஃபுல்லா ஈனதுக்கு அப்புறம் தான் நல்ல ஆகாரம் கொடுப்போம். ஆமா, ஒரு மாசம் நல்ல ஆகாரம் கொடுத்தா அந்த பால் வந்து உற்பத்தி ஆகும், நல்லா நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஈத்துக்கு அப்புறம் ஆகாரம் கொடுக்கதான் ரொம்ப இது.
1: அப்ப ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம்னு பாக்கும்போது உணவுகள் வந்து நீங்க மாற்றங்கள் வந்து செய்றீங்க?
0: ஆமா கண்டிப்பா.
1: இப்ப தண்ணி குடுக்கறேன்னு பாக்கும்போது உங்கள்ட்ட இருக்க அந்த கலனி தண்ணி குடுக்கறாங்க இல்ல பக்கத்து வீட்டுகள்ல இருந்து எடுத்து குடுக்கறது?
0: இல்ல இல்ல இல்ல, நாங்க இவ்வளவு நாளாச்சு யார்ட்டையும் தண்ணி வாங்கவே மாட்டோம். எங்க வீட்டு தண்ணி, எங்க வீட்டு தண்ணி கொஞ்சம் தான் வரும், ஆனாலும் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிடு அப்படின்னா சிலச்சுமே கொஞ்சம் கஞ்சிலாம் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த மாட்டுக்கு வந்து ஒத்துக்க மாட்டது, மாடு சேர மாட்டேங்கன்னு சொல்லி டாக்டர் கஞ்சியெல்லாம் வைக்காதீங்கம்மா இப்படிலாம் பண்ணாதீங்கன்னா நாங்கள் அதை விட்டுட்டோம். ஆமாம், இப்போ ஃபுல்லாக கடலை புண்ணாக்கும் கோதுமை தவிடும் அந்த ரெண்டும் தான் தண்ணி. காலையில் எல்லா மாட்டுக்கு வச்சுருவோம், வச்சு மட்டும் தோப்பில் ஒன்று கெட்டி போட்டுரும், எங்கள் வீட்டாலும் போவாங்க வேலைக்கு போவாங்க. நான் இடையில ஒரு 11 மணிக்கு போய் அதை போய் மாற்றிக்கிட்டோம், அவுத்து தான் விட்டுருப்பாங்க, அதை போய் பார்க்க போவோம். திருப்பி அந்த கொஞ்சம் காலையில் கொஞ்சம் தண்ணி போகும், அதையெல்லாம் காமிச்சிக்கிட்டு திருப்பி உள்ளே விட்டுக்கிட்டு திருப்பி வந்துடுவோம். ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் அவுத்துட்டு வந்துடுவோம். பால் கறக்கணும்ல 4 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் போய் மாட்டா ஊத்துற வந்து நானே பால் கறப்பேன்.
1: இது வயல் பகுதியில வந்து புல் அறுவடைக்கு அந்த மாதிரி போறீங்களா?
0: புல் அறுக்க எங்க வீட்டால தான் புல் அறுப்பாங்க, எனக்கு புல் அறுக்க தெரியாது. நான் மாடு பார்த்து கூட பால் கறப்பேன், மாடை பரமரிக்க எல்லாம் செய்வேன், சாணி அள்ளி போட, மாட்டை குளிப்பாட்டை எடுக்க அதெல்லாம் செய்வேன். புல் அறுக்க தெரியாது, புல் அறுக்க மாட்டேன். வீட்டாலே அவங்க ஃபுல்லா மாட்டுக்கு புல் அறுத்த எடுத்து வச்சுட்டு அவங்க வேலைக்கு போவாங்க.
1: காலையில அந்த புல்லெல்லாம் அறுவடை,
0: புல்லாம் அறுவடை வயல எல்லாம் ஏகப்பட்ட புல் இருக்கும். 2 சாக்கெல்லாம் காலையில டீ குடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் போனோம், அவங்க 2 சாக்கு புல் அறுத்து ஜம்முன்னு வச்சுட்டு போயிருவாங்க. அவங்க அப்புறம் மேய்ச்சலை விட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து 4 மணிக்கு பால் கறந்துக்கிட்டு திருப்பி அதை புல் போட்டு தண்ணியை கழிச்சு அப்புறம் அவ்வளோ நைட்டு பேரு கொஞ்சோண்டு வைக்கல வைப்போம். கீழே கண்டிப்பா வைக்கணும், ஏன்னா அந்த பசு அந்த பச்சை புல்லு திங்கும் போது அந்த சாணி வந்து கொஞ்சம் இதாட்டு போகும், அதனால அந்த வைக்கோல் போடும் போது அந்த சாணி இருக்கும் கிடைக்கும். அதனால கண்டிப்பா வைக்கோல் வைப்போம், நைட்டு வைக்கோல் வைக்காம இருக்க மாட்டோம், தொழுவத்துல தான் கெட்டுவோம்.
1: இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு பசுங்கன்று குட்டிலேருந்து நீங்க வளர்த்தி அது வந்து ஈன்ற பருவத்துக்கு வரும், இப்ப முதல் டைம்ல நீங்க அந்த கன்று குட்டி எடுக்கும்போது எப்படி உங்களுக்கு சிரமமா இருக்குமா இல்ல வந்து ஈஸியா எடுக்க வாய்ப்பு இருக்குமா?
0: முத தலை ஈத்துங்கும் போது அது எந்த மாடும் கஷ்டம்தான். ஆமா, ஆனாலும் எங்களுக்கு மாட்டு அனுபவம் இருக்கனால அந்த பொசிஷனை பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நாங்களே ட்ரை பண்ணிடுவோம். டாக்டரை இது வரைக்கும் நாங்கள் கூட்ட கிடையாது, நாங்களும் 15 வருஷம் மாடு வச்சிருக்கோம், டாக்டர் கூட்டதே கிடையாது, நானும் எங்க வீட்டாலும் தான் பிரசவம் பார்க்கதே.
1: ஏன்னா உங்களுக்கு உங்க சின்ன வயசுல
0: எங்களுக்கு அனுபவம் தெரியனால அந்த பொசிஷனை பார்த்து கண்ணுக்குட்டி கையை நாங்களே லேசா கையை போட்டு கண்ணுக்குட்டி முகம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை வசமா கை போட்டு நானும் அவங்களுக்கு கூட நானும் சப்போர்ட் பண்ணி பையை எடுத்துருவோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை.
1: எடுத்து நீங்க அந்த தாய்க்கு முன்ன
0: உடனே போட்டுருவோம், நல்ல வைக்கல எல்லாம் வச்சதுக்கு மேலெல்லாம் தொடத்தி தாய்க்கு போட்டு அது கிளீன் பண்ணி நல்லா நீட்டா அது போடுறோம். அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து பசுக்கு முன்ன தூக்கி கொடுக்கணும், கொடுத்து அந்த பாலை கொடுக்கணும்ல, சீம்பால் கொடுக்கணுமா, அதுக்கு வச்சுட்டு கண்ணுக்குட்டி தூக்கி கொடுப்போம், அது பால் குடிக்கும். அதுக்கப்புறம் அதை மாட்டை பிடிச்சிக்கிட்ட முடியாது, இப்படிதான் பிரசவம் பார்க்க.
1: இது அந்த நஞ்சு கொடியை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கூர் கழிஞ்சு இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்?
0: அது ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் ஆகும். அது நாங்க என்னன்னா ஈன உடனே அதுக்கு காப்பி போட்டு கொடுப்போம், 1 கிலோ கருப்பட்டி வாங்கி காப்பித்தூள் போட்டு காப்பி போட்டு ஆற வச்சு ஒரு பெரிய சர்வம் நிறைய வச்சு கொடுப்போம். அது குடிச்சு 1 மணிக்கூர்ல அந்த இளங்கொடி அவ்வளவு விழுந்துரும், அதை எடுத்து சாக்கில கட்டி அப்புறம் மரத்துல ஒன்று கட்டி போடுறோம். அதுக்கப்புறம் 1 மணிக்கூர் கழிச்சு அந்த மாட்டுக்கு வெந்நி வச்சு அந்த ஈத்து வாயில ஒத்தடம் கொடுப்போம். வெந்நியை விடக்கூடாது, வெந்நி விட்டாச்சுன்னா பாலுக்கு இதாகும் சொல்லிக்கிட்டு லேசா அப்படியே ஒத்தடம் கொடுப்போம்.
1: ஆனா அன்னைக்கு நீங்க அந்த பச்சை புல்லு இல்ல அந்த மாதிரி கொடுப்பீங்களா?
0: இல்ல சார், இல்ல புல்லு கொடுக்க மாட்டோம் அன்னைக்கு. வைக்கோல் கிட்டே பசுவும் போகாது, இந்த ஈத்து போட்ட உடனே கண்டை விட்டு போகாது, அதனால அன்னைக்கு புள்ள வைக்கோல் திங்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சும்மா புல்லு எல்லாம் போட்டலாம்.
1: அந்த பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது வீடுகளுக்குன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு நீங்க வீடுகளுக்கு கொடுக்குறீங்க?
0: அது 7 நாள் சார், 7 நாள் கழியாம நாங்க பால் கொடுக்கவே மாட்டோம். பால் நல்லா 5 நாள் ஆனாலே தெளிவு கொடுத்துரும், ஆனாலும் நாங்க 7 நாள் கழியாம கொடுக்க மாட்டோம். 7 நாள் கழிச்சு ஒரு கோயிலுக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல கொடுப்போம்.
1: இப்ப நீங்க அந்த 7 நாள்னு பார்க்கும்போது அந்த குட்டிக்கு மட்டும் நீங்க அந்த பாலை கொடுக்குறீங்களா இல்ல மீதி பாலை வந்து நீங்க கறந்து எடுத்துறீங்களா?
0: அது இல்ல சார், குட்டியை அந்த அளவு குடிக்காது, சின்ன கந்து குட்டினால குடிக்காது, கொஞ்சம் குடிக்கும். அதனால நாங்க கடம்பு அதை எடுத்து கடம்பு பால் காய்ச்சுவோம். சில பேர் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாரும் பால் வாங்க வரவங்க கேட்பாங்க, கொஞ்சம் கடம்பு பால் தாங்கம்மா கொடுப்போம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆமா, அதனால நாங்க வீட்டுக்கும் கடம்பு பால் எடுப்போம், அதனால மத்தவங்களுக்கும் கொடுப்போம்.
1: இப்ப வீடுகளுக்குன்னு பாக்கும்போது நீங்க கொண்டு கொடுக்கறதா இல்ல உங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு போறாங்களா?
0: இல்ல சார், நாங்க யாருக்குமே கொண்டு கொடுக்க மாட்டோம், எல்லாருமே பாலுக்கு இப்ப ரொம்ப அவ்வளவு ஆவர், அதனால பால் எப்போ கறப்பாங்கன்னு தான் பாப்பாங்க, அவ்வளவு பால் வந்து வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிருவாங்க, நாங்க கொண்டு யாருக்கும் கொடுக்க மாட்டோம், வீட்டுலயே வந்து வாங்கிடுவாங்க.
1: இப்ப ஒரு பசுமாடு வந்து

0: கன்றியினது. இப்போ பசும் கன்றுகளாகட்டும், இந்த காளை கன்றுகளை வந்து நீங்கள் வளர்க்குறீங்களா இல்லை வந்து அதை வந்து நீங்கள் விற்பனை செய்கிறதானா?
1: இல்ல சார், இப்போ இப்போ ஒரு கன்று போட்டிருக்கு, அதை வந்து நாங்கள் வளர்ப்போம், வளர்த்தெடுத்து கொண்டு வருவோம். இந்த கன்றை திருப்பி இது பண்ணும்போது அந்த தாய் பசுவை விலைக்கு கொடுத்துருவோம். ஒரு பசு வளர்த்து வரும்போது அந்த தாய் கன்று ரொம்ப இப்போ வந்து பார்க்க முடியல, அதனால அந்த கொஞ்சம் வளர வளர நாங்கள் பசுவை கொடுத்து கன்றை வச்சு அதை திருப்பி இது பண்ணுவோம். அந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். காளையா இருந்தா சொல்லணும் சார், ஒரு லிமிட் வரை நாங்க மலை மாட்டு கூட மேய விட்டுருவோம். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம விலை கொடுத்தா கொஞ்சம் காசும் கிடைக்கும். நாங்க அது காளையை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், எங்களால பார்க்க முடியாது.
0: இப்போ மலை மாட்டு கூட நீங்க விடணும்னு பாக்கும்போது அந்த மலை மாட்டு கூட கூட போக வாய்ப்பு இருக்கு?
1: கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ரெண்டு நாள் அந்த மலை மாட்டு கூட நம்ம போகணும், போய் அதை பழக்கி விடணும். போட்டா அதுக்கப்புறம் அந்த மாட்டு கூட பழகி அது வந்துடும்.
0: இப்போ உங்க கிராமத்திலேயே வந்து அந்த மலை மாடுகள் வச்சிருக்காங்க?
1: கிராமத்திலேயே இவங்க எங்க வீட்டாளுடைய தம்பி அவங்க மலை மாடு, அவங்களுக்கு எரும மாடுலாம் நிறைய உண்டு. அந்த மாட்டு கூட இதையும் விட்டா அது கொஞ்சம் ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டப்படும். இவன் நம்ம போய் அதை கூட நிற்கும் போது அது அப்படி பழகிரும்.
0: இது கூட நீங்க விட்டாலும் அது வந்து திரும்ப உங்க வீட்டுக்கு அதே நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குமா?
1: கண்டிப்பா வந்துடும். அந்த எரும மாடு வரும்போது அது கூடாலே வந்துடும், நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும். அது ஒரு லிமிட் அளவு தான் வளர்ப்போம், அதுக்கப்புறம் நாங்க கொடுத்துருவோம் சார்.
0: பாக்குறது கொஞ்சம்
1: சிரமம். ஏன்னா காலை வந்து ரொம்ப நம்ம வீட்டுல பெண்கள்ல அவங்களால இழுத்து கட்டா எடுக்க முடியாது, அது கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கும். அதனால நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நமக்கு காலை அந்த அளவுலாம் கிடையாது, அதனால காலையே கொடுத்துரும்.
0: இப்ப நீங்க குடிச்ச நீங்க வந்து கால்நடைகளை வந்து பராமரிக்கணும்னு பார்க்கும்போது நான் தான் ஃபுல்லா வந்து அந்த பால் கறக்கிறது கழுவி சுத்தப்படுத்துற எல்லாம் செய்யறேன்னு சொல்லிங்க. இப்ப காலையில எத்தனை மணிக்கு எழும்பி நீங்க அந்த பசுமாடுகளை வந்து குளிப்பாட்டி நீங்க அதை வந்து அந்த தொழு பரப்பல நீங்க சுத்தப்படுத்துறீங்க?
1: நாங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திக்கணும் சார்.
0: 4 மணிக்கெல்லாம்
1: எந்திரிச்சோம்.
0: அதுக்கு அலாரம் வச்சிருப்பீங்க?
1: அலாரம் வச்சு நானும் எங்க வீட்டாலும் அவங்க சாணி ஒதுக்குவாங்க, நான் அந்த ஹோஸ் போட்டு அந்த அவளத்தையும் களி எடுத்து விட்டு மாட்டையெல்லாம் குளிப்பாட்டி பாலை கறந்து அதுக்கப்புறம் தான் மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சு புல்லு போட்டு அதுக்கப்புறம் போவோம். புல்லு போட மாட்டோம், காலையில் புல்லு போட மாட்டோம், தண்ணி வச்சுட்டு அவன் கட்டாக கொண்டு போவோம். வெளியில தான் மேய்ச்சல் கொண்டு போவாங்க, காலையில் புல்லு எக்காரணும்னு போடவே மாட்டோம், வந்து தான் போடுவோம். மேய்ச்சலுக்கு போயிட்டு அந்த 4 மணிக்கு அப்புறம் பால் கறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை புல்லு போடுவோம். அப்போ அடுத்த நாள் காலைக்கு அது பால் கொஞ்சம் உற்பத்தி ஆகும்.
0: குளிப்பாட்டுறது எல்லாம் வீட்லேயே விட்டு குளிப்பாட்டுறது?
1: ஆமாம், நாங்கள் காலையில் குளிப்பாட்டிடுவோம். ஆனால் ஏன்னா காலையில் பால் கறக்கும் போது சாணி அது இதெல்லாம் இருக்கும், மாடை வந்து ஹோஸ் போட்டு அடித்து எல்லாம் நீட்டாக ஆக்கிட்டு தான் பாலே கறப்போம். சாயங்காலம் வந்து அது எவ்வளவுதான் சூடு, வெளியில மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து சூடா இருக்கும். அப்புறம் நாங்க வெளியே வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது தன்னாலே அந்த குளத்துல இறங்கிரும், இறங்கி எல்லாம் தண்ணியில ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிக்கும். அதுக்கப்புறம் அதுகளே மேலே ஏறி வந்துடும். அதுக்கு தக்கன நல்ல வசதியா இருக்கு எங்க வீடு, இந்த குளத்துல இறங்கி மாடு நீட்டா நின்று அதனால பிரச்சனை.
0: இப்ப நீங்க கூட சொன்னீங்க மேய்ச்சலுக்கு கூட வந்து அந்த கால்நடைகளை விடுறோம். இப்ப மேய்ச்சலுக்கு போகும்போது கூட வந்து சில புல்ல சில செடிகளை சாப்பிட்டு அது வந்து வயிற்று சம்மல்களுக்கு கூட வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க?
1: கண்டிப்பா சார், அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா வயலு அங்க தோப்புள்ள போகும்போது பக்கத்துல வேற வாழை போட்டிருக்கவங்க வந்து மருந்து அடிப்பாங்க, அந்த மருந்து வந்து அந்த பாய்சன் வந்து இதுகளுக்கு தெரியாது. பச்சையை கண்டா மாடு கண்டிப்பா மேய்ச்சல்,
0: உங்களுக்கும் தெரியாது
1: எங்களுக்கும் தெரியாது, மாடு தின்றும். அப்ப வந்தாச்சுன்னா அது இந்த சாணி போடுறதுலயே தெரிஞ்சோம், சாணி வந்து கட்டியா போடாது பீச்சு அடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய் அசைவு போடாத கொஞ்சம் குறைக்கும். அப்போ ஒரு நாள் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த அசைவு குறையும் போதே மாடு கொஞ்சம் டல்லா இருக்கிறது பார்த்து ஓ அப்போ பில்லுல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கை மருந்து மொதல் கொடுப்போம், வெத்தலை நல்ல மிளகு எல்லாம் அரைச்சி எடுத்து கொடுப்போம். அதுலேயும் கேட்காட்டா டாக்டரை கூட்டுறோம், அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க.
0: டாக்டர் வந்து நீங்கள் கூப்பிட்டதுமே உடனே வந்துருவாங்க?
1: ஆமாம், 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு, அவங்க ஒரு 1/2 மணிக்கூரில் வந்துருவாங்க, வந்து பார்த்துருவாங்க. பார்த்து ஆமாம்மா அவங்க பில்லுல மிஸ்டேக் இருக்கு, இல்லை நீங்கள் வச்சிருக்க ஆகாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு தக்கன நாங்க அதை மாத்திடுவோம். அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதாவது டேப்லெட் எல்லாம் எழுதி தருவாங்க, வாங்கி கொடுங்க சொல்லி.
0: அந்த டைம்ல நீங்க அந்த கால்நடைகளை வந்து நீங்க மேய்ச்சல் கட்டுவீங்களா?
1: கொண்டு போக மாட்டோம் சார்,
0: ரெண்டு நாள் வந்து வீட்டுல ரெஸ்ட் பண்ணுவோம்.
1: ரெண்டு நாள் வீட்டுல தான் இருக்கும், ஏன்னா அது மேயாது அசை போடாது, அதுகளுக்கும் ஆகாரம் வேண்டாம், அப்படியே ஒரு டல் அடிச்ச மாதிரி தான் அப்படி இருக்கும். அதனால நாங்க வெளியில மேய்ச்சல் கொண்டு போக மாட்டோம். அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்ட அப்புறம் மாடு சரியான போறதா வெளியில கொண்டு போகும், உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கொண்டே போகவே மாட்டோம்.
0: அந்த பசுமாடு வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க?
1: கண்டுபிடிச்சிடும் சார், கண்டுபிடிச்சிடும். அது ஒரு மாட்டுக்குள்ள இதை பார்த்து சாணியை வச்சே முதல் கண்டுபிடிச்சிடலாம், சாணியிலே தெரிஞ்சிடும். சாணி வந்து நம்ம எப்பவும் போடக்கூடியதுக்கும் அதுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்போது போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ அதுக்கு காய்ச்சல் மாதிரி ஏதா இருந்தா காதல் எல்லாம் கை வச்சு பார்ப்போம், நமக்கு மாட்டுக்குள்ள அனுபவம் கொஞ்சம் தெரிஞ்சனால கை வச்சு பார்த்தா பயங்கர ஹீட்டா இருக்கும். அப்புறம் அது நம்ம மூச்சு விடும்போது பயங்கர அனல் காத்து அடிக்கும், அப்போ மாட்டுக்கு ஜுரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன், அதுக்கெல்லாம் நாங்கள் டாக்டர் உடனே கூட்டுறோம். அது வயிற்றுப்போக்கு இருந்தால் மட்டும் கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம், வெத்தலை நல்ல மிளகு சுக்கு இஞ்சிலாம் வச்சு அரைச்சி கொடுத்து பார்ப்போம், அதில் சரியாகலன்னா டாக்டர் உடனே கூட்டுறோம், வச்சுட்டு இருக்க மாட்டோம்.
0: இது தடுப்பூசிகளை வந்து முறையாட்டு போடுறீங்களா?
1: ஆ, அவங்க வந்து போடுவாங்க, அவங்க தடுப்பூசி போடுவோம், எங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க, இன்றைக்கு நாங்கள் காலையில் தடுப்பூசி போட வராமா மாடெல்லாம் வெளியில் கொண்டு போகண்டான்றவாங்க, ஏன்னா தெரியுமில நாங்கள் மேய்ச்சல் கொண்டு போகும் தெரியுமா, அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க, நாங்கள் அது தக்கன போக மாட்டோம். அவங்க ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து ஊசி போட்டுருவாங்க, ஊசி போட்டு அவங்க சும்மா கொண்டு போகலாம்னு சொல்லுவாங்க, மேய்ச்சலுக்கு தடுப்பூசி போட்டு நீங்க மாடை வெளியில கொண்டு போடான்னு சொல்ல
0: மாட்டான், கொண்டு போங்க. தடுப்பூசிகள் வந்து முறையாட்டு போடுறீங்க?
1: முறையாட்டு அவங்களே வந்து போட்டுருவாங்க, கார்டு தந்திருக்காங்க, அந்த கார்டுல எழுதி தந்துருவாங்க.
0: அந்தந்த இலவச மாட்டு வர டைம்ல வந்து நீங்க அந்த தடுப்பூசி வந்து முறையாட்டு போட்டுறீங்க?
1: தடுப்பூசி முறையாட்டு போடுவோம், அப்படி ஏதா பிரச்சனை சனிக்கிழமை தோறும் கால்நடை மருத்துவம்.

0: வராங்க. அவங்கள்ட்ட ஏதாவது அப்படி மாட்டுக்கு பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அதுக்கு தக்கன இன்ஜெக்ஷனை போடுவாங்க. மாட்டை வந்து பார்க்காங்க, நல்ல மாதிரி பார்க்காங்க. ஆமாம், அதில் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. இந்த கால்நடை மருத்துவர் வந்து வாரந்தோறும் வருது, எங்களுக்கு ரொம்ப ஒரு சௌகரியமாக இருக்குது. கிருமிக்கு மருந்து தராங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆமாம், அது
1: வாரந்தோறும் வராங்க,
0: வாரந்தோறும் வராங்க, எங்கள் ஊருக்கு வராங்க, சிரமடா ஊருக்கு வராங்க. ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் வந்து கோழிக்கு, ஆட்டுக்கு, மாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க நல்லா ஒத்துழைக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு நல்ல இப்போ ஒரு சௌகரியம்.
1: இது இந்த கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: இல்லை சார், நாங்கள் இது வரைக்கும் போடல சார், அப்படி போடலை. அதான் மாடு வளர்ப்போம், அப்படி கொடுப்போம், மாடு வளர்ப்போம், இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கனால நாங்கள் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் போடவே இல்லை, போடவே இல்லை.
1: ஆனால் நீங்கள் முறையாட்ட அதை பராமரித்து கண்காணிச்சு
0: கண்காணிச்சுட்டு இருக்கோம். அதில் தவறி போனது ஒரு ரெண்டு கண்ணு ஊட்டி போச்சு இல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இன்சூரன்ஸ் போட வேண்டியதானு, இது வரைக்கும் அப்படி போடவே இல்லை, அப்படி விட்டுட்டோம்.
1: ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டோன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு பசு மாடாகட்டும் ஒரு கண்டுக்குட்டி ஆகட்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இறந்தாலும் அதுக்குள்ள இழப்பீடு வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.
0: அப்படி நிறைய சொன்னாங்க, நாங்கள் இது வரைக்கும் போடலை, இப்போ வருஷம் 15 வருஷமாக மாடு வச்சுருக்கோம், நாங்கள் இன்சூரன்ஸே போடலை. மாடை அந்த அளவுக்கு நாங்கள் பரிமரித்து கண்காணிச்சுட்டு போகிறோம். நாங்கள் இப்போ வளர்க்கவும் கொடுக்கவும் செய்யினாலும் எங்களுக்கு அது வர தோணவே இல்லை, நாங்கள் இன்சூரன்ஸே போடல.
1: இது நீங்கள் வைக்கோல் கூட போடுறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வைக்கோலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வெளி இடங்களில் வாங்குறதா இல்லை உங்கள்கிட்ட வயல் இருக்குது அதுலேருந்து நீங்கள் அந்த வைக்கோல் எடுத்து போடுறதா?
0: இல்லை சார், எங்களுக்கு பயிர் உண்டு, எங்கள் வீட்டில் ஒரு 2 ஏக்கர் பயிர் விடுவாங்க, வீட்டுக்கு பக்கம் தான் வயிறு, அதனால பயிர் விட்டு அந்த வைக்கோலை விலைக்கே கொடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு பசுக்கு தாராளம் காணும். ஆமாம், வைக்கல கட்டி நல்ல பாதுகாப்பாக வச்சு பெரிய இதெல்லாம் டார்பால்லாம் போட்டு மூடி வச்சு விடும்.
1: அப்போ அந்த வைக்கோல் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது?
0: இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு தாராளம் காணும். ஒரு 2 ஏக்கருக்குள்ளே வைக்கோல் கிடைக்கும்.
1: ஒரு டைம் வந்து நீங்கள் அறுவடை பண்ணேன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் நீட்டாக கட்டி வச்சுருவீங்க,
0: நீட்டாக கட்டி
1: ஒரு ஆண்டுக்கு வந்து பயன்படுத்தலாம்.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஒரு மறுபூக்கு வரைக்கும் எங்களுக்கு அது தாராளம் காணும், வைக்கோல் காணும். ஏன்னா மேய்ச்சலுக்கு போகிறனால எங்களுக்கு வைக்கோல் ரொம்ப தேவைப்படாது. சில மாட்டுகளுக்கு வீட்டில் கெட்டு போட்டே வளர்க்காங்கனால அவங்களுக்கு வைக்கோல் நிறைய தேவைப்படும். இது வந்து பாதி நேரம் மேய்ச்சலுக்கு போயிடும், சாயங்காலம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் சாயங்காலமும் எங்கள் வீட்டால் பில்லு அறுத்து வச்சுருப்பாங்க, அதை போடுவோம். நைட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து வைக்கோல் போடணும் கூடிய நிர்பந்தத்தில் தான் அது வைக்கோல் போடுவோம். அதனால எங்களுக்கு வைக்கோலுக்கு அவ்வளோவா செலவே கிடையாது.
1: என்ன அளவில் வருமானம் இருக்குது இந்த கால்நடைகளை பொறுத்தளவு பார்க்கும்போது?
0: வருமானம் சொல்லி நாங்கள் வருமானத்தை எதிர்பார்க்கல சார். நம்ம வந்து எவ்வளோ தூரம் மாட்டுக்கு ஆகாரம் போட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கு தரும், பால் தரும். இப்போ நான் 1 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கண்ணு ஊட்டியும் நாங்கள் விலைக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு, பசுவால நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்.
1: இது வந்து நீங்க கன்று ஊட்டி கொடுக்குறன்னு பார்க்கும்போது கன்று குட்டியாட்டு கொடுக்குறீங்களா, அதை வந்து சென்னையாக்கி நீங்க கொடுக்குறதுனா?
0: மேக்சிமம் நாங்கள் வந்து பசுவாக தான் கொடுப்போம். 9 மாதம் சென்னை பசு கொஞ்சம் ஏதாட்டும் பார்க்க நல்லா இருக்கும், கன்று ஈனப்புறம் கொடுக்க மாட்டோம், சென்னையோடய கொடுத்துருவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் காசு நல்லா கிடைக்கும், அப்படி கொடுக்கும்.
1: அப்படி நீங்கள் விலைக்கு கொடுக்கன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வியாபாரி வந்து மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு 2-3 வியாபாரிகளை கூட்டிகிட்டு வந்து அதனுடைய விலைகளை பார்த்துட்டு நீங்கள் அப்படி கொடுக்க?
0: அது நாங்கள் வியாபாரிகிட்ட கொடுக்க மாட்டோம். சில பேர் வந்து மாடு வளர்க்கணும்னு வந்து கேட்பாங்க,
1: ஆர்வமாட்டு கேட்பாங்க.
0: அவங்கள்ட்ட மட்டும் வந்து மாடு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், இன்னொரு மாடு வந்து அவங்க இவ்வளோ அழகாக வச்சிருப்பாங்கன்னு தெரியும், மாட்டை பற்றி தெரியும். அதனால வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு மாடை பிடிச்சுன்னா அவங்க வந்து நமக்கு காசு விஷயத்தில் கூட இது பண்ண மாட்டாங்க, கரெக்டாக தந்துட்டு போயிடுவாங்க, நாங்கள் அப்படி கொடுப்போம்.
1: ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால் கூட வந்து இந்த பசு மாடை வந்து விற்று உங்களுக்கு அதை வந்து ஈடாகட்டும் பயன்படுத்தலாம்.
0: கண்டிப்பாக சார், நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு முடியும், ரொம்பவும் எங்களுக்கு மாடு தான் பார்க்க முடியாது. அதனால மாடை இப்போ வளர்த்து வளர்த்து நாங்கள் கொடுக்க தான் செய்யும். கண்ணுக்குட்டி பெருகும், கண்ணுக்குட்டியை வச்சுட்டு அந்த மாடை கொடுத்துருவோம். இப்படி தான் மாடு வளர்க்கும்.
1: ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லலாம்.
0: நல்ல வருமானம், மாட்டால நல்ல வருமானம் இருக்கு சார்.
1: உங்களை வளர்த்துனது இந்த கால்நடைகள் கூட சொல்லலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், மாடு தான் எங்களுக்கு என்றைக்குமே இருக்க வரைக்கும் மாடு வளர்ப்போம் சார்.
1: இன்னும் வந்து மாடு வளர்த்தன்னு உள்ள எண்ணம் இருக்கா?
0: என்ன ஏன்னா கண்டிப்பாக சார், மாடு மட்டும் நான் எங்கள் வீட்டாள்கிட்ட சொல்லிட்டேன், மாடு மட்டும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாட்டை கொடுக்கவே கூடாது. நாங்கள் எங்கள் வீட்டாலும் நானும் இருக்க வரைக்கும் மாடு உண்டு சார்.
1: ஏன்னா நம்மளுக்கும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக சார், நமக்கும் அது வீட்டில் இருந்தால் ஒரு டென்ஷன் மாதிரி அது மாதிரி அது அப்படி இல்லை. கால்நடைகள் கூட நம்ம பாய் விட்டு பேசலாம், அந்த அளவு நமக்கு மிருகங்கள் வந்து நல்ல ஒரு அறிவு உள்ள சார். நாங்கள் எங்கேயா புறப்பட்டு போனால் கூட அது எப்படி பார்க்கும். அதனால மாடு கண்டிப்பாக வேணும்.
1: ஒரு திருமண நிகழ்வுக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
0: இல்லை இல்லை, அது நம்ம மனசு வச்சா போகலாம் சார். ஏன்னா மாடு நம்ம மாடுன்னு சொல்லி அப்படி மாட்டுக்கூட இருக்கவும் கூடாது சார். நமக்குன்னு ஒரு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும், முக்கியமான ஃபங்க்ஷன் காரியங்களுக்கு போகாமல் முடியாது. அதனால இந்த மாதிரி தோப்போடில் கெட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப வரதுக்கு லேட்டானா கெட்டி போட்டுருவோம். கெட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து திருப்பி அவுத்து விட்டு மேட்ச் எடுத்து
1: இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தால் கூட வந்து உங்கள் மைண்டில் வந்து அந்த பசு மாடுகளுடைய அந்த எண்ணம் தானே இருக்கும்.
0: கண்டிப்பாக சார், இப்போ கூட அந்த எண்ணம் தான் சார். நம்ம எங்கே போனாலும் நம்ம மாடி போய் அங்கே என்ன செய்வோம், அதை செய்வோம், யாராவது விட்டுருவாங்களா, அந்த மாதிரிலாம் எண்ணம் கண்டிப்பாக உண்டு சார். அந்த மைண்ட் வந்து ஒரு குழந்தைய நம்ம எப்படி தேடுவோமோ அதே போல தான் சார் மாடையும்
1: பசுமாடு.
0: கண்டிப்பாக சார்.
1: இவ்வளோ நேரம் பார்க்கும்போது பசுமாடு வளர்ப்பு பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சார்.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் சிரமடம் முத்துலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி தேசிய தோட்டக்கலை இயக்கம்.

0: உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, என்னப்பா ஆட்டோல பெரிய பெரிய பழமர கன்றுகளை எல்லாம் கொண்டு வந்து இறக்க விலை கொடுத்து வாங்கிட்டு வரையப்போ ஒரு கண்ணுக்கு விலை எவ்வளவுப்பா?
2: ஏக்கா, இந்த பழமர செடிகளை எல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கினதில்லை, இது வந்து தோட்டக்கலைத்துறை மூலம் வந்து மானியம் மட்டும் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வரேன்.
1: என்ன தம்பி சொல்ற, தோட்டக்கலைத்துறை மூலமா பழக்கன்றுகள்லாம் மானியமா தர்றாங்களா?
2: ஆமாக்கா, இப்போ வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்காக்கா, அந்த திட்டம் மூலம் வந்து மானிய திட்டத்தில் வந்து இந்த பழக்கன்றுகளாகட்டும் அதே போல வந்து வாசனை பயிர்களாகட்டும் மலர்களாகட்டும் இதை வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் வந்து இந்த செடிகளை வந்து கொடுக்குறாங்க.
1: ஓ, அதுதான் மத்திய அரசு வந்து சில பல பயிற்சிகளும் கொடுத்து அந்த பயிற்சிகளை எப்படி தோட்டக்கலை பயிர்களை வந்து நம்ம சாகுபடி செய்து நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய அரசு வந்து திட்டங்களை கொண்டு வந்து கன்றுகளும் நம்மளுக்கு வந்து மானிய விலையில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றியாப்பா?
2: ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம வந்து மலர் செடிகள் கூட வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம தோவாளை பகுதியிலன்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து மலர் சாகுபடி செய்யறாங்க விவசாயிகளுக்கு. அவங்களுக்கு அந்த காலநிலைக்கு ஏற்ற அந்த மலர் சாகுபடிக்கு ஏன்னா அந்த கன்றுகள் ஆகட்டும் அதே போல அந்த விதைகள் கூட வந்து மானிய திட்டம் மூலம் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க.
1: தம்பி, நீ சொல்றத பார்த்தா நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலமா நம்மளுக்கு வந்து பழக்கன்று, அடுத்தது வந்து பெரிய பெரிய மரக்கன்று, அதுக்கப்புறம் வந்து காய்கறி செடிகள், அப்புறம் வந்து மலர் செடிகளை கூட நம்மளுக்கு வந்து மானிய விலையில கொடுத்து அது எப்படி சாகுபடி பண்ணணும், எப்படி விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்மளுடைய வேளாண் துறை மூலமா சொல்லி கொடுத்து அதற்கான பயிற்சியும் முயற்சியும் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்து நாம நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான ஒரு வழிவகை செய்யறதுக்குள்ள ஒரு அருமையான திட்டம் தான் இது. தம்பி சொல்றத பார்த்தா கண்டிப்பா இது வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல திட்டமாலாப்பா இருக்கு.
2: கண்டிப்பா சொல்லலாம்க்கா. இப்ப சில பழமரங்களை பொறுத்தல பார்க்கும் வந்து சில பகுதிகள் அதாவது அந்த மலை கிராமங்கள்ல வந்து சில பழமரங்கள் வளர வாய்ப்பு இருக்கு. ரம்புட்டான், அவகோடா இந்த மாதிரி பல கன்றுகள் கூட கொடுக்குறாங்க. சில இடங்கள்னு பார்க்கும்போது இந்த காலநிலைக்கு ஏற்ற வளரக்கூடிய அந்த பழமரங்களை வந்து சில இடங்கள கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த சில விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் வசதி குறைவா இருக்கும், அந்த இடங்கள்ல வந்து வேளாண் பொறியியல் துறை மூலம் வந்து போர்வெல் போட்டு அதுலேருந்து அந்த தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது கூட வந்து மானிய திட்டம் மூலம் வந்து விவசாயிகள் கூட கொடுக்குறாங்க.
1: தம்பி, தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய நீர் ஆதாரத்துல இருந்து நம்மளுக்கு வந்து விதைகள் கொடுத்து மானிய விலையில எல்லா விஷயங்களும் அதாவது நம்மளுக்கான பயிற்சிகளும் முயற்சிகளும் நம்ம கிட்ட இருந்தா அதுக்கான விஷயங்களை நம்மளுடைய அரசே செய்து கொடுத்து அதன் மூலமா நாம நம்மளுடைய வருமானத்தை பெருக்கணும். இன்னொன்னு வந்து பழக்கன்று, பழ மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், செடிகள் இந்த மாதிரி எல்லாம் வளர்த்து நாம் ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய அரசு வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல திட்டம் உண்மையிலே வரவேற்க வேண்டிய திட்டம். இந்த திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற்று அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புக்கான ஒரு வழியை பெறணும்னு சொல்ற, அப்படிதானப்பா?
2: கண்டிப்பா பெறலாமாக்கா. அது மட்டும் இல்லாம வந்து கிராமப்புறத்தில் இருக்க இளைஞர்களுக்கு கூட வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்
0: தொடர்ந்து. தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
4: தென்னையை தாக்கக்கூடிய பூச்சிகளில் மிக முக்கியமானது காண்டாமிருக வண்டு. இந்த காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட மரங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போதே நமக்கு கத்திரிக்கோளால அந்த மட்டைகள் வெட்டப்பட்டது போல காணப்படும். ஸோ அந்த மாதிரி அறிகுறிகளை பார்க்கும்போது நம்ம வந்து அது காண்டாமிருக வண்டினால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இதை கட்டுப்படுத்துவதற்கு மட்டை இடுக்கில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வைக்கலாம். இது மட்டும் இல்லாம இமிடா குளோபரைட் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம பஞ்சில நனைத்து பாலித்தீன் பேக்ல சீல் பண்ணி மட்டை இடுக்கில் வந்து வைக்கும்போது அந்த வாசனைக்கு இந்த வண்டுகள் வந்து தாக்குதல் பண்ணாம இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். தென்னையில் காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு மெக்கானிக்கல் ஹூக்கிங் அதாவது அடல்ட் பீட்டில்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அந்த தண்டுகள்ல இருக்கிற துளைகள்ல கம்பி, நீளமான கம்பியை விட்டு வண்டுகளை வந்து நம்ம சேகரிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபிஷ் நெட்ஸ் அதாவது மீன் வலைகளை தென்னை மரத்தினுடைய தண்டுகள்ல நம்ம சுற்றி வைக்கும் போது இந்த வண்டுகள் வந்து மேலே ஏறாம இருக்கிறத தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வேப்பம் புண்ணாக்கு அதிக அளவுல நம்ம பயன்படுத்தும் போது இந்த வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். நம்ம தென்னை தோப்புகளை வந்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அது மட்டும்

0: இல்லாம பச்சை சாணம் வந்து எப்போதும் தென்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. சாணம் பயன்படுத்தும் போது அதுல மெட்டாரைசியம் அப்படிங்கிற பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டை கட்டாயம் நம்ம அதுல கலந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம சாணம் பயன்படுத்தும் போது அதுல சுண்ணாம்பு கலந்து பயன்படுத்தும் போதும் இந்த வண்டுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: அமைப்பில் உதவி ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL ஜேக்கப்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் டி பாலசுப்ரமணியன் அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் உழவர் செயலியின் நன்மைகள் தகவல்களை தருகிறார் கிள்ளியூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஜி டி முரளிராகினி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: மரபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஒலிம்பிக் போட்டிகளை 2036 இந்தியாவில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சென்னையில் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக தமிழகம் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்து அவர் பேசினார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நல்லாசியுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டு

ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் பேசுகையில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் திரு நரேந்திரமோடி தில்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழகத்தின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலை பேணுவது அவசியமாகிறது என்று பிஜேபி மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும்

0: தர்மக்குடி ஆகிய ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாகவும் அவர் கூறினார். வடபழனி பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தது அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு ராம சீனிவாசன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெம் கிரானைட் வீரமணி மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அவரது வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினி தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆன்மி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ்நேகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்ற லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தூரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 8:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள். சிறுவர் நேரலை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்பர் பெரியோர். ஆமாங்க, நம்முடைய மனங்களை வருடும் விதமாக செல்லம் கொஞ்சம் வெள்ள குரல்ல பேசி நம்மை மகிழ்விப்பவர்கள் நம்முடைய குழந்தைகள்தான். பாடல், கதை, கவிதை, திருக்குறள் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இனிமையான மேடைதான் இது. இதற்காக குழந்தைகளே, செல்லங்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு 290 722. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண்ணே சொல்லி

0: 8090 325 70 39 இணைப்பில் வரும் முதல் அன்பு செல்லம் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? சாமி தப்பா, என்ன சொல்ல போறீங்கம்மா
1: இன்னைக்கு?
0: சொல்லுங்க கேக்கலாம். வில்லோட இது 7 அப்படின்னு சொல்லி 1ல இருந்து 10 வரை அருமையா சொல்லிட்டீங்க. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? அப்பா எல்கேஜி. பெரிய படிப்பாச்சு. பிள்ளைக்கு வந்து படிச்சு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்? சொல்லும். படிச்சு பெரிய ஆளாகி, நல்ல பெரிய ஆளாகி, நல்ல வேலைக்கு போக வாழ்த்துக்கள். சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: இனிப்பில் வரும் அடுத்த செல்லம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த செல்லம் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்க இருந்து? சஜின் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க கேக்கலாம்.
1: நானும் போகிறேன், நானும் போகிறேன் எலிவண்டியிலே, பூமிக்குள்ள தேட போறேன், எல்ல கடல் நெல்ல வரக்கு அழகி வருவேனே, நான் அழகி வருவேன், நானும் போகிறேன், நானும் போகிறேன் மீன் வண்டியிலே, கடலுக்குள்ள புதுதான் தேட போறேன், நந்தனத்தை ஆணை முத்து அள்ளி வருவேனே, நான் அள்ளி வருவேனே, நானும் போகிறேன், நானும் போகிறேன் எறும்பு வண்டியிலே, ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா மாதுளை அள்ளி வருவேனே, நான் அள்ளி வருவேனே.
0: அடடா, அருமையா இருந்துச்சு. நானும் போறேன், நானும் போறேன்னு அருமையா படித்தீங்களே. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க பாட்டு? புக்ல இருந்ததா? நல்லா இருந்துச்சு பாட்டு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. சஜின் என்ன படிக்கிறீங்க? ஃபிஃப்த். அப்படிதானே, சரி சரி. இப்ப வந்து இன்னைக்கு லீவ் தான் உங்களுக்கு, அப்படிதானே? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா பள்ளிக்கூடத்துல? நெருங்கி ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அப்படிதானே? யாரெல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சரி, நீங்க வீட்டுல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்களா? என்னெல்லாம் செய்து கொடுப்பீங்க சர்ஜன்? பாத்தீங்களா, பெரிய வேலை செய்யறாங்களே சர்ஜன். நல்ல பிள்ளை அப்படிதானே? சர்ஜன் படிச்சு பெரிய ஆளாகி பிள்ளைக்கு என்ன வாங்கணும்? நிச்சயமா உங்களுடைய ஆசை நிறைவேற பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள் மா. நிகழ்ச்சிகள் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி,
0: நன்றிமா, நன்றி.

இப்போது 8:12 நேர்களை உற்சாகமாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வரும் அடுத்த செல்லம் யாருன்னு கேட்டுலாமா?

வணக்கம் பட்டாம்பூச்சிகள், வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி. யார், எங்க இருந்து? என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி பேரை சொல்லலாமே, ஊரை சொல்லலாமே. துவரங்காட்டுல இருந்து பேசுறீங்க, பேசுங்க. என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரைம்ஸ் முடிஞ்சதா? ஆஹா, ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களே ரைம்ஸ். பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ரைம்ஸ்? தாத்தா சொல்லி கொடுத்தாங்களா? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி சரி, யார் சொல்லி கொடுத்தாலும் சரிதான், நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. பிள்ளை என்ன படிக்கிறீங்க? யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா பிள்ளைக்கு? யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்காங்க? பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நல்ல அருமையா, நல்லபடியா எல்லாத்தையும் நம்ம வந்து அன்பா பழகி நல்லா இருக்கணும் சரியா? படிச்ச பிள்ளைக்கு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்? டாக்டர். நிச்சயமா, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டாக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி சொல்ல, நன்றி, நன்றி.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: நேர்மைப்போது 8:15 நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் நம்மோடு வரும் அடுத்த செல்லம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: பாட்டு சொல்ல போறீங்களா? பாடுங்க கேக்கலாம். செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து. அருமையா சொல்லிட்டீங்களே பிள்ளைக்கு. பிள்ளைக்கு பாட்டு யாரு சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? யூகேஜியா? அடடா, பெரிய படிப்பாச்சு. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாகனம்? பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாகனம்? டாக்டர் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டாக்டராக வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி சொல்ல நன்றி. குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தியோட மட்டுமில்லாம அவங்களுக்கு என்ன வாகனம் ஆசை அப்படி கூட அவங்களுடைய ஆசைகளை எல்லாம் நம்ம மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: நேரம் இப்போது 8:41. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

0: பூமியில்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
2: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
1: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
2: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
2: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
2: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
2: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
2: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் இப்போது 8:24. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. குழந்தைகளை உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பேனாக 04652. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890-325-7039.

இதே வேலையா போச்சு.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகள் நம்மோடு இணையும் அடுத்த செல்லம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: ஆகர்ஷன் புங்கரையிலிருந்து
0: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: ஸ்லோகம்.
0: சொல்லுங்கம்மா, கேட்கலாம்.
1: ஓம் கஜானனம் பூத அகணாதி சேவிதம் பவித்த ஜம்போ பாலசார பட்சிதம் மாசுதம் பூதகணாத சேதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பல்கஜம் சரஸ்வத்யை நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்பாது நேசதா யா தேவி ஸ்ரீ சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நம.
0: சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்களே. பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ஸ்லோகன்? சமய வகுப்புல படிச்சீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஃபிஃப்த் இல்லையா? நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. இன்னும் நிறைய படிக்கணும் சரியா? படிச்சு இன்னும் பெரிய ஆளாகி பிள்ளைக்கு என்ன வாங்கணும்? மிலிட்ரி இல்லையா? கண்டிப்பா நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பணியில நிச்சயமா நல்லபடியா வர வாழ்த்துக்கள்மா. பண்பலை 101 சார்பு வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரைக்கும் பாடல் ஸ்லோகன் அப்படின்னு அசத்தின அத்தனை செல்லங்களுக்கும் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது. நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30.

நேர்களை கேட்டு ரசிக்க விருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் இதயம் முரளி படத்திற்காக விஷால் மிஸ்ரா எஸ் தமன் பாடியது. பாடலுக்கு இசை எஸ் தமன், வரிகள் விவேக். பாடலை கேட்கலாமா?

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க. நேரம் இப்போது 8:36. நேர்களே, இனிமையான இந்த வேளையில் உற்சாகமாய் நம் உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. அம்மா அப்படிங்கிறவங்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே நமக்காக எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து நம்மளை வந்து நல்லபடியா ஆளாக்கி கொண்டு வந்து கண்ணும் கருத்துமா கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி காத்துட்டு வருது அப்படின்னா அம்மாதான். அவங்க வந்து நடமாடும் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வரக்கூடிய பாடல் 100 சாமி. இந்த படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடியது.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் இப்போது 8:42. நீங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலை 101 திரை இசை. உறங்கும் போது கனவிலும் விழிந்தவுடன் நினைவிலும் வாழும் வரை உயிரிலும் நீயே இப்படிக்கு உன்னவன். அன்பு பாத்தீங்களா, எவ்வளவு அன்பு. வாழ்க்கை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா அன்பா வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இப்ப வந்து மாட்டு வண்டி போகுது அப்படின்னா ரெண்டு மாடுகளும் ஒரே சீரா வந்து வண்டியை கூட்டிட்டு போனாதான் அந்த வண்டி வந்து போகக்கூடிய இடம் லாஸ்ட்ல போய் சேரும். அதே மாதிரிதான் வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருந்தாதான் அந்த வாழ்க்கை வந்து அழகா இருக்கும். வரும் பாடல் பராசக்தி படத்திற்காக சான்றோடன் தீ பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் ஏகாதசி. பாடலை கேட்கலாமா?

0: வந்தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் இப்போது 8:48. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பையும் மனசையும் எப்பவுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா கவலை அப்படிங்கிற குப்பையை தூக்கி அப்படியே வெளியே இறஞ்சிருங்க. எப்பவுமே நம்ம பண்பலை கூடல இணைஞ்சே இருங்க. அப்பனா எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க. அப்படி ஒரு வைபான அழகான சாங் தான் உங்களுக்காக அடுத்து வரப்போகுது. வரக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்திற்காக விஜய் அனிருத் ரவிச்சந்தர் அறிவு பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் அறிவு. பாடலை கேட்கலாமா?

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேர்மை போது 8:52 30 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. ஒளியிழந்த வெளிகளுக்கும் கனவை தந்தாய், கலைந்து விடாதே, இருண்டுவிடும் எண்ணுலகம், உன்னை மட்டுமல்ல உன் நினைவை சுமப்பதும் வரம் எனக்கு. வரும் பாடல் தக்லைஃப் படத்திற்காக சென்னையை பாடியது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சிவா ஆனந்த் வரிகளில் பாடலை கேட்கலாமா?

வேண்டும். தொலைவில் நீ சென்றால் தொலைந்தே போகிறேன் நானும் உன் நினைவில். வரும் பாடல் அரண்மனை போர் படத்திற்காக கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியது. பாடலுக்கு இசை ஹிப்காப் தமிழா, வரிகள் விக்னேஷ் ஸ்ரீகாந்த்.

0: groups, observing fasts and performing aarti of goddess Amba in communities. Adorned with vibrant lighting, cities across the state have taken on a festive look as streets reverberate with traditional Garba music. The Gujarat police has made elaborate security arrangements across more than 22,000 Garba venues. Special she teams and police personnel are deployed at party plots and street Garba grounds. The cyber cell is monitoring social media 24/7 to prevent rumours. With Aparna Khun's report from Ahmedabad, Reshma Tiwari, Akashwani News.
1: The festival culminates with Vijayadashmi, also known as Dashera, symbolizing the victory of good over evil. President, Vice President and Prime Minister have extended greetings on the occasion of Sharadiya Navaratri. India's Udaivir Sidhu clinched the gold medal in the men's 10-meter air pistol event at the International Shooting Sport Federation World Cup Rifle and Pistol in Cairo, Egypt today. And in badminton, India's Anmol Kharab has won the women's singles title at the Turkey International Challenge. She defeated her compatriot Akarshi Kashyap in straight games 21-11, 21-14 in the final. And in cricket, India have set a target of 224 runs for the West Indies in the third T20 International at the Holkar Stadium at Indore. Put into bat, India were all out for 223 runs in the allotted 20 overs. Abhishek Sharma played a superb 69 runs off 30 balls. In reply, West Indies were 8 for 1 in 2 overs when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches development projects worth over 13,000 crore rupees in Tamil Nadu, stresses India's progress draws strength from rich cultural heritage and scientific achievements. Prime Minister Modi asserts India offers immense opportunities for youth, urges them to realize their potential for nation's development. Supreme Court directs authorities to ensure unrestricted movement of people and peaceful gatherers are not illegally detained. India rejects UN rights body's remarks on New Delhi events, cites double standards and unwarranted interference in its internal affairs. Flash floods hit Gorkha district of Nepal, 80 people rescued so far, 5 missing. An Indian shooter, Udaivir Sidhu, wins gold in the men's 10-meter air pistol event at ISSF World Cup in Cairo. And that's all in the news at 9. Good night.
2: நேரம் இப்போது 9:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேயர்களே, ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்களின் மனதுக்கு மிகவும் பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாம், 890-325-7039. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கும் அன்பு நேயர் யார்
5: மேடம்
2: சொல்லுங்க. ஏன், என்ன பாடல் வேணும்?
5: படம் கண்ணம் மதுவன் பாடல். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவாம், உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவாம், தொலை தூரம் என்றும் கொள்கிறாய், உன்னது விடைகளால் ஏன் என்னை கொள்கிறாய், வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவாம், உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவாம், அழகே உன் முகத்தில் ஏன் முத்தான வேர்வை. அந்த
2: பாடலு கேட்டுக்கலாமா?
5: நன்றி
2: ஐயா, நன்றி நன்றி நன்றி.

0: இரவோடு இசையும் சேர்ந்து பயணிக்கும் இனிய தருணம் அதுதான் நமது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யாரு, அவங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான், தற்சமயம் சென்னையிலிருந்து பேசுறோம்.
0: சென்னையிலிருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.

0: இல்ல எப்படி கேக்குது நம்ம பண்பலை?
1: அம்மா நம்ம ஆன்லைன் பேடியா
0: இருக்கறதால நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டிட்டு இருக்கீங்களா? சென்னைக்கு போனாலும் நம்ம பண்பலையை நம்ம மறக்க மாட்டோம், அப்படித்தானே? மறக்க முடியும், நிச்சயம் ஐயா. உங்களுடைய பாசத்துக்கு நன்றி. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு? நிச்சயமா உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏன் நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: இதழ்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரிநிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் எனக்கு?
1: மேடம், படம் உலக சுற்று மாறிவன் தந்த தோணியிலே தவிழும் பெண்ணழகே நீ கனவு கண்ணியையோ. அந்த பாடல் மேடம்.
0: அந்த பாடல் அப்படியே விட்டு அப்படியே பாடிடலாம் அப்படின்னு அருமையா பாடுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல் பண்பலையில வரப்போகுது, கேட்டு அப்படியே சந்தோஷமா இணைஞ்சிருங்க. நன்றி.

0: நேரம் இப்போது 9:31. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச அந்த ரொம்ப விருப்பமான பாடலை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: அன்பு வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்கய்யா?
1: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: என்ன பாடலையா இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக?
1: இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிச்சு
0: முதல் நாள் இல்லையா?
1: ஆரம்பிச்சு முதல் நாள், முதல் நவராத்திரி கொள்ளுங்க ரொம்ப பிடிக்கும். ஒரு பிராமணாத்து வீட்டுல இந்த தோட்டப்பணி வீட்டுல 10 ஆண்டுகளா பண்ணி கொடுத்தேன்.
0: நீங்க பண்ணி கொடுத்தீங்களா?
1: நானே பண்ணி கொடுத்தேன். 7 படிக்கட்டும்.
0: உண்மையிலே அது பாக்கியம் தான்.
1: எனக்கு ரொம்ப 10 ஆண்டுகளை பண்ணிக்கிட்டு போறதுக்கு டைம் இல்ல.
0: சரி,
1: எனக்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. அந்த பொம்மைகள் எல்லாம் வைக்கும் பொழுது அந்த கோபியர் எல்லாம் கிருஷ்ணருக்கு முன்னாடி கண்ணன் வாட்டியில இருக்கிற கோபியர் சுத்தி வைப்பாங்க. அப்படியே ஒரு மச்ச கூர்மா வர்றாங்க
0: வாமன அவதாரங்கள், 10 அவதாரம் இல்லையா?
1: 10 அவதாரங்களே அந்த கொலுவுல வைப்பாங்க. கல்கி அவதாரத்தை வைக்க மாட்டாங்க.

0: அந்த கொலுவில். அது
1: இருந்தாலும்
0: மாதிரி அத ஒரு ஒரு நவராத்திரி திரைப்படத்துல அந்த அப்படியே கொலுவையும் சாவித்திரி அம்மா அந்த கொலுவில நின்று பாடும் பொழுது
1: நிச்சயமா அந்த மனக்கண்முன் உங்களுக்கு அப்படியே அந்த கொலுவே வந்த மாதிரி இருக்கும். அந்த நவராத்திரி சுபராத்திரி அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அந்த பாடல், நிச்சயமா உங்களுக்கான அந்த பிடிச்ச பாடல். கேட்கலாமா ஐயா? நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா.

0: மேலும் ஓ தெய்வீக தொடக்கம்
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை
0: உள்ளம் முறியிடுவோம்
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வால் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா?

0: மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
1: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: நேரம் இப்போது 9:38. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: குமரி கோட்டத்தில இருந்து நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் காதல் தேவதை சொன்னால், அந்த பாட்டு.
2: உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: நன்றி
2: நன்றி நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 8:30 சக்தி உலா. வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் இப்போது 9:44. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து, அவங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: நவராத்திரி வாழ்த்துக்கள்.
0: நிச்சயமா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு முதல் நாள்.
1: ஆமா, ஆரம்பிச்சிருக்கு. எந்த மாவட்டத்துல எல்லா சாமிகளும் வந்திருக்காங்க. அதை சிறப்பிக்கும் விதமாக என்னுடைய பேரை சொல்லியது பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா.
1: நவக்கிரக நாயகி. அதுல நவக்கிரக நாயகியே தருமாறி நலங்கள் யாம் தருபவளே அருள் மாசி என்கிற பாடல் கேட்டு.
0: நிச்சயமா ஒரு நல்ல நாள்ல ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: பாடலை கேட்கலாம். நன்றி.

0: நேர்மை போது 9:49 நேர்களே, குமரி பண்பலை 101 சந்தோஷமா நாம கேட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற, ரொம்ப சந்தோஷம் இந்த இரவு பொழுதுல உங்க கூட பேசுறதுல.
0: நிச்சயமா உங்க சந்தோஷம் குரல்ல தெரியுது, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் உங்கள்கிட்ட பேசுறதுல. என்ன பாடல் வேணும் ஐயா?
1: இதுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் தர்ம யுத்தம். இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஆகாய கங்கை பூந்தையின் மலசூடி. இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: நிச்சயமா. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகளை பாதிக்கும் சளி மற்றும் இருமல் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இணை பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஜி கோபால் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர். நேரம் இப்போது 9:55. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி பெறும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் நிறைவான நேயர நாம் இப்ப சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: சொல்லுங்க.
1: என்னையா படம் வந்து
0: உத்தமனையா?
1: ஆமா
0: சொல்லுங்கய்யா. அதுல என்ன பாடலையா உங்களுக்கு? படகு படகு அந்த பாடல் இல்லையா? சரி ஐயா, பாடல் கேட்கலாம். பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி
0: ஐயா, நன்றி.
2: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
2: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
3: பக்தி மாலை.
2: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது பவானி பெறும் குமரி நிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் லாரன்ஸ் கெனடி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

ஜடேஷ் இன்கல்கேட்டட் எசன்ஸ் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் ரைட் ஃப்ரம் இஸ் சைல்ட்ஹுட். அட் தி டெண்டர் ஏஜ் ஆஃப் 8 ஹி ஸ்டார்டெட் லேர்னிங் தபலா அண்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் கைடன்ஸ். ஆஃப்டர் தட் இட் வாஸ் த டர்ன் ஆஃப் ஹிஸ் அங்கிள் பண்டித் சாத்லிங்கப்பா தேசாயி கல்லூர், அ டாப் கிரேட் தபலா ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி தார்வாட், டு இம்பார்ட் அட்வான்ஸ் ட்ரெயினிங் இன் தபலா டு ஜடேஷ். பிலாங்கிங் டு பூரப், ஃபருக்காபாத் அண்ட் அஸ்ராத் கரானா, ஜடேஷ் ஹேஸ் ஆல்சோ அச்சீவ்ட் த ஸ்டைல் ஆஃப் டெல்லி கரானா. அ போஸ்ட் கிராஜுவேட் இன் மியூசிக் ஃப்ரம் கர்நாடகா யூனிவர்சிட்டி தார்வாட், ஜடேஷ் ஹேஸ் அச்சீவ்ட் மெனி டாப் கிரேட்ஸ் இன் கிளாசிக்கல் மியூசிக் அட் அ வெரி யங் ஏஜ், என்த்ரலிங் ஆடியன்ஸ் அண்ட் கொனைசர்ஸ் ஆல் அரவுண்ட் இந்தியா அண்ட் அப்ராட் வித் ரெப்பர்டயர் ஆஃப் ஹிஸ்

அரவுண்ட் இந்தியா அண்ட் அப்ராட் வித் ரெப்பர்டயர் ஆஃபீஸ் ரிசைட்டல்ஸ் இன்கார்பரேட்டிங் வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் ஜடேஷ் ஹாஸ் ஷேர்ட் ஸ்டேஜ் வித் மெனி எமினன்ட் அண்ட் சீனியர் மியூசிஷியன்ஸ். ஹி ஹாஸ் கிவன் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபிரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஆல்சோ. டுநைட் பண்டித் ஜடேஷ் ஹோகார் வில் பிகின் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தபலா சோலோ இன் தீன் தால். ஹார்மோனியம் லஹரா இஸ் provided by Shri Revaiya Vastradmat.

தாங்கிறீல நிசாரல் கான் சாப் தா தினகன தினத்தகத்திற்கு தினகிடனாக தினகன தினத்தகத்திற்கு தினகிடனாக தினகன தினத்தகத்திற்கு தினகிடனாக தினகன தினத்தகத்திற்கு தினகிடனாக தினகன தினத்தகத்திற்கு தினகிடனாக தினகன தினத்தகத்திற்கு

ஆனத தயத்திர கதானத தானத தர தர தர தரன்ன கிட்டத்தக தரன்ன கிட்டத்தக தா தர தர தர தரன்ன கிட்டத்தக தரன்ன கிட்டத்தக தா தர தர தர தரன்ன கிட்டத்தக தரன்ன கிட்டத்தக தா. பிஜிலி கடக் பரன் பண்டித் கண்டே மகாராஜ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

சுபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி நம்மோடு சேர்ந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ஒரு அழகான வணக்கங்கள் சொல்லிக்கிறது நான் உங்கள் சகா பார்த்தேன். நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க, பச்சை கிளிகள் தோளோடு அப்படின்னு இந்தியன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக மனசு வாங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். காதல் கோட்டை படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி பாடியிருக்காங்க. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தேவாவுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டடைஞ்சிருங்க இசையிலையோட.

இஸ் 11:13 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. அவ்வாய் சண்முகி படத்துல இருந்தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். காதலா காதலா அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் நினைஞ்சிருங்க இசையிலோட.

11 மணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காதலா காதலா அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் வை சண்முகி படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா சாஜித் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடின பாடல் தான் காத்துட்ருக்கு. ஸ்நேகிதிய படத்திலேருந்து கேட்கலாமுன்னு வச்சுருங்க இசையடையோட.

ஸ்நேகிதைய படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் ராதை மனதில் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே அழகான பாட்டு இருக்கக்கூடிய இடம் தான், படம் தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாப் ஷாலினி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் வர்றது. அப்பு படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இடம் தருவாயா மனசுக்குள்ளே அப்படின்னு பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:33 ஆகிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. எங்கேருந்து? பார்வை ஒன்றே புதுமை படத்துலேருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:38 ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாடல் கேட்டிங்க முடிச்சிங்க. திருடி இதயத்தை திருப்பி கொடுத்து விடு என் காதலா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்ச தருணத்தில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருங்க. லிட்டில் ஜான் படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. பூவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு பாடுற பாட்டு, சிலின் டான் அண்ட் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களாக தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு

பதினோரு மணி 45 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பூவுக்கு பிறந்த நாளே அப்படின்னு ஒரு பாட்டே ரொம்ப அழகான பாடல், லிட்டில் ஜான் படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல் என்னவா காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். ஹரிஹரன் பாடியிருக்காரு, வித்யாசாகர் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய, விஜயசாகர் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், அணிஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் நாம் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூல் பாயிலாக பதிவு பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். ரமா, இனிய சுவையான இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தியாகராய நகர் ரமா ரவி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சுபா சுவாமி, திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, வணக்கம், மனசு மயங்கித்தான் போகிறது நிகழ்ச்சியை கேட்கும்போதுன்னு இருக்காங்க. தொடர்ந்து புரசைவாக்கம்லேருந்து சௌந்தரராஜன், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஆடலயம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாதவரம் வீரராகவன், இரவு நேர பூபாலம், இதயம் நிறைந்த வெகு நேரம், என் இசை பொழியும் பண்பலை, இதய கீதம் இசைந்திடும் தேனலை, இரு செவிகள் கேட்டிடும் பாட்டு பாட்டலை, மனசு மயங்கிடும் அனுதினமும், நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான வரிகள், அற்புதமாக எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து அந்தோனி ராஜ், காட்டுப்பாக்கம் அழகான பதாகையோடு வளம் பெறும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து இணையர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரங்கராஜன், தித்திக்கு மினியிரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து ராம் பிரியன் பண்ணியிருக்காங்க, நேற்று கின்னஸ் சாதனை மனோரமாட்சி அவங்க நடித்த, குறிப்பாக அவங்க குரலில் பதிவான நம் தமிழ் சினிமா பாடல்கள் ஏதாவது ஒன்று நிகழ்ச்சியில் தருவிக்கலான்னு கேட்டிருக்காரு. ஐயோ, நான் லேட்டாக தாங்க பார்த்துருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன் நானும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை ப்ளே பண்ணுறதுக்கு. தொடர்ந்து மணலிலிருந்து மாறன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலு விசாலட்சி, இந்தியன் பாடலை கேட்டவுடன் மனது விவித் பாரதிக்கு அடிமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடுதுறை பாலு, தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி, திலகவதி இவங்க எல்லாருக்காகவும். தொடர்ந்து இன்பா இலக்கியா, காலை நேரத்து குளிர்ந்த காற்று, காதுக்குள் பாடும் மெல்லிய பாட்டு, காண கிடைக்கும் இயற்கையின் தோற்றம், கவலைகள் யாவும் மறைந்திடும் மாற்றம், கண்ணில் படும் அழகை கண்டால் கவிதை சொல்ல தோன்றும், உன் நினைவுகள் வந்து போனால் எப்பொழுதும் என் மனசு மயங்கும் அப்படின்னு இருக்காங்க. வா, ஒரே வா, நல்லா இருக்குங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி, காதல் கோட்டை பாடலும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாலாட்சி, காமாட்சி, தருண்குமார், பாலு இவங்க எல்லாருக்காகவும். தொடர்ந்து இன்ப இலக்கியா, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ரைட், உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகாந்த் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான். கபிலன் அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் கனவு படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆலங்குயில் கூவும் ரயில், யாவும் இசை ஆகுமடா கண்ணா அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்டணிஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

குத்துலே குடியிருந்தா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக சந்தை அலங்கிரி எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம சிவாய என சொல்வோமே என்னும் பாடலை கேட்கலாம். அகத்தியர் திரைப்படத்திற்காக சிறுகள் எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடலை கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சுலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முக சுந்தரம் நாகஸ்வரம், வெள்ளூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் தமிழ்.

நேயர்கள், இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கேட்டது காஞ்சி எஸ் சண்முகசுந்தரம் நாகஸ்வரம், வெள்ளூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் தமிழ்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம் கேட்கலாம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.